அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தெய்வீக ராகத்தில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் ராஜராஜேஸ்வரி அஷ்டகம்.

0: எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: 102.3 பாட்டுக்கு இதான்
0: இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம். வந்தே மாதரம்.

புலர்ந்திருக்கும் இந்த காலை பொழுதில் நம்பிக்கையோடு ஆரம்பிப்போம். இந்த தினம் அனைவருக்கும் வெற்றி தினமாக அமைய வாழ்த்துக்களோடு விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜி ராஜா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆம் நேர்களே, இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி பண்பலை நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறோம். நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: பக்தி பாடல்கள் கேட்கலாம்.

பூவை செங்கட்டுவன்வர்களில் உபேந்திரகுமார் இசையில் டாக்டர் சீர்காழி ஜி சிவ சிதம்பரம் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 6:13. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அளவற்ற அருளும் நிகரற்ற கருணையுமான எல்லாம் வல்ல இறைவனை அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் வாயிலாக வணங்கிக் கொண்டிருக்கிறோம்.

டிஏ கல்யாணம் இசையில் ஜிக்கி பாடிய பாடலை கேட்டும் நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க ஒரு பாடல் அது. ஜான் பீட்டர் இசையில் நாகூர் சலீம் அவர்களில் காயல் ஏஆர் ஷேக் முகமது பாடியிருக்கும் பாடல் அது.

தலைப்புச் செய்திகள். உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கொண்டு வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் எண்ணற்ற குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். மதுரை விருதுநகர் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஸ்ரீராம் வர்த்தக கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். கொள்கை முடிவெடுப்பதில் இருந்த தேக்க நிலை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அரசின் மீதான விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் பொருளாதாரம் சார்ந்த தரவுகளை அவர் விரிவாக எடுத்துரைத்தார். மின்சாரம், மொபைல் போன் உற்பத்தி, வாகன விற்பனை அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். எஃகு சிமெண்ட் பயன்பாடுகளில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி காரணமாக கட்டுமானம், வீட்டுவசதி மற்றும் வர்த்தக செயல்பாடுகள் முன்னேற்றம் அடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார்.

உள்நாட்டு பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 2 லட்சம் கோடி ரூபாய் என்ற வரலாற்று சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். தலைமுறை தலைமுறையாக மாணவர்கள் கல்வி கற்கவும் திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கும் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தவும் ஸ்ரீராம் வர்த்தக கல்லூரி வாய்ப்பளித்துள்ளதாக அவர் கூறினார். கலை முதல் அரசியல் வரை அனைத்து துறைகளிலும் இந்த கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் முத்திரை பதித்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவை வளர்ச்சியடைந்த மற்றும் சுயசார்பு கொண்ட நாடாக உருவெடுக்க செய்யும் வகையில் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி, கல்வித்துறையில் பல ஆண்டுகளாக உயர்தர நிலையை இந்த கல்லூரி பேணி பாதுகாத்து வருவதற்கு பாராட்டு தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் இந்தியா இன்று உலகின் 3வது மிகப்பெரிய புத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையில் திறன் வாய்ந்த மனித வளத்திற்கான தேவை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய அமைச்சர், இதனை இளைஞர்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது.

0: பதித்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவை வளர்ச்சியடைந்த மற்றும் சுயசார்பு கொண்ட நாடாக உருவெடுக்க செய்யும் வகையில் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி, கல்வித்துறையில் பல ஆண்டுகளாக உயர்தர நிலையை இந்த கல்லூரி பேணி பாதுகாத்து வருவதற்கு பாராட்டு தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் இந்தியா இன்று உலகின் மூன்றாவது மிகப்பெரிய புத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையில் திறன் வாய்ந்த மனித வளத்திற்கான தேவை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய அமைச்சர், இதனை இளைஞர்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது என்று திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தி நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், மனநலம் என்பது உற்பத்தி திறன், வாழ்க்கை தரத்துடன் நெருங்கி தொடர்புடையது என்று குறிப்பிட்டார். இளைஞர்கள் நாட்டின் முன்னேற்ற பாதையை தீர்மானிக்கும் சக்தியாக திகழ்கின்றனர் என்று அவர் கூறினார். இளம் தலைமுறையினரிடையே மனநல பாதிப்புகள் வேகமாக அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இத்தகைய சவாலை எதிர்கொள்ளும் வகையில் தேசிய மனநல திட்டத்தை மத்திய அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறினார். தமிழகத்தின் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 1,48,00,000 குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், 2,000-க்கும் அதிகமான மருத்துவமனைகள் மூலம் கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் காப்பீட்டுத் தொகை 5,00,000 ரூபாயிலிருந்து 25,00,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் ஏழை மக்களுக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சைகள் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் இதய வால்வு சார்ந்த அறுவை சிகிச்சைகளில் முடிவுகளை துல்லியமாக பதிவு செய்யும் வகையில் தேசிய அளவிலான பன்முக பதிவு மையம் சென்னையில் தொடங்கப்பட்டுள்ளதற்கு திரு அருண்ராஜ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பண்டிகை மற்றும் மழைக்காலங்களில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பில் திருவள்ளூர் மாவட்டத்தில் 1.7 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள 1,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட உணவு கிடங்கை அவர் திறந்து வைத்து பேசினார். பொது விநியோக திட்டம், பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி குழந்தைகளுக்கான உணவு திட்டங்கள், அம்மா உணவகங்கள், மாணவர் விடுதிகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தடையின்றி விநியோகிக்க இந்த கிடங்குகள் உதவிடும் என்று அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நீர் ஆதாரங்களை பாதுகாக்கும் வகையில் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி மாவட்ட நிர்வாகத்தால் குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களில் மட்டுமே சிலைகளை கரைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வழிகாட்டுதல் நெறிமுறைகள் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து இன்று காலை நீர் திறக்கப்படுகிறது. மேட்டூர் அணையில் கடந்த 1ஆம் தேதி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதை அடுத்து இன்று கல்லணையில் இருந்து காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய் மற்றும் கொள்ளிடம் ஆகிய ஆறுகளில் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் முக்கொம்பு வழியாக கல்லணையை வந்தடைந்ததை தொடர்ந்து இன்று கல்லணையிலிருந்து காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய் மற்றும் கொள்ளிடம் ஆகிய ஆறுகளில் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படுகிறது. சம்பா மற்றும் தாளடி சாகுபடி பணிகளை மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கு இந்த நீர்வரத்து பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. பாசன வாய்க்கால்கள் மூலம்

0: வயல்களுக்கு தண்ணீர் சென்றடைவதால் விதைப்பு, நடவு உள்ளிட்ட விவசாய பணிகளை தீவிரப்படுத்த முடியும் என விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். தண்ணீர் கடைமடை பகுதிகள் வரை தடையின்றி சென்றடைய வேண்டும், போதிய அளவில் தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். காவிரி நீர் வரத்தால் நீண்ட நாட்களாக தண்ணீரை எதிர்பார்த்து காத்திருந்த டெல்டா விவசாயிகளிடையே மகிழ்ச்சியும், சம்பா சாகுபடியை நம்பிக்கையுடன் மேற்கொள்ளும் எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது. தஞ்சாவூரிலிருந்து ஆர். நந்தகோபால்.
1: மதுரை, விருதுநகர் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு தெலங்கானா முதல் மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பு வட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் அளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: இருவரி செய்திகள். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை 3 நாட்களுக்குள் நிறுத்தி வைக்க இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளனர். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் அனுமதியின்றி சென்ற 3 எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. நேபாள வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1344 அதிகரித்துள்ளது. அந்தமான் நிக்கோபர் தீவுகளுக்கான துணைநிலை ஆளுநராக டாக்டர் தினேஷ் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத திருக்கோயிலில் பிரசித்தி பெற்ற உரியடி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அருக்கோணம் பேருந்து நிலையத்தில் அம்மா உணவகத்தை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யக்கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் பேரணி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் 18.1 ஓவரில் 55 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 56 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 8.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 57 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் எண்ணற்ற குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். மதுரை, விருதுநகர் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: நேரம் 6:55. இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, 7:15 தமிழில் செய்திருக்கேன். தொடர்ந்து வணக்கம் தமிழ்நாடு. காலை 8 மணிக்கு உங்கள் விருப்பம். கடிதம் வாயிலாக நேயர்களாக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலைகளில் வலம் பெறும் நேரம் அது. 9 மணிக்கு கலக்கலரங்கம் விளையாட்டு நிகழ்ச்சி, தொலைபேசி வழிய நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி இது. 10 மணிக்கு சின்ன சின்ன சிட்டுகள், குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இதில் இந்த வார தலைப்பு என் ஆசிரியர். 11 மணிக்கு என்றும் இனியவை, காலத்தால் அழியாத, என்றென்றும் மனதை விட்டு நீங்காத பழைய பாடல்களின் தொகுப்பு உங்களுக்காக. தொடர்ந்து பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 12:40 தமிழில் செய்தி இருக்கை. தொடர்ந்து ரெட்ரோ நேரம், பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி இது. 1:45 மாநில செய்திகள். 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று நாம் தெரிந்து கொள்ள இருப்பது ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன், அதாவது நகர்ப்புற தூய்மை பாரத திட்டம் பற்றி.

பிற்பகல் 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 மணிக்கு பூந்தின்றல். தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி இது. மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி, 5:55 பூந்தின்றல் தொடரும். இன்று மாலை 6 மணிக்கு மாநில செய்திகள், 6 மணிக்கு பக்தி மாலை, திரைப்படங்களில் வெளிவந்த பக்தி பாடல்கள் சிலவற்றை கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம், 7 மணிக்கு திரைக்காணம். இன்றிரவு 7:15 தமிழில் செய்திக்கு, 7:25 திரைக்காணம். இரவு 7:30 நம்மை சுற்றி, சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். இரவு 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல். 8 மணிக்கு நீ கூறினால், 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 9:15 என் இனிய பொன்னிலாவை, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தீர்வு, 11 மணிக்கு மனசு மயங்கும். இதுவரை நமது நிலையத்தில் இருந்து ஒளிபரப்பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் கேட்டீர்கள்.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆன்லைனில் இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி பண்பலை நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறோம். நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.

எனக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து நேற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கும் சரி செய்ய முடியாது, ஆனால் நாளை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் உருவாக்க முடியும். அதனால் நேற்று எப்படி நடந்ததோ அது நடந்ததாகவே இருக்கட்டும், நடக்க போகிறது நல்லதாகவே இருக்கட்டும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையான ஒரு பொன்மொழியோட இன்றைக்கி நம்ம வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை துவங்கலாம். உங்களுக்காக இன்றைக்கி அருமையான பாடல்கள், சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாமே காத்துட்ருக்கு. இணைஞ்சிருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz தேசிய கண் தானம் வாரம். நமது உடல் உறுப்பில் கண் வந்து மிக முக்கியமான பங்கு. இந்த கண்களை வந்து எப்படி பாதுகாக்கிறது தொடர்பான தகவல்கள் வந்து இப்போ கேட்கலாம். தினசரி கண்களை பாதுகாக்கும் முறைகள். கண்களை தொடர்ந்து தேய்க்காதீர்கள். தூசி விழுந்தால் தண்ணீரில் சரி செய்யவும். தேய்த்தால் கண் சேதமாகும். கணினி அல்லது தொலைபேசி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு 20 நிமிடங்களுக்கு ஒரு முறை கண்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். அப்படி ஓய்வு கொடுக்கும் பட்சத்தில் கண்ணில் நீர் குறையாமல் பாதுகாக்கலாம். வெயிலில் செல்லும் பொழுது புற ஊதா கதிர்களிலிருந்து கண்களை பாதுகாப்பதற்கு சன்கிளாஸ் அணிவதன் மூலம் கண்களை பாதுகாக்கலாம். சரியான உணவு, அதாவது கேரட், பப்பாளி மற்றும் கீரை வகைகள் உணவில் அதிகம் சேர்த்து கொண்டால் கண் தொடர்பான நோய்களிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம். குறிப்பாக வைட்டமின் ஏ சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது கண் குறைபாடுகள் வராமல் பாதுகாத்து கொள்ளலாம். மேலும் ரசாயனம் தொடர்பான ஆலைகளில் வேலை செய்யும் பொழுது கவனமாக முக கண்ணாடி அணிந்து பணி செய்யவும். அப்படி பணி செய்யும் பட்சத்தில் ரசாயனத்திலிருந்து வெளியேறும் புகை நச்சுக்கள் கண்களில் படாமல் பாதுகாக்கலாம். தேசிய கண் தானம் வாரம் தொடர்பான தகவல்கள் கேட்டோம்.

0: தேசிய கண்தான வாரம் பற்றிய சிற்றுரை எழுதி வழங்கியவர் ஆர்ஜே கஜராஜன் அவர்கள்.
1: உணவு வயிற்றை நிரப்புவதற்காக மட்டுமல்ல, நம் உடலையும் உள்ளத்தையும் வலிமையாக்குவதற்காகவும் புரதம், வைட்டமின்கள், தாதுக்கள், நார்ச்சத்து அனைத்தும் நிறைந்த சமச்சீர் உணவுதான் ஆரோக்கியமான வாழ்க்கையின் அடித்தளம். காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பருப்பு வகைகள், தானியங்கள், தண்ணீர் இவை அனைத்தையும் உணவில் சேர்ப்போம். சத்தான உணவு, ஆரோக்கியமான உடல், ஆரோக்கியமான குடும்பம் இவை அனைத்தும் வளமான சமுதாயம். ஊட்டச்சத்து நிறைந்த உணவை தேர்ந்தெடுப்போம். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்குவோம்.
0: தேசிய ஊட்டச்சத்து வாரம் தொடர்பான விஷயங்களை நமக்கு வழங்கினார் ஷாலினி அவர்கள்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடி அந்த பாடல் பழனி பாரதியோட வரிகளில் மனோஜ் பட்னாகரோட இசையில வந்தது. என்ன படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்றென்றும் காதல் படத்திற்காக.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in 3 categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest

0: காதலா காதலா படத்திற்காக ஹரிகரன் பவதாரணி பாடி அந்த பாடல் வாலியோட வரிகளில் கார்த்திக் ராஜாவோட இசையில் வந்தது. இனி தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மாணவர்களின் திறனை மேம்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் 4 நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையே 3 நாள் போர் நிறுத்தத்திற்கு இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். கல்வியை கற்றுக்கொள்வதற்கும் வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கும் உதவிடும் ஆசிரியர்கள் மிக உயர்ந்த மரியாதைக்குரியவர்களாக கருதப்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தினத்தையொட்டி அவர் எழுதியுள்ள கட்டுரையில், மாணவர்களிடையே சுதந்திரமான சிந்தனையை ஊக்குவித்தல், அவர்களின் ஆர்வத்தை தூண்டுதல், கேள்விகள் கேட்கும் மனப்பான்மையை வளர்த்தல், விவாதிக்கும் மற்றும் முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்துதல் ஆகியவை கற்பித்தல் பணியின் மிகவும் பயனுள்ள அம்சங்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கற்பித்தல் பணி ஆசிரியர்களின் பொறுப்பு என்பதுடன் தங்களது செயல்பாடுகள் மற்றும் சாதனைகள் மூலம் குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக திகழ்கிறார்கள் என்று அவர் கூறியுள்ளார். மாணவர்களின் திறனை மேம்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சார பாரம்பரியம் மரபுகளின் சிறப்பை மதித்து மனித குலத்தின் நலனுக்காக உழைக்கும் மாணவர் தலைமுறைகளை ஆசிரியர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஸ்ரீராம் வர்த்தக கல்லூரியின் 100ஆண்டு விழாவில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். கொள்கை முடிவெடுப்பதில் இருந்த தேக்க நிலை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அரசின் மீதான விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் பொருளாதாரம் சார்ந்த தரவுகளை அவர் விரிவாக எடுத்துரைத்தார். மின்சாரம் மொபைல் போன் உற்பத்தி வாகன விற்பனை அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். எஃகு சிமெண்ட் பயன்பாடுகளில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி காரணமாக கட்டுமானம் வீட்டுவசதி மற்றும் வர்த்தக செயல்பாடுகள் முன்னேற்றம் அடைந்து வருவதை அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டு பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 2 லட்சம்

0: கோடி ரூபாய் என்ற வரலாற்று சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். தலைமுறை தலைமுறையாக மாணவர்கள் கல்வி கற்கவும் திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கும் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தவும் ஸ்ரீராம் வர்த்தக கல்லூரி வாய்ப்பளித்துள்ளதாக அவர் கூறினார். கலை முதல் அரசியல் வரை அனைத்து துறைகளிலும் இந்த கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் முத்திரை பதித்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவை வளர்ச்சியடைந்த மற்றும் சுயசார்பு கொண்ட நாடாக உருவெடுக்க செய்யும் வகையில் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி, கல்வித்துறையில் பல ஆண்டுகளாக உயர்தர நிலையை இந்த கல்லூரி பேணி பாதுகாத்து வருவதற்கு பாராட்டு தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் இந்தியா இன்று உலகின் மூன்றாவது மிகப்பெரிய புத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையில் திறன் வாய்ந்த மனித வளத்திற்கான தேவை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய அமைச்சர், இதனை இளைஞர்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது என்று திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை வடக்கு பகுதியில் திறன் மேம்பாட்டு மையங்களை அமைக்க திட்டமிட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மும்பையில் உள்ள காந்திவழியில் இரண்டாவது திறன் மேம்பாட்டு மையத்தை இன்று தொடங்கி வைத்து பேசினார். நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சங்கங்களுடன் இணைந்து வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சஞ்சய் காந்தி தேசிய பூங்காவை முழுமையாக அழகுபடுத்தும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், கடலூர் சாலை திட்டம் மும்பை வடக்கு பகுதியின் தோற்றத்தை மாற்றியமைக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். அந்தமான் நிக்கோபர் தீவுகளின் துணைநிலை ஆளுநராக பிஜேபி மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் தினேஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் மாளிகை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இதற்கான நியமன ஆணையை குடியரசுத் தலைவர் பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவரது மாநிலங்களவை பதவிக்காலம் வரும் நவம்பர் 25 தேதியுடன் முடிவடைகிறது. மாநிலங்களவையின் துணைத் தலைவராக பணியாற்றி வரும் இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் துணை முதலமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் 4 அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அவரது இந்த பயணத்தின் போது அந்நாட்டு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அமைச்சர்களை சந்தித்து பேச்சு நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியை மீண்டும் ரஷ்யா தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு அதிபர் மாளிகையில் அமெரிக்க தூதர்கள் திரு ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் திரு ஜெரட் குஷ்னர் ஆகியோருடன் திரு விளாடிமிர் புட்டின் பேச்சு நடத்தினார். இதனையடுத்து இரு நாடுகளின் தலைவர்களும் தலைநகரங்கள் மீதான தாக்குதல்களை 72 மணி நேரத்திற்கு நிறுத்துவதற்கு ஒப்புக்கொண்டனர். மேலும் அமைதி நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக அமெரிக்க தூதர்கள் இன்று யுக்ரைன் தலைநகர் கீவ் நகருக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ராஜஸ்தான், தில்லி, மும்பை உள்ளிட்ட 8 மாநிலங்களின் உயர்நீதிமன்றங்களுக்கு புதிய தலைமை நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வெளியிட்டுள்ள பதிவில், உச்சநீதிமன்ற கொலிஜியம் அளித்துள்ள பரிந்துரையின் அடிப்படையில் இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நேபாளத்தில் மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண நடவடிக்கைகளில் இந்தியா தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக அந்நாட்டிற்கான இந்திய தூதர் திரு நவீன் ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா நேபாள நாடுகளின் மீட்புக் குழுக்கள் நேபாளத்தில் உள்ள சிலிமி சுரங்கத்தில் உள்ள இடிபாடுகள் நீர் சேற்றை அகற்றும் பணிகளை முழுவீச்சில் மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார். மீட்பு பணிகளை எளிதாக்கும் வகையில் அருகிலுள்ள சியாஃப்ரூஸ் பேசையிலிருந்து சுரங்கப்பாதை நுழைவாயில் வரை சாலை அமைக்கும் பணியும் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடினமான நிலப்பரப்பு மற்றும் குறுகிய பள்ளத்தாக்கு காரணமாக கனரக ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தும்

0: அது சாத்தியமில்லை என்றும் திரு ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ஆகஸ்ட் 26 வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட இணைப்பை மீட்டெடுக்கும் நடவடிக்கையாக தேவிகாட் பகுதியில் ஒரு பாலம் கட்டப்பட்டு வருகிறது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள சீதாபுரா தேர்வு மையத்தில் ஏற்பட்ட மின்தடை காரணமாக கடந்த மாதம் 30ஆம் தேதி நடைபெற்ற முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வை எழுத முடியாமல் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நேற்று நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டது. மருத்துவ படிப்பிற்கான தேசிய தேர்வுகள் வாரியத்தால் இந்த நுழைவுத் தேர்வு ஜெய்ப்பூரில் உள்ள 5 தேர்வு மையங்களில் பாதுகாப்பான, நியாயமான மற்றும் வெளிப்படையான முறையில் நடைபெற்றது. இந்த தேர்வை பாதிக்கப்பட்ட 2445 மாணவர்கள் எழுதியதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை இறுதிப்போட்டிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-16, 18-21, 21-11 மலேசியாவின் ஆசிரியன் தான் இணையை வென்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் 18.1 ஓவரில் 55 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 56 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 8.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 57 ரன் எடுத்தது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் ரஃபி சாம்பியன் போட்டியில் இந்திய அணி 21-12 என்ற புள்ளி கணக்கில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்களின் திறனை மேம்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உலகின் 3வது மிகப்பெரிய புத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் 4 நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையே 3 நாள் போர் நிறுத்தத்திற்கு 2 நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: பொதுவாகவே இந்த இசை அப்படிங்கிறது வந்து ஒரு தனி மகத்துவம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது என்னென்னா, சில சமயம் வந்து நமக்கு வரலனாலும் அதை பற்றி நமக்கு தெரியலன்னா கூட பரவாயில்ல, நம்ம வந்து அதை வந்து அந்த அளவுக்கு நம்ம ரசிப்போம். என்ன காரணம்னா, அந்த இசையுடைய மகத்துவம் அப்படிங்கிறது அந்த ரசிப்புத்தன்மை எந்த இடத்துல இருக்கோ அந்த அளவுக்கு உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இசை என்ன செய்யும் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளை எப்போவுமே சந்தோஷமாக வச்சுருக்கோம். ஒரு சோகமான நிலையில் கூட வந்து ஏதோ ஒரு இசை கேட்கட்டும் அப்படின்னா மனசு வந்து ஒரு நிலையான ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இசை அப்படிங்கிறது ஒரு மருத்துவம் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த இசையை வந்து எப்போவுமே ஏதோ ஒரு வகையில் நம்ம டெய்லி வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கணும், அதாவது கேட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து இசைக்கருவிகள் வந்து நிறைய பேர் வாசிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எப்போவுமே புதுசு புதுசாக நிறைய ட்ரை பண்ணுவாங்க. அந்த முயற்சியின் வாயிலாக பிறக்கக்கூடிய ஒரு புதிய இசை அப்படிங்கிறது வந்து வேறு ஒரு பரிணாமத்தில் ஒரு வளர்ச்சி அடையும் இல்லையா. எப்படி பார்த்தாலும் சொல்லி நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய இசை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கும் ஒழிக்கக்கூடிய ஒரு இசையாக தான் இருக்கும். அந்த வகையில் நம்மளுடைய சென்னை விவித் பாரதி பண்பலை வாயிலாக நிறைய பாடல்கள் நம்ம வந்து இசையின் வாயிலாக இசையாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கூட நம்மளுடைய விவித் பாரதி பண்பலை வந்து ஒரு இசையலையாக போய்கொண்டிருக்கிறது என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அந்த வரிசையில் அடுத்ததாக வரப்போகிற பாடல் என்ன, இதுக்கு தாங்க இவ்வளோ பேச்சு.

0: நம்ம ஊர் பூவாத்த படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். காளிதாசன் வரிகளுக்கு இசை தேவா.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: நேரம் 7:32. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நேயர்கள்லாம் வந்து பதிவுகள் போட்டிருக்காங்க, என்ன அப்படின்றத பார்க்கலாம். செல்வகுமார் எம்ஜி, அதாவது கேஎம் கார்டன் செல்வகுமார் வந்து இனிய காலை வணக்கம் போட்டிருக்காங்க. அதேமாதிரி ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வந்து அன்புடன் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து நம்ம மயிலை பட்டாபி அவர்கள், இன்றைய தின வாழ்த்துக்கள் நேயர்கள் அப்படின்னு போடுவோம். மயிலை பட்டாபி, கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார் அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி, எல்லோரும் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிகேஎன் வெப்பேரியிலேருந்து காலை வணக்கம், அதே காலை வணக்கம் சொல்லியிருக்காரு வலங்கைமான் ஆட்டோ துறையவர்களும். அதுமாரி ஆரணி பாபாம்பாடி ஆண்டாள் தேவமணி வந்து வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கவங்க வந்து கண்ணன் பி, கலைதுரைராஜன், அவர் வந்து கண் பாதுகாப்பு தகவல் சிறப்பு, ஊட்டச்சத்து தகவல் தேவையானது கேட்டோம் தொடர்ந்து.

வந்து காதலா பாடலும் கேட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, மிக்க நன்றி அப்படின்னு இருக்காரு. பிரபாகரன் வந்து அதே மாதிரி கண்தானத்தின் அவசியத்தை பற்றி கேட்டோம், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மீடு வண்ணை கணேசன் மீண்டும் ஒரு காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தினி, அப்புறம் வந்து கதிரன், குளஞ்சிநாதன் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுமாரி சூளை ரீஜா மனோகரன் வந்து பக்தி பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, தொடர்ந்து வந்து வணக்கம் தமிழ்நாடு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, அருமையான பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு காத்துட்ருக்கு. இது 102.3 விவித் பாரதி தமிழகம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறோம்.

எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

0: சின்ன வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவுப் பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்கள் கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

வைரமுத்துவோட வைர வரிகளில் வந்த ஒரு அருமையான ஒரு பாடல். அருந்ததி பாடினாங்க அந்த பாடலை, தேவாவோட இசையில் வந்தது கள்ளழகர் படத்திற்காக.

நேரம் 7:45 நொடி. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இப்போ வந்திருக்கக்கூடிய செக்மெண்ட் வந்து வாழ்வில் வள்ளுவோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு குரல் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன குரல் எடுத்திருக்கோம் அப்படின்னா, கல்வி அப்படிங்கிற அதிகாரத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான குரல். குரல் வரிசையன் 395. உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். அதாவது அறிவுடையார் முன் அறிவில்லாதவர் போல் தாழ்ந்து நின்று மேலும் கற்றுக்கொள்பவர்களின் ஆர்வத்தை கற்றுக்கொள்ளாதவர்கள் கடைநிலை மாந்தராக கருதப்படுவார்கள் அப்படின்னு சொல்றார் வள்ளுவர். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். அறிவுடையார் முன் அறிவில்லாதவர் போல் தாழ்ந்து நின்று மேலும் கற்றுக்கொள்பவர்களின் ஆர்வத்தை கற்றுக்கொள்ளாதவர்கள் கடைநிலை மாந்தராக கருதப்படுவார்கள். கேட்டது வாழ்வில் வள்ளுவோம் கல்வி என்ற அதிகாரத்திலிருந்து குரல் கேட்டோம். குரல் வரிசை எண் 395.

0: துள்ளாத மனமும் துள்ளும் படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் சுஜாதா பாடிய பாடலை கேட்டோம். நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

உங்கள் விருப்பம் பகுதியில் உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் எல்லாம் வந்து கடிதங்கள் வாயிலாக நீங்கள் எழுதி கேட்டிருக்கீங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல்ல யாருடைய விருப்ப பாடல் வந்துட்டுருக்குன்னு பார்த்தோம்னா, செய்யார் வட்டம் சிறுங்கற்றூர் எம் ராஜேந்திரன் தனலட்சுமி, கூடப்பாக்கம் சந்தியா மணிகண்டன், மதுரவாயில் மதுரை நாயக்கன் திரு சரஸ்வதி, காதர் வீடு கார்த்திகேயன் அம்பிகா, வடமனப்பாக்கம் காளி வீடு ஏழுமலை புஷ்பா மணியரசன், ஜமாலியா ஹவுசிங் போர்டு ஃபாத்திமா பகதூர் சகோதரர்கள், ஷேக் மஹபூப் பர்வீன் பானு ஹசீனா ஹயாத் பாஷா, தாரா பீகம் ஃபர்சானா தஸ்பியா ஹவுசர் நஃபீசா இர்ஃபானா ஹயாத் பாஷா பாய், பெரம்பூர் எம்எச் ரோட்லேருந்து ரிக்ஷாக்காரன் எம்எச் ரோட்லேருந்து பகதூர் பாய் ராஃபி பாய் இவங்க எல்லாருமே வந்து விரும்பி கேட்டிருக்காங்க. தர்பார் திரைப்படத்திலிருந்து பாடல் நாகாஸ் அசிஸ் பாடிய பாடல் இது. விவேக்கின் வரிகளுக்கு இசை அனிருத் ரவிச்சந்தர்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3
1: புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 9444000123 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
2: நேயர்களே, 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு.

நேரம் 8:07. உங்கள் விருப்பம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நமது நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 வந்து நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்மளுடைய உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து எந்த நேயர் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்யார்வட்டம், கொர்க்கத்தூர், பாரிவள்ளல், மாலதி, அண்ணாமலை, முல்லை சுரேஷ், சந்தியா, குரோம்பேட்டை, சத்யநாராயணன், பத்மா, அனன்யா, ஆதித்யா, அனிதா, வாசுதேவ கிருஷ்ணா மற்றும் விஸ்வா, ஆர்த்தி, வருண், திருவள்ளூர் மாவட்டம், புள்ளரம்பாக்கம், மணி, சந்திரா, நிர்மல்குமார், சங்கீதா, ஸ்ரீ பிரணவ், ரேவதி, அனிஷா, தர்ஷன், கர்நாடகா மாநிலத்திலிருந்து, சின்ன திருப்பதியிலிருந்து பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ரமேஷ், ஆனந்த், மன்வித், இவங்களுடைய விருப்ப பாடல் தான் வந்து ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இந்த பாடலை வந்து யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, விஜய் பாடியிருக்கிற பாடல் இது. விவேக்கின் வரிகளுக்கு இசை அனிருத் ரவிச்சந்தர்.

0: வாழ்வையே மேன்மை.
1: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
0: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
3: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
0: தூய்மையே மேன்மை.
4: நேரம் 8:13. உங்கள் விருப்பம் இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, விக்ரம் வேதா திரைப்படத்தில் இருந்ததா ரவிகார்டன், வீர சோழ வீரராகவன், அப்துல் ரஃபீஸ் கான், அப்துல் ரஹீம் கான், அப்துல் ரஃபே கான், குளப்பாக்கம் கஜேந்திரன், பிரேமா, ஜே ஜி நகர் கிழக்கு ரமேஷ், சுகன்யா, ஸ்னேகா, ஸ்ரீ கதிர்வேலன், அயப்பாக்கம் செந்தில்ராஜ், லாவண்யா, கிருஷிகா, மோஷிகா, முகப்பூர் முகப்பேர் கிழக்கிலிருந்து சுரேஷ், பிரியாதேவி, மனு வித்யா, சபரிஷ், மாதவரம் சீதாபதி தெருவிலிருந்து சேகர் மற்றும் விஜயகுமாரி, இவங்களுடைய விருப்பத்தில் பாடல் அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் சக்தி ஸ்ரீகோபாலன் பாடிய பாடல் இது. மோகன்ராஜின் வரிகளுக்கு இசை சாம் சிஎஸ்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
3: நான் உங்கள் பின்னணி பாடகர் வி பிரசன்னா.
4: நீங்கள் கேட்க வேண்டியது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

நேரம் 8:21. நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீட்டாளம் குடியிருப்பு டிசி ராஜேஷ், உத்திரமேரூர் ஆசிரியர் நகர்லேருந்து ராம்குமார், லட்சுமி, சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு அனுமந்த புத்தேரியிலிருந்து ரவிக்குமார், நீதி புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி ஷோஃபியா, சைதை ஜோதி அம்மாள் நகர்லேருந்து ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிநயா, புலியூர்புரத்துலேருந்து உமா பிரியன், அடுத்தது வந்து காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், சீரணிபுரத்திலிருந்து அனிதா, சாமுவேல், செஞ்சி கப்பையிலிருந்து ஏழுமலை, கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா, இவங்களுடைய விருப்பத்தில் அடுத்த பாடல் பரிமளா அன்கோ இந்த திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வந்துட்டுருக்கு.

நேரம் 8:25. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மீசைய முறுக்க திரைப்படத்தில் இருந்து தான் பாடல் வந்துட்டுருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் ஆரணி பாப்பம்பாடி, ஆண்டாள் தேவமணி, மணிராஜ், அனிதா, மோனிகா, தானு, போஸ், கொரட்டூர் ரஞ்சித், குருதயாள், வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, வெற்றிசெல்வி, இந்துமதி, கலையரசி, தமிழரசி, விஷால், சோபனா, கார்த்திக், அஸ்வினி, பாலாஜி, ஆகாஷ், ஆஷிகா, கனிமொழி, மலர்விழி, தாமரை, சாதனா, ஸ்ரீமதி, தாருணியா, தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி, அவந்திகா, அக்ஷயா, சாய்தன்யா, ஜோலார்பேட்டை, நெரிஞ்சில்குமார், இவங்களுடைய விருப்ப பாடல் தான் வந்து இப்போ நம்ம அடுத்து கேட்க போகிறது. இந்த பாடலை பாடியிருக்காங்க ஹிப்ஹாப் தமிழா இசமைத்து எழுதி பாடிய பாடல் இது.

0: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
1: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
0: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
1: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
1: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
0: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
1: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
0: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.
2: எல்லாருக்கும் வணக்கங்க, நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோட பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
4: நேரம் 8:30. நம்மளுடைய உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். நான் உங்க ஆச்சரிய மரியம் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில அடுத்து யாருடைய விருப்ப பாடல் வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோவில் சின்னராஜு, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷமிதா, பவித், யுகதீரன், நாற்றம்பள்ளி வேப்பம்பட்டிலிருந்து சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி.

சி ஷர்மிளா பிரசாத், குருபாணி குண்டாலிருந்து சுஜாதா முருகேசன், சுஜித், அஜய், அனிதா, ராஜேஷ், ஜோலார்பேட்டை சந்திரமோகன், நிர்மலா, மோனிஷ், நிஷாந்த், சென்னை நெசப்பாக்கம் அமுதா, சீமான், சூர்யா, செங்கல்பட்டு பத்மா, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, தர்மபுரி குணசேகரன் பெரியம்மா, பாலக்காடு அன்பு, கர்நாடக மாநிலம் பங்காறுபேட்டையிலிருந்து சுரேந்தர், இந்திரா, இவங்களுடைய விருப்பப்பாடல் சூரரை போற்ற திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்து பாடிய பாடல். உடன் பாடியிருக்கிறவர் ஹரிஷ், சிவராம் கிருஷ்ணன்.

திருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படத்தில் இருந்த நெல்லை மூலக்கரைப்பட்டி ராஜு நம்பி தேவேந்திரன், பொள்ளாச்சி கொண்டகம்டன்பாளையம் முத்துக்குமார், சேலம் சின்ன கிருஷ்ணாபுரம் நல்லத்தம்பி, நெல்லை மேலசேவல் மாமுதி மைதீன், ரஹமத் பேகம், வாகையூர் ராக்கெட் ராமசாமி, கொடுங்கால் கமால் பாஷா, நிஷா பேகம், திருக்கோவிலூர் சீமாட்டி ராஜா, அம்மாப்பேட்டை லோகநாதன், பிரேமாதேவி, ஹேம்லதா, சந்தோஷ், திரள், ஆதித், பரமக்குடி அலங்காரராஜ், ஆண்டனி, மெர்சி மற்றும் ஜெர்லின், இவங்களுடைய விருப்பத்தில் இந்த பாடல் வந்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள்.

0: Tân Cổ.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3
2: புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து 9444001023 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
3: நேயர்களே, ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு.
4: நேரம் 8:41. உங்கள் விருப்பம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஓமனம் பெண்ணே திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வந்துட்டுருக்கு. அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் ஷாஷா திருப்பதி பாடிய பாடல் இது. விவேக்கின் வரிகளுக்கு இசை விஷால் சந்திரசேகர். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் அயப்பாக்கம் அப்பர்ணா நகர் மூர்த்தி கமலா பாலாஜி பூபதி கொடிமலர் கவி பிரியா குண்டுமல்லி செண்டுமல்லி பெருமாள் வேடியம்மாள் ஜிதின் தர்ஷன் மலையம்பாக்கம் வெங்கடேசன் குன்றத்தூர் பெரியார் நகர் முருகேசன் தேவி ஆறுமுகம் சுதா புரசைவாக்கம் சவுந்தரராஜன் கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் ஆர் கே நகர் சிங்கச்சோழன் மேட்டு சக்கரக்குப்பம் பூமொழி கஜேந்திரன் இவங்களுடைய விருப்பத்தில் இந்த பாடல்.

கேப்டன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டும் இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருந்த நேயர்கள் டி நகர் விஜயபார்த்தன், ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலம் அசோக், கார்த்திக், ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, வேளச்சேரி வேல்முருகன், மாலதி, ஆதித்யா, வெண்கரும்பூர் நேரு, சிந்தாமணி, சஞ்சய், சரவணன், சுமதி, லால்குடி ராஜேந்திரன், கஜலட்சுமி, பெண்ணாடம் சரவணராஜ், கொள்ளிடம் காமராஜ், இந்திராணி, புழல் ஓம் பிரகாஷ், காசிக்குட்டை தென்றல் பெருமாள், இவங்களுடைய விருப்பத்தில் இந்த பாடல் கேட்டோம். இப்போ நம்மளுடைய நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்து டான் திரைப்படத்திலேருந்து வந்துட்டுருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேர்கள் சிங்காதிவாக்கம், கேசவன், மருதம், ஜெயபால், ருக்கு, குணகரம் பாக்கத்திலிருந்து கண்ணையன், மகேஸ்வரி, அமரன்பேடு ஆண்டியப்பன், காற்றம்பாக்கம் காளியப்பன், கோவூர் கோவிந்தப்பன், நெமிலி அரசன் ஆண்டாள், புளியமங்கலம் சித்திரை பெருமாள், திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திரவியமலர், சந்த்ரு, துர்காதேவி, தன்விக், விஸ்வா, வேலூர் மாவட்டம் கே கே நகர் சமியுல்லா, தில்ஷாத், முபாரக், அம்ரின், அல்மாஸ், கோணவட்டம் அகமது பாஷா, ஷேனாஷ் பேகம், பள்ளிக்கொண்டான் ஒலி அகமது, சம்ருத் பேகம், ஓடப்பட்டியிலிருந்து செந்தில், சிட்கோ நகர் முகமது மொய்தீன், ரஹமத் பேகம், விஷாரம், ஹன்சா நகர், மாலிக் பாஷா மற்றும் மஸ்தானி, இவங்களுடைய விருப்பத்தில் தான் டான் திரைப்படத்திலிருந்து பாடல். அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் ஸ்ரீராம் சந்திரா ஷாஹிதி பாடிய பாடல் இது.

0: 单口。
1: நேரம் 8:55. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்க வரும் பாடலை வந்து விரும்பி கேட்டிருக்காங்க. மயிலாப்பூர் பட்டாபி, ரவிமாலதி, சேகர், உஷா, ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஜனனி, பாலகுமார், ஸ்ரீராம், சிவா, ஆகாஷ், ஹரி மற்றும் ஆத்மநாதன் இவங்களோட விருப்பத்தில் நம்ம கேட்க போகிற பாடல் டிசி திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் எழுதி இசையமைத்த பாடல். இந்த பாடலை வந்து யார் பாடியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபராஸ் இவங்க பாடியிருக்காங்க. ஸோ இந்த பாடலோட நம்ம வந்து கலக்கலரங்கம் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.

நேரம் 8:58. நம்மளுடைய நிகழ்ச்சியில் வந்து நம்மளுடைய நேயர்களுடைய வாழ்த்துக்கள் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். தூத்துக்குடி பாலசுப்ரமணியம், தீட்டாளம் டி சி ராஜேஷ், திருமுழசை கஸ்தூரி அருணாசேகர், முனுசாமி வந்து நெடும்பரத்துலேருந்தும், சாமுன்னி கும்மணச்சாவடியிலிருந்தும், ராஜேஷ் பெரியார் நகர், அப்பர்ணா நகர் மூர்த்தி, அடையாளம்பட்ட ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, சேகர், தஞ்சை பிரகாஷ் குமரன் மற்றும் பரிவழகன், வைத்தியநாதன், ஹேமலதா, சூளை ரீஜா மனோகரன், முகமது மியான், சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, சாந்தி ரமேஷ், செந்தில் கண்ணன், ஷோபா, கே எம் கார்டன், எம்ஜி செல்வகுமார், அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலப்பேட தயாளன், பழனி கவிதா பாப்பாரப்பட்டியிலிருந்தும், பட்டாளம் அப்துல் ஜலீல், வாரி

திருங்காவல் கதிரவன், அடுத்தது வந்து நம்முடைய நேயர் பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், வளங்கைமான் ஆட்டோதுரை இவங்க மற்றும் பர்வதவர்த்தினி இவங்க எல்லாமே வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைத்து நேயர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: நேரம் 9:01. கலக்கல் அரங்கம் இந்த நிகழ்ச்சியில வந்து ஆவலுடன் காத்து கொண்டிருக்கும் நம்முடைய நேயர்கள், நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952208533 மற்றும் ஒரு எண் 2838-9871. வெளியூர் நேயர்கள் 044 அப்படின்ற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளுங்கள். இன்னைக்கு கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில வந்து ஒரு பொது அறிவு அப்படின்னு சொல்லலாம், கொஞ்சம் ஜாலியான குவஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அப்படிப்பட்ட ஒரு கேள்விகள் தான் வந்து உங்களுக்காக வந்து காத்துட்டு இருக்கு. இதுல இணைந்திருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகளை வந்து கேட்டுட்டு இருங்க. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 வந்து நம்ம நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இப்ப முதல்ல ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். ஜெயச்சந்திரன் மற்றும் சுஜாதா இவங்க பாடிய பாடல், பழனி பாரதியின் வரிகளுக்கு இசை ராஜ்குமார், பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 9:06. கலக்கல் அரங்கம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் முதல் காலர் யார், இங்க வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ, வணக்கம். வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜோர முகமது இக்பால். நலமா இருக்கலாம் சார்?
0: முகமது இக்பால் நலமா இருக்கும் சார். இப்போ உங்களுக்கான
1: சந்தோஷமா இருக்கே, சொல்லுங்க.
0: சரிங்க, உங்களுக்கான ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். ரொம்பவே ஈஸியா இருக்கும், சரிங்களா? எந்த உயிரினம் வந்து தன்னுடைய கால்களால சுவையை அறிய முடியும்?
1: எறும்பு சொல்லாங்களா?
0: எறும்பு இல்லையே,
1: இல்ல
0: அதுவும் இல்ல. சரி, ஓகே, தெரிஞ்சு போங்களா? இது வந்து பறக்கும்
1: பறவைங்களா?
0: பறவை கிடையாது, பூச்சி. பூச்சியில வந்து பறக்குற ஒரு உயிரினம்.
1: வண்டு சொல்லமா? வண்டு தான்.
0: வண்டோ இல்லையா? சரி, நம்ம தெரிஞ்சு போமா, அடுத்து நீ இருக்க வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றிங்க. வணக்கம், விவித் பாரதி தமிழகம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
0: மேட்டுப்பாளையம் நாகராஜன் ஐயா, உங்களுக்கான அதே க்வெஸ்சன் தான்.
2: தேன் பூச்சி மேடம்.
0: தேன் பூச்சி இல்லையே. தேன் பூச்சினா நீங்க எதை சொல்றீங்க?
3: பன்னீர்செல்வம்
0: ஐயா, உங்களுக்கான அதே கேள்விதான். எந்த உயிரினம் வந்து தன்னுடைய கால்களால சுவையை அறிய முடியும்? ஈயா, கரெக்ட்டுங்களா? சரி, ஆனா இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க சொன்ன இந்த ஆன்சரும் கரெக்ட், இன்னொரு ஆன்சர் வந்து யார் சொல்றாங்கன்னு பாத்துடலாம். நன்றிங்க. வணக்கம், விவித் பாரதி தமிழகம்.
4: காலை வணக்கம், வாழ்த்துக்கள். ரேவதி ஸ்ரீராம் நம்பத்துல. பட்டாம்பூச்சி மேடம், பட்டாம்பூச்சி ரெண்டுமே அறியும்.
0: பட்டாம்பூச்சி ரெண்டும் அறியும் அப்படின்றீங்க?
4: ரெண்டுமே அறியும். விசித்திரமான திறன் கொண்டவை அது.
0: சூப்பருங்க, சூப்பருங்க, சூப்பர் ஐயா. நன்றிங்க.
4: நன்றிமா, நன்றிமா.
0: ஓகே, நம்மளுடைய ஆவடியிலிருந்து

0: சொன்ன ரேவதி, அவங்க ரேவதி ஸ்ரீராமன் அவங்க வந்து கரெக்டாக வந்து சொல்லிட்டாங்க. பட்டாம்பூச்சி மற்றும் ஈக்கல் அப்படின்னு சொல்லிட்டு, ஈக்கல்னு வந்து ஆலந்தூர்லேருந்து பன்னீர்செல்வம் அவங்க வந்து ஃபஸ்ட்டே வந்து சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த க்வெஸ்டினுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் இது தான். அடுத்த கேள்வி நான் கேட்டுட்றேன். வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: பேசுகிறேம்மா.
0: கோபாலகிருஷ்ணன் ஐயா, எங்கேருந்து பேசுறீங்க? உலகிலேயே வேகமாக வளரக்கூடிய தாவரம்? இந்த ஒரு தாவரம் வந்து ரொம்பவே வேகமா வளருமா, தெரியுமா?
2: பட்டாம்பூச்சம்
0: சொல்லிட்டு இப்ப அடுத்த கேள்விமா, உலகிலேயே வேகமாக வளரக்கூடிய தாவரம்?
2: வேகமாவா வளர்கிற தாவரமா? மரத்தை பேர் சொல்லலாமா, செடிகளை சொல்லலாமாமா?
0: மரம், இது மரம்னு சொல்ல முடியாது, செடி செடினே வச்சுக்கலாம்.
2: செடியா? செடி வந்து
0: செடியும் இல்ல மரமும் இல்ல, இதுக்கு நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா ரொம்ப ஈஸிங்க இது,
2: கொஞ்சம்
0: ரொம்ப ஹைட்டா இருக்கும். இதுதான் அடுத்த நேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துலாம். நன்றிமா. வணக்கம் விவித் பாரதி தமிழகம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். நேயர்கள் வந்து அருமையா வந்து ஆன்சர் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம அடுத்த ஒரு பாடல் கிட்டு வந்துடலாம்.
3: ஹலோ ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
4: மறுபடியுமா?
3: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், பக்கத்து ரூமுக்கு போங்க தனியா. உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு, கம்பி என்னணும், 10 லட்சம் கொடுங்க தப்பிக்கலாம்.
4: சார் இவ்வளவு எங்கிருந்து?
3: ஒரு லிங்க் அனுப்பி இருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
4: சார் 2 லட்சம்
5: என்னாச்சப்பா?
4: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
5: அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

நேரம் 9:18. கலக்கலரங்கம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேர்களாகிய உங்களோட வந்து நான் கேள்விகள் வந்து கேட்பேன், நீங்கள் வந்து அதற்கான ஆன்சரை வந்து சொல்லிட்டு வரீங்க. இப்போ வந்து கேட்டேன் இல்லையா, உலகிலேயே வேகமாக வளரக்கூடிய தாவரம் அப்படின்னு சொல்லிட்டு மூங்கில் அப்படின்னு கரெக்டான பதில் சொன்னாங்க. இந்த மூங்கில் வந்து ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 91 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்து வளரும், அதாவது 3 அடி வரைக்கும் வந்து வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மணிக்கு 4 சென்டிமீட்டர் வேகத்தில் வந்து இது வந்து வளருமா. ஸோ இந்த தகவலோட நம்ம நீங்கள்

0: அடுத்த நேயரை பேசிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
1: வணக்கம்மா, வாழ்க வளத்துடன். கேவி ஜெயசீலன், கொடமாட்டப்பட்டிமா.
0: ஜெயசீலன் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் ஐயா. ஓகே, உங்களுக்கான கேள்வி
1: கேளுங்க.
0: உலகிலேயே மிக பெரிய விலங்கு எது? ரொம்பவே ஈஸி ஐயா இது.
1: உலகிலேயே பெரிய விலங்கா?
0: ஆமா.
1: நம்ம யானையா இருக்கு? முதல்
0: யானை இல்ல, இது வந்து நீர்ல வாழும். திமிங்கலம். சூப்பர் சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. ஓகே, நம்ம அடுத்த நேரத்தை பேசலாம். நன்றி. சூப்பரா வந்து ஆன்சர் பண்ணிட்டாங்க. திமிங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு, நீல திமிங்கலம் அப்படின்ற ஒரு உயிரினம் வந்து உலகிலேயே மிகப்பெரிய விலங்காம். அடுத்த நேயர், நீங்களும் கால் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா 2952-0853 மற்றும் ஒரு 2838-9871. வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
2: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், வாழ்த்துக்களும் மேடம். எம்டி ரவிச்சந்திர, ஸ்ரீநகர், அம்பத்தூர் மேடம். நலமா மேடம்?
0: நலம் ஐயா, நீங்க?
2: உலகத்திலே மிகப்பெரிய விலங்கு வந்து நீல திமிங்கலம் மேடம்.
0: ஆமாங்க, கரெக்டா சொல்லிட்டாங்க. அது வந்து எத்தனை அடி வரைக்கும் வளரும் தெரியுமா
2: மேடம்? அது கக்கற பொருள் வந்து 1 கோடி ரூபாய் மதிப்புள்ளதா மேம்? படித்த ஒரு அறிஞர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு.
0: சரிங்க ஐயா.
2: ரெண்டாவது வந்து மேடம், மூங்கிலே பனைமரம், வாழை மரம், தென்னை மரம் எல்லாம் மர வகை கிடையாது மேடம், புற்கள் வகை.
0: புற்கள் வகை, சூப்பர் சூப்பர். அதுதான் வந்து அதுல வருமா இதுல வருமான்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். சரி, இது வந்து நீல திமிங்கலம் எத்தனை அடி வரைக்கும் வளருமா உங்களுக்கு தெரியுமா?
2: 50 அடி மேடம்.
0: 50 அடிங்களா? அதை விட கொஞ்சம் அதிகம் ஐயா.
2: ரெண்டாவது, அது போற திசையில் வந்து 5 கிலோமீட்டர் கேட்குமா மேடம்?
0: அப்படிங்களா
2: மேடம், இன்னும் நிறைய தகவல், 100,000 தகவல் இருக்கு மேடம்.
0: சூப்பர் ஐயா, சூப்பர், அருமையா சொல்லிட்டீங்க, நன்றிங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: பாக்கம்பர்த்தியூர் சுமதி.
0: சுமதி, எங்கிருந்து பேசுறீங்க?
3: திருவாரூர் மாவட்டம், பாக்கம்பர்த்தியூர்.
0: திருவாரூர்ல இருந்து. ஓகே ஓகே.
3: ஆமாமா.
0: அதாவது இப்போ வந்து நீல திமிங்கலம்னு கரெக்டா சொல்லிட்டாங்க.
3: ஆமா.
0: இது வந்து எத்தனை அடி வரைக்கும் வளரும்னு உங்களுக்கு தெரியுமா?
3: இது 50 அடிக்குள்ள வளருமா? இது
0: 50 க்கு கொஞ்சம் மேல.
3: கரெக்ட்டா எனக்கு
0: தெரியல அப்படின்றீங்க.
3: நீங்க சொல்லுங்களே.
0: சரிங்கம்மா, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து 100 அடி வரைக்கும் வளருமா? சரிங்கம்மா, நன்றிங்க, நன்றி. 100 அடி, அதாவது 30 மீட்டர் வரைக்கும் வளரும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட எடை பாத்தீங்கன்னா 150-200 டன்கள் வரைக்கும் இருக்குங்களாம். இதோட இதயம் மட்டுமே 180 கிலோ இருக்குங்களாம். அதாவது ஒரு சின்ன காரோட வெயிட் வந்து இதோட இதயம் மட்டும் இருக்குமா? ஓகே, இது வந்து கேட்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப நம்ம நிகழ்ச்சியில அடுத்த ஒரு கேள்வி கேட்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம். உங்க பேருங்கம்மா? மீனாட்சிமா, எங்க இருந்து பேசுறீங்க? கும்பகோணத்துல இருந்து. ஓகே, நீங்க புது நேயருங்களா?
4: இல்ல இல்ல, நம்மளுடைய
0: நம்மளுடைய நிகழ்ச்சி கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ஓகே, நம்ம நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? சரிங்கம்மா, சூப்பர். இப்போ உங்களுக்கான இன்னொரு கேள்வி நான் கேக்குறேன். எந்த உயிரினத்தால் தன்னுடைய எடையை விட 50 மடங்கு அதிக எடையை வந்து தூக்க முடியும்?
4: யானை.
0: யானை இல்ல, இது வந்து ரொம்பவே சின்னது. ஆச்சரியமா இருக்கும் அதோட ஆன்சர்
4: கேட்டீங்கன்னா.
0: ஒட்டகம் இல்ல, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான். இல்ல இல்ல, அதை விட குட்டி. சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு. எலியா? இல்லைங்க, அதை விட சின்னது. சரிங்க, ஓகே, நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றிங்க.
4: எறும்பு. எறும்பு
0: எறும்பு எறும்பு யார்
4: சொன்னாங்க?
0: சூப்பர், எல்லாமே சொல்லிட்டீங்க இல்லையா, மொத்த எல்லா உயிரினத்தையும் சொல்லிட்டீங்க ஒரு வழியா. நன்றி, நன்றிங்க. எறும்பு, அதுதான் வந்து சரியான விடை. அதாவது எறும்பு பார்த்தீங்கன்னா அதோட தசை வந்து அது ரொம்பவே தடிமனானதான், அது மட்டும் இல்லாமல் வலுவானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து அதோட எடையை விட 50 மடங்கு அதிக எடையை வந்து எறும்பால் வந்து தூக்க முடியுதுங்களாம். சரி, இந்த தகவலோட இன்னும் ஒரே ஒரு க்வெஸ்சன் கேட்டுடலாம், அதுக்கப்புறம் நம்ம பாடல் கேட்டு வந்துடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம். வணக்கம்.
5: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கற்பாடியிலிருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க மேம்?
0: நல்லா இருக்கேன் ஐயா. உங்களுக்கான ஒரு கேள்வி கேட்கலாமா?
5: கேளுங்க.
0: அதாவது எந்த உயிரினத்திற்கு 32 மூளைகள் இருக்குங்களாம் ஒரு உயிரினத்துக்கு?
5: இது வந்து ஒரு பூச்சி வகையை சேர்ந்தது.

0: கீழே தான் ஊறும் ஓகேங்களா. அந்த உயிரினம் தான் நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இது கேட்கும் போது.
1: மூட்டைப்பூச்சியும்
0: இல்ல,
1: கரையான்பூச்சி
0: இல்ல இல்ல. சரி ஓகே, நம்ம கேட்டு போவோம், தெரிஞ்சு போவோம். நன்றிங்க.
1: கண்டிப்பா, தேங்க் யூ மேம்.
0: நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழகம். எந்த உயிரினத்திற்கு 32 மூளைகள் உள்ளது? அப்படின்றீங்க. இல்ல, நத்தைக்கு வந்து வேற ஒரு இருக்கு, அதுக்கும் வந்து வச்சிருக்கேன். ஆனா மூளைகள், மூளைகள் அதிகமா இருக்கிறது வந்து எந்த ஒரு பூச்சி?
2: பூச்சி ஊர்ந்து செல்லுங்க.
0: ஊர்ந்து போகிற ஒரு பூச்சி தான்.
2: ஊர்ந்து போகிற பூச்சின்னா கருப்பாம், இது கருப்பாம் பூச்சி இல்ல மேடம், நல்ல பூச்சி. கவனம்
0: நல்ல பூச்சிங்களா?
2: இல்ல, இது
3: மண்வெளி பூச்சி மேடம்.
0: மண்வெளி
3: பூ
0: இல்ல, அது வந்து அப்படி இல்லைங்க. இன்னொரு பூச்சி,
3: அது என்னமோ ஒன்னு சொல்லுவாங்க மேடம். அது
0: சரி, ரொம்ப ஈஸியான ஒரு க்ளூ. அதாவது இது ஒட்டுச்சுனா எடுக்கவே முடியாது, ரத்தத்தை உறிஞ்சிட்டு தான் விடும்.
3: முட்டுச்சுனா அட்டை மேடம். அது
0: பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆன்சரை வந்து வரவழைக்க வேண்டியதா இருக்கு. நன்றி ஐயா, நன்றி.
3: 50 மார்க் உங்களுக்கு மேடம்.
0: சரிங்க, ஓகே, சூப்பர். பாருங்க, அவங்க மார்க்லாம் வேற போட்டுட்டாங்க. அட்டை பூச்சிக்கு தான் வந்து 32 மூளைகள் வந்து இருக்குங்களா. அதாவது அதோட உடல் பார்த்தீங்கன்னா 32 பிரிவுகளாக வந்து இருக்குமா, ஒவ்வொன்றும் தனித்தனியாக அந்த மாதிரி பிரிஞ்சு இருக்குமா. ஸோ அந்த ஒவ்வொரும் தனித்தனியாக இருக்கு இல்லையா, அந்த ஒன்னொன்றுலேயும் அந்த மூளைகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த தகவலோட நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல், என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படம் மிஸ்டர் ரோமியோ அந்த திரைப்படத்தில் தான். அடுத்த பாடல் உனிமினின் மற்றும் ஸ்வனலதா பாடிய பாடல். இது பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine.

0: what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: நேரம் 9:35. கலக்கலரங்கம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யார், எங்கன்னு பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்துடலாம். வணக்கம் விவித் பாரதி, தமிழகம்.
2: வணக்கம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் சிதம்பரம் போனியில இருந்து சுமதி பேசுறேன்.
1: சுமதிமா, சிதம்பரத்துல இருந்து பேசுறீங்க? ஆல்ரெடி இப்ப வந்து திருவாரூர்ல இருந்து ஒரு சுமதிமா பேசினாங்க, தெரியுங்களா?
2: அப்படியா? நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், நான் ஆப்ல தான் கேக்குறேன், நல்லா கேக்க.
1: சரிங்க சரிங்க, உங்களுக்கு ஒரு கேள்வி. தண்ணீரில் இருந்தாலும் நனையாதது எது? தண்ணில இருந்தாலும் இது வந்து நனையவே நனையாது.
2: தாமரை இலையம்மா?
1: தாமரை இலை, அதுல வந்து தண்ணீர் துளி தான் போட்டா அது நிக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து சுத்தமா நனையாது.
2: ஒரு சின்ன க்ளூ கொடுங்களாமா?
1: க்ளூ வந்து இப்ப நம்ம வெயில நின்றோம்னா அது தெரியும். ஒளியை வந்து தடுக்கிறதுனால ஏற்படுற இருண்ட பகுதி இல்லையா, அதனால வந்து நனையாது தண்ணீர்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த தகவலோட நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர், வணக்கம் விவித் பாரதி, தமிழகம்.
3: ஹலோ, வணக்கம். சரஸ்வதி பேசுறேன், திருச்சியிலிருந்து.
1: சரஸ்வதி, திருச்சியில இருந்து பேசுறீங்க, நல்லா இருக்கீங்களா?
3: ஆ, ஃபைன் தேங்க் யூ. நீங்க நல்லா
1: இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. உங்களுக்கான ஒரு क्वेश्चन.
3: ஓகே.
1: எந்த பூச்சியோட காதுகள் வந்து அதோட கால்கள்ல வந்து அமைஞ்சிருக்கும்?
3: பட்டாம்பூச்சி.
1: பட்டாம்பூச்சி இல்லீங்களே?
3: ஏதா க்ளூ கொடுங்க. தட்டானா?
1: தட்டானும் இல்ல. இது வந்து பச்சை கலர்ல இருக்கும்.
3: வெட்டுக்கிளி.
1: சூப்பர் சூப்பர், அருமை, நன்றி. நான் வந்து க்வெஸ்சனையும் கேட்குறேன், ஆன்சரும் சொல்லி கொடுத்துட்றேன், என்ன பண்ணுறது. அதாவது இந்த வெட்டுக்கிளி இருக்குங்க இல்லையா, அதோட காதுகள் வந்து கால்களில் வந்து இருக்குமா, அதே மாதிரி இன்னும் ஒரு பூச்சிலையும் வந்து அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்றாங்க. அது யார் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் விவித் பாரதி, தமிழகம்.
4: காலையிலிங்க, வணக்கம்மா.
1: யார் பேசுகிறீங்க ஐயா?
4: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கங்க ஐயா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கோம்.
1: ஓகே, அதே கேள்விதான், எந்த பூச்சியோட காதுகள் வந்து அதோட கால்கள்ல இருக்கும்? வெட்டுக்கிளி சொன்னாங்க, இன்னும் ஒரு பூச்சிக்கு இருக்கும் அதே மாதிரி. இது வந்து ஒரு வண்டு வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. வண்டு, அந்த வண்டோட வகை. சில் வண்டு தெரியல, இன்னும் ஒரு வண்டு ஏதாவது சொல்லுங்களேன். மண்ணுல ஏதாவது ஒரு வண்டு வருதுங்களா?
4: ஹலோ.
1: மண்ணுல ஏதாவது வண்டு வருதுங்களா ஐயா?
4: மண்ணு.
1: சரி, நானே ஆன்சர் சொல்லிடுறேன், ரொம்ப கஷ்டப்படுறீங்க. மண்வெட்டி வண்டுங்களா? இந்த வண்டுக்கும் வந்து அதோட கால்களில் தான் அதோட காதுகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து அடுத்த கேள்வி. வணக்கம் விவித் பாரதி, தமிழகம். நல்லா இருக்கேன் ஐயா. ஓகே, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொசுவிற்கு வந்து பற்கள் இருக்குங்களா?
3: கொசுவிற்கு
1: ஆயிரக்கணக்கா? இல்ல, அவ்வளவு இல்ல. சரி, தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம்.

0: நன்றிங்க.
1: முப்பது இல்லை ஐயா, அதை விட கொஞ்சம் அதிகம் தான். சரி, அடுத்த நேருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழகம். நீங்களும் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2952 0853 மற்றும் ஒரு எண் 2838 9871 வெளியூர் நேர்கள் 044 அப்படின்ற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளலாம். ஸோ இந்த கேள்விகள்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து நம்ம வந்து சாதாரணமாக இப்போ கொசுக்களாக இருக்கட்டும் ஈக்களாக இருக்கட்டும், சாதாரணமாக நம்ம கூடவே வந்து இருக்கிற உயிரினம் இல்லையா. ஸோ இதை பற்றி நமக்கு எவ்வளவு தெரியும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான கேள்விகள் இன்னைக்கு உங்களுக்காக வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வணக்கம் விவித் பாரதி தமிழகம். பற்கள் கிடையாது, ஆனா நம்மளுடைய உடம்புல வந்து ரத்தத்தை உறிஞ்சிறதுக்கு ஒரு கூர்மையான ஒரு பகுதி வச்சுதான் வந்து நம்ம ரத்தத்தை உறிஞ்சோம் இல்லையா, அது வந்து எத்தனை இருக்கும்? ஒன்னே ஒண்ணுதான் சொல்றீங்களா? சரி ஐயா, தெரிஞ்சுக்கலாம். நன்றி. வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம்மா. யார் பேசுறீங்க? அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு, சொல்லுங்கம்மா.
2: ஆமா ஆமா, 47மா, 47 பல்லு கொசுக்கு
1: கண்டுபிடிச்சு வந்துக்கிறீங்களா? கரெக்டா, சூப்பர்மா.
2: எனக்கு கேட்ட க்வெஸ்சன் தான்மா.
1: அப்படியா? சரி, உங்க பேருங்க?
2: ரதி பாலாஜிமா.
1: ரதி பாலாஜிமா, எங்க இருந்து பேசுறீங்க?
2: மடுமாநகர்ல
1: இருந்து. சூப்பர்மா, சூப்பரான ஆன்சர்
2: பண்ணீங்க. லைன் கிடைக்குதா இருக்கு?
1: இது வந்து ஏதோ வஞ்ச புகழ்ச்சி மாதிரி தெரியுதுமா. நன்றி, தேங்க்ஸுங்க. நேரம் சரியா 9:41 ஆயாச்சு. நம்ம கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில அடுத்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இந்த பாடல் வந்து மேட்டுக்குடி திரைப்படத்துல இருந்துதான். மனோ சித்ரா குழுவினரோடு பாடிய பாடல் இது. பழனி பாரதியின் வரிகளுக்கு இசை சிற்பி.

0: நேரம் 9:46. கலக்கல் அரங்கம் வந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்மளுடைய நேயர்கள் நான் வந்து கேட்குற கேள்விகளுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நேர்களே, என்றும் புதுமை படிக்கும் நம்முடைய விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள வந்து அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மளுடைய நிகழ்ச்சியில் இன்னைக்கு இப்போ காலையில் கலக்கலரங்கம் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நேயர்கள் வந்து இதோட நாளைக்கு தான் வந்து நீங்கள் வந்து ஃபோன் லைன் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா வந்து புதிய நேயர்கள் வந்து நமக்கு வந்து பேசுறதுக்காக வந்து காத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு லைன் கிடைக்கல அப்படின்னும் வந்து அவங்க கஷ்டப்பட்டு நம்மளுடைய ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் வந்து சொல்லிட்டுருக்காங்க. அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம். தமிழேந்தி ஐயா திருத்தணியிலிருந்து பேசுறீங்க. சரி, உங்களுக்கான கேள்வி, நின்றபடியே தூங்கும் உயிரினங்கள் எத்தனை? ஆமா, ஆமா, எத்தனை உயிரினங்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா?
1: வேற
0: ஒன்றும் தெரியலையா? சரி, தெரிஞ்சுக்கலாமா? நன்றி, நன்றி. அதாவது இவங்க குதிரை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்காக ஒரு அப்ளாஸ் ஒன்று கொடுத்துடலாம். அடுத்த நேயர் நீங்கள் கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2952508553 மற்றும் ஒரு 2838 9871 வெளியூர் நேயர்கள் 0444 அப்படின்ற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம் விவித் பாரதி தமிழ்எஃப்எம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுகிறீங்க?
2: அருணாச்சலம் கொருக்குப்பேட்டையில்.
0: கொருக்குப்பேட்டை அருணாச்சலம் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன்.
0: சரிங்க, இந்த கொஸ்டின் கேன்சர் தெரியுமா? நன்றி. பாத்தீங்களா, ஆன்சர்ல மொத்தமா 7 நானே சொல்லிட்டேன். வணக்கம் விவித் பாரதி தமிழ்எஃப்எம்.
3: ஹலோ,
0: ஹலோ, ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்கம்மா.
3: வணக்கங்க.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
3: தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேங்க. ப்ரோகிராம் எல்லாம் சூப்பரா இருக்குதுங்க.
0: தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ்மா.
3: சந்தோஷமா இருக்கு எனக்கு.
0: ஓகேம்மா, உங்க பேருமா?
3: என் பேர் புனிதாங்க.
0: புனிதாம்மா, உங்களுக்கான கேள்வி
3: சொல்லுங்க.
0: நின்று கொண்டே தூங்கும் உயிரினங்கள் வந்து எத்தனைன்னு கேட்டேன்.
3: நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அந்த மிருகங்கள் தாங்க தெரியும்.
0: 5 தான் தெரியும். இன்னும் ஒரு 2 இருக்குமா?
3: எனக்கு தெரியலங்க. எது
0: ஒரு பறவை? இது நீங்க கண்டுபிடிச்சிருங்க. எல்லார் வீட்லயும் வளப்பாங்க.

0: பறவை வந்து எனக்கு தெரியலங்க.
1: சரி ஓகேம்மா, நன்றி, தெரிஞ்சுக்கலாம்.
0: தேங்க்ஸ்ங்க.
1: சூப்பர்மா, நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: வணக்கம்மா, நான் திருச்சி மாவட்டம் துறையில பேசுறேம்மா.
1: சொல்லுங்க ஐயா.
2: குதிரைம்மா.
1: குதிரை சொல்லிட்டாங்க ஐயா, நீங்க திருச்சில இருந்து பேசுறீங்க, உங்க பேரு? நின்று கொண்டே தூங்கும் உயிரினங்கள் இதெல்லாம் சொல்லிட்டாங்க, யானை, ஒட்டகச்சிவிங்கி, வரி குதிரை, மாடு, குதிரை.

0: கேக்குறேன், நல்லா இருக்கு.
1: கேளுங்க ஐயா, தொடர்ந்து கேளுங்க. நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழகம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க ஐயா?
2: காமராஜபுரம்
1: செந்தில்குமார் ஐயா. இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியுமா?
2: கழுத நின்னுட்டு நினைக்கிறேன்.
1: அப்படி சொல்றீங்களா?
2: ஆமா.
1: சரி, வேற
2: மேடம், கோழி.
1: கோழி, சரி ஐயா, நம்ம இது தெரிஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ நான் வந்து நான் இன்னும் ஒரு கேள்வி கேட்டுடுறேன், ஏன்னா நம்ம நேரம் வேற கடந்துட்டுருக்கு இல்லையா. பின்னோக்கி நடக்க முடியாத விலங்கு எது ஐயா? பின்னாடி வந்து நடக்க முடியாது. அடடா, அடுத்த க்வெஸ்சன் கேட்டவொடனே போயிட்டாங்களே. வணக்கம், விவித் பாரதி தமிழகம்.
3: ஹலோ, நான் கொடுங்கியூர்லேருந்து தேவிகா பேசுகிறேன் மேடம்.
1: தேவிகாம்மா, எந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க?
3: நடக்க முடியாத விலங்கு
1: தாவும். இது வந்து தாவி தாவி போவும். மான் இல்ல.
3: இன்னொன்னு
1: சூப்பர் சூப்பர், அதுதான் அதுதான் கரெக்டான ஆன்சர் தான். நன்றி
3: நன்றி.
1: பின்னோக்கி நடக்க முடியாத விலங்கு வந்து கங்காரு மற்றும் ஈமு. இதுவும் இந்த ஈமு கோழிக்கு வந்து பின்னோக்கி நடக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நின்றபடியே தூங்கும் விலங்குகள் சொல்லிட்டு நம்ம சொன்னோம்ல, உயிரினங்கள் மொத்தம் வந்து ஏழு. யானை, ஒட்டக சிவங்கி, புறா, அடுத்தது வந்து ஒரு சூறை குருவி அப்படின்னு சொல்லுவாங்களாம், ஸ்டார்லிங்ஸ் குருவி அப்படின் பறவை அப்படின்னு சொல்லுவாங்க இதை. அந்த பறவை ஒன்று, அப்புறம் வந்து வரி குதிரை, மாடு, குதிரை, ஃப்ளமிங்கோ. இந்த ஒரு ஏழு உயிரினங்கள் வந்து பின்னோக்கி, அதாவது சாரிங்க, நின்றபடியே தூங்கும் விலங்குகள் அப்படின்னு சொல்றாங்க.
4: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
5: என்ன, உண்மையாவா? உண்மையில், அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் ஆறு வாரங்கள் முதல் இரண்டு மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
6: 1800-419-1800 and 1097.
7: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
8: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: ஒரே ஒரு கேள்வி நம்மளுடைய கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில. இந்த கேள்விக்கு வந்து யார் பதில் சொல்றாங்க அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம். வணக்கம்.
9: வணக்கம் மேடம், கிழக்கு தாமரை ராஜசேகர் மேடம்.
1: ராஜசேகர் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
9: இது டால்பின் மேடம், நின்றுகளே தூங்குறது.
1: நின்றுட்டே தூங்குறது டால்பின் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
9: ஆமா, நான் ரொம்ப நேரம் லைன் கிடைக்கல. கரெக்டானே?
1: கரெக்ட். நான் வந்து உயிரினங்கள், அதாவது நிலவாழ் உயிரினங்கள் மாதிரி தான் கேட்டிருந்தேன், நீர்ல வந்து கேட்கல. சரிங்க ஐயா, சூப்பர். இப்ப அடுத்த ஒரு க்வெஸ்சன் வந்து உங்களுக்காக நான் கேக்குறேன். எந்த விலங்கிற்கு வந்து அதிக பற்கள் இருக்கும்?
9: முதலை.
1: முதலை இல்ல.
9: ஓகே மேடம்.
1: ஆனா இதுவும் வந்து நீர்ல தான் இருக்கும்.
9: நீர்ல தான் இருக்குமா?
1: இல்ல ஐயா. சரி, அடுத்த நீர் வெயிட் பண்றாங்க, கேட்டுடுவோம். நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழகம்.
10: காலை வணக்கம்.
1: காலை
10: வணக்கம்.
1: உங்க பேருங்க?
10: ராஜேந்திரன், மணக்குடிமா.
1: ராஜேந்திரன் ஐயா, மணக்குடியில இருந்து. ஓகே, உங்களுக்கு இந்த க்வெஸ்சன் கேட்டிங்களா?
10: சொல்லுங்கம்மா க்வெஸ்சன் மறுபடி.
1: அதாவது எந்த விலங்கிற்கு அதிக பற்கள் இருக்கும்?
10: எந்த விலங்கிற்கு அதிகமான பற்கள் இருக்கும்? அதிக பற்கள் உள்ள விலங்கு நான் வந்து பாத்தீங்கன்னா திமிங்கலம் நினைக்கிறேன்மா.
1: திமிங்கலம் நினைக்கிறீங்க? சரி, தெரிஞ்சுப்போம். நன்றிங்க.

நன்றி. ஓகே, நத்தைக்கு தான் வந்து அதிகமான பற்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட நாக்கு பகுதியில் வந்து மிக நுண்ணிய பற்கள் வந்து அதிகமாக இருக்குமா. ஸோ அதனால் வந்து இந்த நத்தை அப்படின்ற உயிரினத்துக்கு தான் வந்து அதிக பற்கள் இருக்கும் அப்படின்ற தகவலோட நம்மளுடைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நாகராஜன் திருவாரூர் மாவட்டத்திலேருந்து கலக்கலரங்கம் நிகழ்ச்சிக்கு வந்து நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழுகிணறு அபுதாகீர், அப்பு ஐனாவரம், கமலாவர்தன் இவங்க எல்லாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, இவங்கெல்லாம் கரெக்டான ஆன்சர் அனுப்பியிருக்காங்க. மாதவரம் வீரராகவன் அவர்கள் வந்து ஐயா வழக்கம் போலவே வந்து ஒரு கவிதை அனுப்பியிருக்காங்க. தீட்டாளம் டி சி ராஜேஷம் சரியான விடைகள் அனுப்பியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நேர்கள் பிரமிளா தமிழ்செல்வன், மேலப்பேட தயாளன், பொன்னியம்மன் மேடு வன்னி கணேசன், அடுத்து வந்து நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலிருந்தும், ஸ்ரீராமச்சந்திரன் அவங்களும் தொடர்ந்து நம்ம நேயர்கள் வந்து எல்லா க்வெஸ்சனுக்கும் சரியான பதில் வந்து ஃபேஸ்புக்கில் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. அடுத்து சத்யநாராயணன் அவங்களும் சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. ரெட்டில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா அவங்களும் வந்து சரியான பதில்கள் அனுப்பியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவங்க, ராம் பிரியன் அவங்களும் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. புதிய நேயர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நன்னிலம், அம்பலவாணன், சூளை ரீஜா மனோகரன், அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமச்சந்திரன், நம்மளுடைய நேயர்கள் வந்து எல்லா க்வெஸ்சனுக்கும் வந்து சரியான பதில் ஃபேஸ்புக்கில் வந்து அனுப்பிச்சிட்டே இருந்திருக்கிறாங்க. அன்புராணி அவங்களும் வந்து நிகழ்ச்சி அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆண்டனி ராஜ் காட்டு பாக்கத்தில் இருந்தும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஹரிஹரன் அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சிகேஎன் வேப்பேரியிலிருந்தும் முகமது பிலால் அவங்களும், கோபால் சம்மால்பட்டி இவங்களும் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நம்மளுடைய இணையர்கள் வந்து தொடர்ந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. அதனால் அவங்க எல்லாருக்காகவும் ஒரு பெரிய கைத்தட்டல் ஒன்று கொடுத்துடலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நிறைவாக ஒழிக்கப் போகிற பாடல் ஸ்வனலதா பாடியது வாலின் வரிகளுக்கு இசையே ஆர் ரஹ்மான். இந்தியன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டுருக்கு. இதை தொடர்ந்து உங்களை வந்து நான் ரெட்ரோ நேரம் இந்த நிகழ்ச்சியிலும், பாடல் உங்கள் சாய்ஸ் இந்த நிகழ்ச்சியிலும் வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் அஜய் மரியம்.

0: நேரம் 10:01. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: சின்ன சின்ன சிட்டுக்கள்.
0: சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பு ஒன்று கொடுப்போம். குழந்தைங்கள்லாம் ரொம்ப அழகாக பேசி நம்மளோட டெலிகிராம் ஐடிக்கு அனுப்புவாங்க. அதை நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்போம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். சரி, இன்றைக்கி நம்ம கொடுத்துக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, என் ஆசிரியர் அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா உலக ஆசிரியர் தினம். அந்த ஆசிரியர் தினத்தை ஒட்டி மறுநாளே நமக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை கிடைச்சதுனால என் ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு தலைப்பு ஒன்று கொடுத்துருக்கோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஆசிரியர் வந்து பிடிக்கும். பொதுவாக எல்லா ஆசிரியரும் பிடித்தாலும் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு ஆசிரியர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதி வரைக்கும் நம்ம கூடயே வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன குழந்தைங்களாக இருக்கும்போதே நம்ம மனசில் பதிய வைக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து இந்த ஆசிரியர்களால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஒரு உண்மை, ஒரு நம்ப வேண்டிய ஒரு உண்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம ஆசிரியர்களை வந்து நிறையா வந்து பார்த்துருப்போம் வாழ்க்கையில். இப்போ குழந்தைங்க வந்து எப்படிலாம் ஆசிரியரை பார்க்குறாங்க, அதாவது அவங்க ஆசிரியரை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர் யார், அதெல்லாம் வந்து சொல்கிறதுக்காக நம்மளோட குழந்தைங்க வந்து ஒவ்வொருத்தங்களாக வந்து தன்னுடைய பதிவுகளை வந்து அழகாக போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பதிவாக நம்ம கேட்போம் யார் யாரை என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத. அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் இன்றும் முழுமையான கொண்டாட்டம். அது மட்டுமல்ல, நம்மளுடைய விவித் பாரதி பண்பலை நிகழ்ச்சிகளை வந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய 3 அலைவரிசைகளும் கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறோம். எங்கெங்கும் காணினும் சக்தியடா அப்படின்னு மகாகவி பாரதி சொன்ன மாதிரி, எங்கெங்கு கேட்பினும் விவித் பாரதிடா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ எந்த ஊருக்கு போனாலும் சரி, அந்த அலைவரிசைகள் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த ஊரை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சந்தோஷம், தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: சரி நேர்களே, இன்றைக்கி நம்ம சின்ன சின்ன சிட்டுக்களில் என்ன ஆசிரியர் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்கோம். என் ஆசிரியர் தலைப்பில் வந்து முதல்ல பேசி அனுப்பிச்சிருக்கிற குழந்தை யார் கேட்கலாமா?
1: வணக்கம், என் பேர் ஜிதேந்திரன், யூகேஜி பிசிஎஸ்எம் படிக்கிறேன். இன்னி நம்ம ஆசிரியர் பற்றி பேச போகிறோம். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் என்பவர் கல்விக்காக நிறைய செஞ்சிருக்காரு. அவரோட பிறந்தநாளான செப்டம்பர் 5 ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. நேற்று ஆசிரியரும் கொண்டாடப்பட்டது. நீங்கள் தான் உங்கள் ஆசிரியருக்கு விஷ் பண்ணீங்களா? லைஃப்பில் நம்ம எல்லாருமே ஆசிரியர் தான். ஒருத்தக்கிட்ட ஒன்று ஒன்று நம்ம கற்றுக்கணும். அனிமல்ஸ்கிட்டேருந்து சேர்ந்து வகு கற்றுக்கணும். பேர்ஸ்கிட்டேருந்து ஒயந்த பொறுக்க கற்றுக்கணும். நம்மளை சுற்றி இருக்கவங்க யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட இருக்க நல்ல பார்த்துக்க கற்றுக்கணும். என்னோடய தாத்தா பாட்டி அத்தை எல்லாரும் பள்ளி மற்றும் கல்லூரி ஆசிரியர்கள். அனைவருக்கும் மீண்டும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். என்னோட பள்ளி ஆசிரியர்கள் பேர் சொல்லட்டுமா? பிகேஜியில் வித்யா மேம், விருதி மேம், எல்கேஜியில் சொப்னா மேம், சங்கீதா மேம், இப்போ யூகேஜியில் ஸ்ரீவித்யா மேம், புவனேஸ்வரி மேம், நித்யகல்யாணி மேம், கல்பனா மேம், எங்கள் எல்லாரும் எல்ஸில் பண்ண எங்கள் பிரின்ஸ்பல் கலா மேம், எல்லாரும் சூப்பரான டீச்சர்ஸு. என்னை எல்லாரையும் நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க, நல்ல நல்ல பழக்கங்கள் சொல்லி தருவாங்க. ஆனால் ஒரு அர்த்தமான விஷயம் என்னன்னு தெரியுமா? மாணவர்கள் கரை சேர்த்து ஆசிரியர்களும் அங்கே இருப்பாங்க. இனிய போல் இது நான் எப்படி சொன்னு தெரியுமா? எனக்கு பிகேஜி எடுத்த கிளாஸ்கிட்ட இன்னும் பிகேஜி கிளாஸ்கிட்ட தான், எல்கேஜி எடுத்த மாதிரி எல்கேஜி தான் இருப்பாங்க. ஆனால் நான் எல்கேஜி முடிச்சு யூகேஜி முடிச்சு பிகேஜி வந்துட்டேன். தப்பாக சொல்லிட்டேன் வச்சுங்களா? இல்லை இல்லை, சும்மா சொன்னேன். பிகேஜி முடிச்சு எல்கேஜி முடிச்சு யூகேஜி வந்துட்டேன். மாணவர்கள் நாயில் சமுதாயம் என்றால் அவர்களை நல்ல மருந்துகளால் இந்த சமுதாயத்துக்கு உருவாக்கி தர்றது ஆசிரியரின் பங்கு மிகவும் அதிகம். அப்படிப்பட்ட நல்லொழுங்களை

0: ஆசிய தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: வழக்கம் போல் ஜிதேந்திரன் வந்து ரொம்ப அழகாக பொறுமையாக ஆசிரியர் தினம் அந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள்ட்டேருந்து ஆரம்பித்து தன்னுடைய ஆசிரியையுடைய பேர்கள் எல்லாருமே சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு காமெடி ஒன்று பண்ணார். எல்கேஜி முடித்து யூகேஜி முடித்து ப்ரீகேஜி வந்துட்டேன்னு அதுக்கப்புறம் திருப்பி ரிவர்ஸில் சொன்னார். ரொம்ப அழகாக ரொம்ப ஜாலியாக என்டர்டெயின் பண்ணுற மாதிரி இருந்தது. அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ஆழமான வார்த்தைகள் நிறையா சொன்னார். ஸோ ஜிதேந்திரன் அவர்களுக்கு வந்து நம்மளுடைய நிலையத்தின் சார்பாகவும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம். தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த குழந்தைங்க என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஒரு பாட்டு கேட்கலாம்.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம் பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கன வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சியில அடுத்ததா யார் பேசி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
3: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் அஸ்மிதா, பிரியர் கோவில் திருமலசை. இன்றைய தலைப்பு என் ஆசிரியர்கள். என் ஆசிரியர்கள் ஹேமசோலமி மிஸ், சாந்தி மிஸ், அமுதா மிஸ், சச்சம் பாலசுபலக்ஷ்மி மிஸ். அனைவருக்கும் இனிய ஆசிரியர்கள் தினம் நல்வாழ்த்துக்கள். ஒரு நல்ல ஆசிரியர் 1000 புத்தகங்களுக்கு சமம். ஆசிரியர் தினம் என்பது மாணவர்களின் வாழ்க்கை செதுக்கும், ஆசிரியர்களின் சேவைக்கும் அர்ப்பணிப்புக்கும் நன்றி செலுத்தும் ஒரு சிறப்பு நாளாகும். நம் வாழ்க்கையில் முழுவதும் ஒளியேற்றும் விளக்குகள் ஆசிரியர்கள். அவர்கள் நமக்கு கொடுத்த அறிவும் ஊக்கமும் நம் எதிர்காலத்தை அழகாக்கிறது. வாய்ப்பளித்த விவித் பாரதிக்கு நெஞ்சார்ந்த நன்றியை. தேங்க்யூ.
2: ரொம்ப அழகாக வந்து பேசி அனுப்பிச்சிருந்தாங்க அஸ்விதா. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் வந்து ஒரு நல்ல ஒரு புத்தகத்துக்கு சமம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. நிகழ்ச்சியின் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் அஸ்விதாவுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். அடுத்தடுத்த குழந்தைங்க சொல் பேசுனதெல்லாம் நம்ம கேட்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இடையிடையே பாடல்களும் வந்து நமக்காக ஒளிபரப்பாக காத்துட்ருக்கு. நம்ம எந்த அளவுக்கு ஆவலாக இருக்குமோ அந்த பாடல்களும் அந்த அளவுக்கு ஆவலாக இருக்குது. நம்ம அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாமா?

0: நேரம் 10:23 20 நொடி. இது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சின்ன சின்ன சிட்டுக்கள். நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கூடிய தலைப்பு வந்து என் ஆசிரியர் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்கோம். என் ஆசிரியர்ன்ற தலைப்பில் நிறைய குழந்தைங்க வந்து பேசி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததாக யார் பேசி அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரேசி அனிஷா. நான் 4ஆம் வகுப்பு வேளாங்கண்ணி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன். இன்று நான் பேசும் போகும் தலைப்பு ஆசிரியர். ஆசிரியர் என்பவன் நம் வாழ்க்கையை மாற்றும் சீர்க்கு. அவர்கள் நமக்கு பாடங்களை மற்றும் கற்றுக் கொடுப்பதில்லை. நல்ல பழக்கங்கள், ஒழுக்கம், நேர்மை, தன்னம்பிக்கை போன்ற நல்ல குணங்களையும் கற்றுக் கொடுக்கிறார்கள். நாம் தவறு செய்யும் போது திருத்தி, நாம் சேர்ந்து போகும் போது ஊக்கப்படுத்தி, நாம் வெற்றி பெறும் போது மனதார மிக பவனம் ஆசிரியர். ஒரு மாணவரின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியரின் பங்கு மிகவும் முக்கியமானது. எனக்கு மிகவும் பெருமையான விஷயம் என்னவென்றால், என் அம்மா நர்மதாவும் ஒரு ஆசிரியர். அதனால் ஆசிரியர்களின் அன்பையும் பொறுப்பையும் நான் மிகவும் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் வழிகாட்டியாக இருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கு என் மனதார நன்றி. இன்றைய விவத் பாரதிக்கு மிக்க நன்றி.
0: ஒரு ஆசிரியர் தினம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வந்து பிரைசி அனிஷா வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்களோட ஆசிரியர்களுக்கும்

0: நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலையத்தின் சார்பாகவும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் அவங்களுக்கு நம்ம ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். அடுத்ததாக யார் பேசி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம கேட்கலாம். இப்போ
1: நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம், வாழ்த்துக்கள். திருமசை தொகுத்தரசன். தலைப்பு என் ஆசிரியர்கள். சர்வதேச ஆசிரியர்கள் தினம் உலகில் அக்டோபர் 5 அன்றுதான் உலக ஆசிரியர்கள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. பெற்றோர்களை அடுத்து நம்மை திருத்தி நல்ல வழிகாட்டும் உண்மையான சிற்பிகள் ஆசிரியர்கள் மட்டுமே. அவர்கள் நமக்கு வெறும் பாடங்களை மட்டுமே கற்றுத்தருவதில்லை, ஒழுக்கம் அன்பு மற்றும் வாழ்க்கையின் பாடங்களையும் சேர்த்து சொல்லி தருகிறார்கள். நமக்கு வாழ்வில் கடினமான சூழ்நிலைகள் கூட நமக்கு தன்னம்பிக்கையை ஊட்டி நம் வெற்றிக்காக உழைப்பவர்களே நம் ஆசிரியர்கள். நம் ஒவ்வொருவரின் நல்ல எதிர்காலத்துக்காக தினமும் உழைக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்து கொள்கிறேன். வாழ்ப்பாதிக்கு நன்றான நன்றிகள். தேங்க்யூ. வணக்கம்.
0: பிரைஸ் அனிஷா போலவே வந்து தோஹித்தரசனும் வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆசிரியர் தினம் அப்படின்னா என்னென்னு, இந்த வயசில் இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாள் பற்றின ஒரு முக்கியத்துவமும் சரி, ஒவ்வொரு விஷயங்களும் எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது அவங்க பெற்றோர்களையும் வந்து கண்டிப்பாக நம்ம பாராட்டணும். அது கூடவே இந்த ஆசிரியர்களையும் நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். அந்த வகையில் நம்ம வந்து தோஹித் அரசன் அவர்களுக்கு நம்மளோட நிலையத்தின் சார்பாகவும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் பாராட்டுகளை சொல்லிவிட்டு அடுத்த குழந்தை யார் பேசி அனுப்பிச்சிருக்கா அப்படின்னு கேட்கணும். ஆர்வமாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். என்ன பாட்டு கேட்கணும்ல?

0: சேதுபதி ஐபிஎஸ் படத்திற்காக சுனந்தா குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். பாடலுக்கு இசை இளையராஜா.
1: சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9 கோடியே 50 லட்சம் பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

0: இனியொரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். தனியொருவனுக்கு உணவிலையெனில் ஜெகத்தினை அழித்திடுவோம்.
1: ஏழாவது மனிதன் படத்திற்காக கேஜி யேசுதாஸ், சாய்பாபா, சந்தியா ஆகியோர் பாடிய சாண்டில்யா ஆகியோர் பாடிய பாடலை கேட்டும். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இவர்களுக்கு இசை எல் வைத்தியநாதன்.
2: Hi guys, how are you?

0: நேரம் 10:42. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இன்னைக்கு நம்ம சின்ன நிகழ்ச்சியில் வந்து ஆசிரியர் தினம், என் ஆசிரியர் அப்படின்ற மாதிரியான ஒரு தலைப்பு ஒன்று கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு குழந்தையும் நம்ம வந்து அழகாக பேசி அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்ததாக வந்து நவ்யா பேசி அனுப்பிச்சிருக்காங்க. என்ன பேசி அனுப்பிச்சிருக்காங்க கேட்கலாமா?
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நவ்யா. நான் வேளாங்கண்ணி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படிக்கின்றேன். நான் ஆசிரியர் பற்றி கூறப்போகிறேன். மனிதர்களின் வாழ்க்கையை நல்வழிப்படுத்தி அறிவை ஊட்டி சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கும் உன்னதமான பணியை செய்பவர்கள் ஆசிரியர்கள் ஆவர். குழந்தைக்கு கல்வி அறிவையும் ஒழுக்கத்தையும் புகட்டுபவர் ஆசிரியர் ஆவார். அறியாமை இருளை போக்கி அறிவொளியை ஏற்றி வைக்கும் சக்தியாக ஆசிரியர்கள் திகழ்கிறார்கள். கடவுளுக்கு நிகராக மதிக்கப்படும் ஆசிரியர்களின் சேவையை போற்றுவதும் அவர்களின் வழிகாட்டுதலில் நடப்பதும் நம் அனைவரின் கடமையாகும். இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 5 டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம். நன்றி, வணக்கம். எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த விவித் பாரதிக்கு மிக்க நன்றி.
0: வழக்கம் போல் வந்து ரம்யா, அது நவ்யா வந்து ரத்ன சுருக்கமாக வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. நிறைய விஷயம் சொன்னாங்க. கடை கடை கடன் ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிட்டாங்க. என் ஆசிரியர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னாங்க. சரி, நிகழ்ச்சி சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். அடுத்து இன்னும் ரெண்டு பேர் பேசி அனுப்பிச்சிருக்காங்க, அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி
2: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: புதன்கிழமை தோறும் காலை 10 ஒளிபரப்பாகும் 1 பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி 1 பேச்சை பதிவு செய்து 9444000123 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
4: நேயர்களே, 1 பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம்

0: மீசையும்
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
2: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம்.

0: தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: நேரம் 10:50 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போனதே தெரியல அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப அழகாக பேசி அமைச்சிருக்காங்க என் ஆசிரியர் அப்படிங்கிற தலைப்பில். சரி, அடுத்ததாக 2 பேர் பேசி அமைச்சிருக்காங்க, அடுத்தடுத்து அவங்க யார் பேசினாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். முதல்ல வந்து பேசி அமைச்சிருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓட்டப்பிடாரம் அக்ஷயா. என்ன பேசியிருக்காங்க கேட்கலாமா?

0: வச்சுருக்காங்க. அடுத்தடுத்து அவங்க யார் பேசினாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். முதல்ல வந்து பேசி அனுப்பிச்சிருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓட்டப்பிடாரம் அக்ஷயா என்ன பேசியிருக்காங்கன்னு கேட்கலாமா.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் ஓட்டப்பிடாரம் அக்ஷயா பேசுகிறேன். தீக்குச்சி விளக்கை ஏற்றியது. எல்லோரும் விளக்கை வணங்கினார்கள். பித்தன் கீழே எரியப்பட்ட தீக்குச்சியை வணங்கினான். ஏன் தீக்குச்சியை வணங்கிறாய் என்று கேட்டேன். ஏற்றப்பட்டதை விட ஏற்றி வைக்கப்பட்டது உயர்ந்ததல்லவா என்று பித்தன் பதிலளித்தான் என்பது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கவிதை. இங்கே தீக்குச்சிகளாய் தீபங்களை ஏற்றுபவர்கள் ஆசிரியர்கள், மெழுகாய் உருகி கல்வி ஒளி தருபவர்கள் ஆசிரியர்கள், ஏணிகளாய் இருந்து நம்மை மேலேற்றுபவர்கள் ஆசிரியர்கள், கலங்கரை விளக்காய் இருந்து நம்மை வழிகாட்டுபவர்கள் ஆசிரியர்கள், கல்வி கடலில் கப்பலாய் இருந்து நம்மை கரை சேர்ப்பவர்கள் ஆசிரியர்கள், அறியாமை இருளகற்றி ஞானம் என்னும் ஒளியேற்றும் குருவானவர்கள் ஆசிரியர்கள். குரு என்றால் ஒளி. ஒளி இல்லாத நிலையைத்தான் குருடு என்பார்கள். ஒரு பையனும் அவங்க அப்பாவும் கடற்கரைக்கு போயிருந்தாங்க. அப்போ வந்து அந்த பையன் வந்து கேட்டான், என்னப்பா இந்த கடல் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவங்க அப்பா சொன்னாங்க, ஆமாப்பா இந்த கடல் ரொம்ப பெருசு அப்படின்னாங்க. அப்பா இந்த கடலில் வந்து யாரா நம்மளை வந்து இந்த இலையிலேருந்து அந்த இலை வரைக்கும் நீச்சல் அடித்து போக முடியுமாப்பா அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அவங்க அப்பா சொன்னாங்களாம், இந்த கடலேருந்து அந்த கரைக்கு யாராலையும் போக முடியாதுப்பா நீச்சல் அடித்து அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு வந்து அவன் கேட்டானா, எங்கள் சாரால் கூட போக முடியாதாப்பா அப்படின்னு கேட்டானா. ஆசிரியர் மீது வைக்கும் நம்பிக்கை தான் அறிவின் முதல் படி. எனக்கு எங்கள் ஆசிரியர் மேலே அன்பு பாசம் நம்பிக்கை எல்லாம் நிறையா இருக்குது. அதுக்கு காரணம் எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பாவுக்கு ஒன்றாம் வகுப்பு எடுத்த ஆசிரியர் பற்றி என்னாசான் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. எங்கள் அப்பாவுடைய ஆசிரியர் இளசையாருனா அவங்கள பற்றி எழுதியிருக்காங்க. அவங்கள பற்றி தான் எங்கள் அப்பா பிஹெச்டி பண்ணுறதுக்காண்டி ஆய்வு பண்ண எடுத்திருக்காங்க. அதே மாதிரி எங்கள் அப்பாட்ட படித்த மாணவர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து எங்கள் சார் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க. எங்கள் பள்ளியில் தலைமை ஆசிரியர் தொண்டீஸ்வரி டீச்சர், காளிமுத்து சார், ரோசி டீச்சர், ஜெனிஃபர் டீச்சர், ரேவதி டீச்சர், ஜெஸ்னாமேரி டீச்சர், மங்களம் டீச்சர், அதாவது எங்கள் அம்மா. இப்படி எல்லா ஆசிரியரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. நான் வந்து எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு லீவே போட மாட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். நன்றி.
0: ஓட்டப்பிடாரம் அக்ஷயா அதிசயா ரெண்டு பேருமே வந்து எப்போவுமே வந்து சிறப்பாக பேசக்கூடியவங்க. ஒரே தலைப்பில் ரெண்டு பேரும் வேறு வேறு கோணத்தில் வந்து பேசுவாங்க. அது வந்து கேட்குறதுக்கே ரொம்ப இனிமையாக இருக்கும். அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து அக்ஷயா பேசுனது வந்து அவ்வளோ நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி இப்படிலாம் பேச முடியுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, தன்னுடைய பெற்றோர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் தான். ஸோ அதனால் இந்த ஆசிரியர் தினத்தை பற்றி ஆசிரியர் பற்றி பேசுகிறது வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் நிலையத்தின் சார்பாகவும் நம்மளுடைய நிகழ்ச்சியின் சார்பாகவும் அக்ஷயா அவர்களுக்கு. அடுத்தது அதிசயா என்ன பேசி அனுப்பிச்சிருக்காங்க கேட்கலாம்.
1: வணக்கம். நான் ஓட்டப்பிடாரம் அதிசயா பேசுகிறேன். மாவீரன் அலெக்சாண்டர் சொன்னார், நான் உலகத்திற்கு வந்தது என் பெற்றோர்களால், ஆனால் உலகமே என் கைக்குள் வந்தது என் ஆசிரியரால் என்று. கம்பராமாயணத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க. ராமருக்கு சீதையை கல்யாணம் முடிச்சு கொடுக்க ஜனக மகாராஜா தயங்கினாராம். காரணம் என்னன்னா, ராமரோட அப்பா தசரதனுக்கு நிறைய மனைவிகள் இருந்தாங்களே அப்படிங்கிற பயமா. உடனே ராமருடைய குரு விசுவாமித்திரர் ஜனகரிடம், ராமருடைய அப்பா தசரதன்தான், ஆனால் நானும் வசிட்ட முனிவரும் ராமனின் ஆசிரியர்கள். எங்கள் மாணவனை பற்றி எங்களுக்கு தெரியும். தயங்காமல் உன் மகளை கொடு அப்படின்னாராம். பாருங்கள், கடவுளுக்கே கூட தன்னடத்தை சான்றிதழ் தரக்கூடிய வல்லமை ஆசிரியர்களுக்குத்தான் உண்டுங்கிறது இந்த கதை மூலம் தெரியுதில்லையா? பணி நிறைவு என்பதே இல்லாத பணி ஆசிரியர் பணி. எப்படி தெரியுமா? ஒரு வங்கி மேலாளர் மாலை 5 மணியோட வங்கி

0: பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார் என்றால் 5-15 கூட அந்த வங்கி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஃபைலையும் அவர் கையெழுத்து போட முடியாது. ஆனால் ஓர் ஆசிரியர் தான் இறக்கும் வரையிலும் எந்த ஒரு இடத்திலும் வைத்து கற்றுக் கொடுக்கலாம். அச்சையா சொல்லும்போது எங்கள் ஆசிரியர் பேர்கள்லாம் சொன்னார். எங்கள் தலைமை ஆசிரியர் கனிவும் கண்டிப்பும் மிக்கவர். தமிழை அழகாக நடத்துவார். எங்கள் அறிவியல் ஆசிரியர் காளிமுத்து ஆசிரியர் அவர்கள் எங்களுக்கு கலகலப்பாய் பாடம் நடத்துவார். எங்கள் கணித ஆசிரியர் ஜெனிஃபர் ஆசிரியர் அவர்கள் எங்களுக்கு எளிதில் புரியும்படி கணிதம் நடத்துவார். தொண்டீஸ்வரி ஆசிரியை ரோசி ஆசிரியை அவர்கள் எங்களது கலைத்திறன்களை வளர்க்க எங்களுக்கு ஊக்கம் தருவார்கள். எல்லா ஆசிரியர்களும் இருந்தாலும் மை மதர் இஸ் மை ஃபர்ஸ்ட் டீச்சர். அதே மாதிரி சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே என்ற புறநானூற்று பாடல் படி என் அப்பாவும் என் ஆசானே. ஆசிரியர்களை போற்றுவோம் இந்நாளில் மட்டுமல்ல எல்லா நாட்களிலும். நன்றி.
1: அதிசயா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்களுடைய ஆசிரியர்கள் பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக சொன்னாங்க பாருங்கள், அதுதான் அங்கே முக்கியமான ஒரு விஷயம். முதல் ஆசிரியர் என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நிலையத்தின் சார்பாகவும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் அதிசயாவுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும், அந்த குழந்தைகளுக்கு வந்து பங்கு பெறுவதற்காக நிறைய முயற்சி செய்த பெற்றோர்களுக்கும் நிலையத்தின் சார்பாகவும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் இணைவோம் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது நான் உங்கள் நாகை சரவணன். நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி
2: சின்ன சின்ன சிட்டுக்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி 102.3 விவத் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக 11:50 ஆயாச்சு. விவத் பாரதி பண்பலை நிகழ்ச்சிகளை வந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே நாம் இணையவிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி
2: என்றும் இனியவை காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
1: ஆம் நேர்களே, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள், என்றென்றும் மனதை விட்டு நீங்காத பாடல்கள், இப்படி என்ன இவ்வளோ சொல்லிகிட்டே போகலாம். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ அருமையான பாடல்கள். இவ்வளோ வருஷம் கழித்து அந்த பாடல்கள் வந்து நமக்கு பிடிச்சிருக்கு, அந்த மனசுலேயே நிற்கிது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த பாடல் வரிகள், இசை, அந்த நடித்த நடிகர்கள், எது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஒரு பாடல் பிடிக்கிறதுக்கு வந்து இதுதான் காரணம் அப்படின்னு வந்து நம்ம பர்டிகுலராக வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா அதை தொடர்ந்து இன்னொரு விஷயமும் அதில் வந்து சேர்ந்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அப்படிப்பட்ட பாடல்கள் வந்து உங்களுக்கு இப்போது வலம் வர காத்துட்ருக்கு. ஒரு மணி நேரத்துக்கு இணைஞ்சிருங்க. இது 102.3 விவத் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நாம் கேட்ட அந்த பாடல் ஷியாமளா படத்திற்காக ஒழித்தது எம் கே தியாகராஜ பாகவதர் பாடியிருந்த அந்த பாடலுக்கு வரிகள் சி எஸ் ராயசுந்தரம், இசை ஜி ராமநாதன்.

0: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா.

0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
1: ஒரு வாரம் அச்சுதடி எம்மேல நீ மயங்க இன்னும் எத்தனை நாள் ஆகுமோடி ஏய்.

ரங்குன் ராதா படத்திற்காக கொடுத்த பாடலை கேட்டும் பாடலை பாடியிருந்தார்கள் என்எஸ் கிருஷ்ணன், எஸ் சி கிருஷ்ணன் ஆகியோர். ஆத்மநாதன் வரிகளுக்கு இசை டி ஆர் பாப்பா.

வாயன் கண்ணே மனத்தாலும் தி

0: டிஎம் சௌந்தரராஜன் ஜிக்கி பாடிய அந்த பாடல் காமு ஷரீப்பர்களில் ஜி ராமநாதன் இசையில் வந்தது. நான் பெற்ற செல்வம் படத்திற்காக.
1: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எசெல்ல மச்சா சத்தமடி. நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம், நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.

0: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இணைக்க மனம், சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை

0: எஸ் தட்சிணாமூர்த்தி, யூஆர் சந்திரா ஆகியோர் பாடிய அந்த பாடல் எஸ் தட்சிணாமூர்த்தி இசையில் வந்தது. சர்வாதிகாரி படத்திற்காக.
1: அன்பே அமுதே.

0: நாம் கேட்ட அந்த பாடல் உத்தமபுத்திரன் படத்திற்காக குளித்தது. டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் பாடினார்கள் அந்த பாடலை. ஏ மருதகாசி அவர்களுக்கு இசை ஜி ராமநாதன்.
1: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா?
3: உண்மையில், அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
2: மேலும் விவரங்களுக்கு
4: 1-800-419-1800 and 1097.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
6: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
7: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
6: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

வணங்காமுடி படத்திற்காக ஒழித்த பாடலை கேட்டோம். பாடலை பாடியிருந்தார்கள் எஸ் சி கிருஷ்ணன், ஜிக்கி குழுவினர். பாடலுக்கு வரிகள் டி என் ராமையர் தாஸ், பாடல் இசை ஜி ராமநாதன்.

போனதினாலே ஆசை நிறத்து போய்விடுமா? வயசு அதிகம் ஆனதினாலே மனசும் கிழமாய் மாறிடுமா? காத்திருந்தா காத்திருந்தா அதை அனுபவித்திடணும். செய்யட செய்யட செய்யட நீ டெல்டா செய்யட செய்யட.

0: அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்திற்காக ஒழித்த பாடலை கேட்டோம். மருதகாசி வரிகளுக்கு இசை எஸ் தட்சிணாமூர்த்தி, பாடலை பாடியிருந்தார் கண்டசாலா.
1: பேப்பர் பேப்பர் ஐயா பேப்பர்.

0: விற்பனையாளர் அதிகமான நிலைமைகள் வாங்கி பாருங்க.
1: காதல், புது காதல், கண்ணன் காதல்,
0: அணுகுண்டு இன்று தினமணி மித்ரன் விடுதலை விடுதலே. பேசும் படங்களின் பெருமையை விளம்பரம் செய்யும் இந்த பேசும் படம் பிலிம் ஃபேர். குண்டூசி ஆனா குத்தாது, மார்க்கெட்லையும் கிடையாது. கலைப்படம், கலைக்கதிர், மூவி ஷாட், கலைமன்றம், கலையரங்கம், பிக்சர் போஸ்ட், கலைமணம் வீசும் கலைச்சோலை, மனம் கவர் தமிழ் சினிமா, சினிமா ஸ்டார், இலக்கிய தென்றல் முத்தாரம், இனித்திரு மூரசோதை எடிகுமுதம்.

0: எல்லாம் வித்தானது.
1: ஜேபி சந்திரபாபு பாடியிருந்த அந்த பாடல் சமய சஞ்சீவி படத்திற்காக ஒலித்தது. ஏ மருதகாசி அவர்களுக்கு இசை ஜி ராமநாதன்.

0: புதையல் படத்திற்காக ஒழித்த பாடலை கேட்டும் பி சி சுலா குழுவினர் பாடினார்கள் அந்த பாடலை. பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.
1: சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சா கட்டி சீமானார் பெத்தவ அண்ணன் பொண்ணு நடைய. சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சா கட்டி சீமானார் பெத்தவ அண்ணன் பொண்ணு நடைய. நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. கொத்தம்பள்ளி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சா கட்டி கோமானார் பெத்தவ அண்ணன் பொண்ணு நடைய. நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.

சபாஷ் மீனா படத்திற்காக குளித்த பாடலை கேட்டும் டி எம் சவுந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன் குழுவினர் பாடியிருந்தார்கள் அந்த பாடலை. பாடலுக்கு இசை டி ஜி லிங்கப்பா.

நாம் கேட்ட அந்த பாடல் மாலையிட்ட மங்கை படத்திற்காக ஒலித்தது. டிஆர் மகாலிங்கம் பாடிய அந்த பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

0: நாம் கேட்ட அந்த பாடல் தங்கப்பதுமை படத்திற்காக ஒழித்தது டிஎம் சவுந்தரராஜன், பி லீலா ஆகியோர் பாடினார்கள். அந்த பாடலை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.
1: வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நமது வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.
2: சொல்லால என் உசுரெடுத்து வச்சு கிட்டாரட்ட கண்ணால என்ன தின்னாடா, பச்சை தண்ணி போல் அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நீ தங்குடிச்சே என கொண்டாடா. வணக்கம், நான் உங்க திரைசை பின்னணி பாடகர், நாட்டுப்புறைசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: அடிகருப்பு நிறத்தழகி உதட்டு சம பழகி சில்லறைய சதறி கண்டி.
0: நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி
4: என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.

0: ரெட்ரோ நேரம்.
1: நேரம் 12:01. ரெட்ரோ நேரம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். 1980களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு தான் வந்து நம்ம இன்றைக்கி கேட்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம முதல் பாடலாக எது கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இவங்களுடைய குரல்களில்

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருந்த பாடலை கேட்டும் பாடலுக்கு இசை இளையராஜா. புன்னகையின் மன்னன் இந்த திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை வந்து நம்ம இப்போ கேட்டோம்.
1: நாங்கள் சுபா பேசுகிறோம்.
2: நாங்கள் சுபா பேசுகிறோம்.
1: 102.3 விகித பாரதி தமிழ் பண்பலையில்.

0: பலவிதமான வாழ்க்கை அனுபவங்கள் கிடைக்கும், சுவாரஸ்யங்கள் இருக்கும். ஆனால் நீங்க கேளுங்க, ரசியுங்க.
1: நேரம் சரியா 12:11. ரெட்ரோ நேரம் இந்த நிகழ்ச்சியில நம்ம இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து 1986 இருந்து நம்ம வெளியே வந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்புலாம் வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இப்போ வரை. இப்போ அதில் வந்து என்ன பாடல் அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி இவங்களுடைய குரல்களில் வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை இளையராஜா, கடலூர கவிதைகள் இந்த திரைப்படத்திலிருந்து.

0: இது விவபாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12:17. ரெட்ரோ நேரம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேயர்களாகிய உங்களுடைய விருப்ப பாடல்கள், அதாவது உங்க எல்லாருக்குமே பிடித்தமான பாடல்கள் தான் வந்து இன்னைக்கு ரெட்ரோ நேரம் இந்த நிகழ்ச்சியில ஒளி உலா வந்துட்டுருக்கு. அந்த வகையில் அடுத்து நம்ம கேட்க போற பாடல் இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி உங்களுடைய குரல்களில் கண்மணி சுப்புவின் வரிகளுக்கு இசை இளையராஜா தான். என்ன திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ம பத்தினி. இந்த திரைப்படத்திலிருந்து தான் அடுத்த பாடல்.

0: அம்மன் கோவில் கிழக்காளி இந்த திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் மற்றும் சித்ரா இவங்களுடைய குரல்களில் பாடலை கேட்டும், கங்கை அமரனின் வரிகளுக்கு இசை இளையராஜா.
1: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 12:31. ரெட்ரோ நேரம் இந்த நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம கேட்ட பாடல் வந்து வேதம் புதிது. இந்த திரைப்படத்தில் தான் பாடல் கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இவங்களுடைய குரல்களில் வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை தேவேந்திரன்.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பு.

0: ஆகும். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து 9444001023 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
1: நேயர்களே, ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு. நேரம் 12:32. நாம் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். 1980களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு தான் நம்ம இப்ப கேட்டுட்டு இருக்கோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இந்த நிகழ்ச்சிகளை வந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம அடுத்து கேட்க போகிற பாடல் வேலைக்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து மனு மற்றும் சித்ரா இவங்க பாடிய பாடல். இது மு மேத்தாவின் வரிகளுக்கு இசை இளையராஜா.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு டீசல் ஏற்றுமதி செய்யும் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் அனல் மில் நிலையங்களில் சிக்கியவர்களை மீட்க இந்திய சீன குழுக்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன. ஜார்க்கண்ட் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சுதிவியா குமார் சானு இன்று மாரடைப்பால் காலமானார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக சென்ற 3 எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் மான்சி சிங் சீனாவின் வெங் ஜாங் ஜூவை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு டீசல் ஏற்றுமதி செய்யும் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. ரஷ்யா மற்றும் அமெரிக்காவிலிருந்து எண்ணெய் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவிடமிருந்து நாள்தோறும் 2 லட்சம் பீப்பாய் டீசல் இறக்குமதி செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாப் எல் மந்தேப் வழியாக இந்தியா ஐரோப்பிய நாடுகளுக்கான 60% டீசல் தற்போது வழங்கி வருகிறது. இந்தியாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து இந்த டீசல் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வருடத்தில் 258 மில்லியன் டன் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனுடன் உலகிலேயே 4வது பெரிய நாடாக இந்தியா திகழ்கிறது. நேபாள பெருவெள்ளத்தில் அனல் மின் நிலையங்களில் சிக்கியவர்களை மீட்க இந்திய சீன குழுக்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். நேபாளத்தில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு நிலைமையை

0: நாட்டு நிர்வாகம் கண்காணித்து வருகிறது. நேபாளத்தில் கடந்த மாதம் 26ஆம் தேதி ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1344 அதிகரித்துள்ளது. காணாமல் போன 5000க்கும் மேற்பட்டோரை தேடும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 13100க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அடையாளம் தெரியாத 453 பேரின் டிஎன்ஏ மாதிரிகள் நேபாள காவல்துறையினரின் பரிசோதனைக்காக சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. மேலும் 1270 சடலங்கள் குறித்த விவரங்கள் நேபாள காவல்துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. நேபாள பெருவெள்ளத்தின் மீட்புப் பணி மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக 7912 காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். நேபாள பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு செல்லும் ஊடகவியலாளர்கள் அரசு பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என நேபாள அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக நேபாள தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊடகவியலாளர்களின் பாதுகாப்புக்காக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சுதுபியா குமார் சானோ இன்று மாரடைப்பால் காலமானார். கிரிதி மருத்துவமனையில் இதய நோய் காரணமாக அனுமதிக்கப்பட்ட அவர் இன்று அதிகாலை காலமானதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. அவரது மறைவிற்கு ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். மருந்து ஒழுங்குமுறை ஆணையம் புதுதில்லியில் பல்வேறு இடங்களில் சட்டவிரோதமாக விற்பனை செய்யும் மருந்தகங்களில் சோதனை மேற்கொண்டுள்ளது. மத்திய மருந்துகள் தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு தில்லி காவல்துறை ஒருங்கிணைந்து பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசு சான்றிதழ் பெறாமல் செயல்படும் மருந்தகங்களின் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பல்வேறு மருத்துவமனைகளில் அங்கீகாரம் இல்லாத நோய் தடுப்பு மருந்துகள் பயன்படுத்துவதை கண்டறிந்துள்ள நிலையில் அரசு அங்கீகாரம் பெற்ற மருந்தகங்களிலிருந்து மருந்துகள் வாங்க வேண்டும் என்று மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் மத்திய அரசின் திட்ட பயனாளிகளின் பட்டியல் தயார் செய்ய அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சானி உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் அனைவருக்கும் மத்திய அரசின் நலத்திட்டங்களின் பலன் சென்றடைய வழிவகை செய்யும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். வரும் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள சேவை இயக்கம் நிகழ்ச்சியில் அரசு திட்டங்கள் மக்களை சென்றடைய உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகளாக பொது சேவையில் ஈடுபட்டதை கொண்டாடும் வகையில் சேவை இயக்கம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மத்திய பிரதேச மாநிலம் சாகர் மாவட்டத்தில் கள்ளச்சாராய மருந்தி 9 பேர் உயிரிழந்துள்ளனர். ஊங்கார், நாரோஜ், பராஜ் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் மது அருந்தியதை அடுத்து இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஹோர்முஸ் நீரிணை வழியாக சென்ற 3 எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்க நாட்டுடன் இணைந்த எண்ணெய் நிறுவனங்களின் இந்த கப்பல்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. ஓமன் கடற்பகுதியில் ஈரானின் 3 எண்ணெய் கப்பல்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களுக்கும் ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. முன்னதாக ஈரான் கப்பல்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. எகிப்தில் தொலைக்காட்சி தொகுப்பாளர் சாரா காலிஃபா உட்பட 12 பேருக்கு போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த எகிப்து நீதிமன்றம் போதைப் பொருட்களை இறக்குமதி செய்து புழக்கத்தில் விட்டதாக இவர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக கூறியுள்ளது. எகிப்து சட்டத்தின்படி முஃப்தியின் மத ரீதியான ஒப்புதலை பெற்று இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச குழந்தை திருமண எதிர்ப்பு நாள் ஐநா சார்பில் நவம்பர் 27ஆம் தேதி கடைபிடிப்பதற்கான தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவு அளித்திருக்கிறது. ஐநா பொதுச்சபையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் ஒருமித்த கருத்துடன் இது தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.

0: புதுச்சேரி பல்கலைக்கழகம் சார்பாக சுற்றுலா மற்றும் தொழில்துறையை இணைப்பதற்கான சர்வதேச மாநாடு நாளை தொடங்கி வரும் வெள்ளிக்கிழமை வரை நடைபெறவுள்ளது. லாட்வியா நாட்டைச் சேர்ந்த விட்சாமா பல்கலைக்கழகம், போர்ச்சுகல் நாட்டைச் சேர்ந்த டி செட்வால் கல்வி நிறுவனம், புதுச்சேரி பல்கலைக்கழகம், ஐதராபாத் டாக்டர் ஒய்எஸ்ஆர் சுற்றுலா கல்விக் கழகம் இணைந்து இந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு தலைமையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கர்நாடக மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பட்டு சத்யநாராயணா, புதுச்சேரி உயர்கல்வித்துறை அமைச்சர் செயலர் திரு முகமது அபீத் உள்ளிட்டோர் உரையாற்றுகின்றனர். தொடர் கனமழையால் தலைநகர் தில்லியில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை முதல் தில்லி மற்றும் தென்மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் கனமழை பெய்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், தில்லி, கிழக்கு ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தில்லியின் பல்வேறு இடங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை முதலமைச்சர் ரேகா குப்தா நேரில் பார்வையிட்டார். உத்தரகாண்ட் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. ருத்ரபிரயாகில் கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அலக்நந்தா, மந்தாகினி ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தாழ்வான பகுதிகளில் இருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நிலச்சரிவு தொடர்பாக தொடர்ந்து கண்காணித்து வருவதாக ருத்ரபிரயாக் மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. சிக்கிமில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக நாகா தோசா சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தேங் சுரங்கத்திற்கு அருகே நிலச்சரிவு ஏற்பட்டதால் தீஸ்தா, சைகாங் ஆறுகளில் பாறைகள் விழுந்து நீரோட்டம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உயிர்ச்சேதமோ பொருள் சேதமோ ஏற்படவில்லை என மாங்கான் மாவட்டம் தெரிவித்துள்ளது. ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சீனாவில் ஜியாங் நகரில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவில் 2 பேர் உயிரிழந்தனர். காணாமல் போன 10க்கும் மேற்பட்டோரை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். சவுதால் சூறாவளியை தொடர்ந்து ஏற்பட்ட கனமழையால் ஜியாங்சி மாகாணத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. 640க்கும் மேற்பட்டோர் ட்ரோன் உள்ளிட்ட நவீன எந்திரங்களுடன் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். 5300க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் மான்சி சிங் சீனாவின் வெங் ஜாங் ஜூவை எதிர்கொள்கிறார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை சீனாவின் ஹீ ஜி திங், ரெங் ஜியாங் இணையை எதிர்கொள்கிறது. சிங்ஷானில் இப்போட்டி பிற்பகலில் நடைபெறுகிறது. ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு டீசல் ஏற்றுமதி செய்யும் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. நேபாள பெருவளத்தில் அனல் மின் நிலையங்களில் சிக்கியவர்களை மீட்க இந்திய சீன குழுக்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன. ஜார்க்கண்ட் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சுத்வியா குமார் சோனு இன்று மாரடைப்பால் காலமானார். நோர்முஸ் நீர்நிலை வழியாக சென்ற 3 எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் மான்சி சிங் சீனாவின் வெங் ஜாங் ஜூவை எதிர்கொள்கிறார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ரெட்ரோ நேரம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். 1980கள் மற்றும் 90களில் இருந்து வெளிவந்த பாடல்களோட தொகுப்பில் நம்ம இன்னைக்கு 80களில் அந்த பாடல்கள்லாம் வந்து கேட்டு ரசிச்சுட்ருக்கோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிச்சுட்ருக்கோம். விவித் பாரதி தமிழகம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா மதுரை ஷோ சண்முக சுந்தரம், பாலு விசாலாட்சி, முனிவேல் குமாரன், செல்வநாதன் இவங்க எல்லாருமே வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செல்வராஜ் ஐயாசாமி நாமக்கல்லிருந்தும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பாபு முல்லைக்காட்டிலிருந்தும் எழுகினர் தேவா, செந்தில் கண்ணன், ஷோபா இவங்களும் வந்து பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லிட்டு ரெட்ரோ நேரத்திற்கு வந்து பதிவுகள் போட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரத்துலேருந்தும், ஆண்டனி ராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்தும், ரெடல்ஸ் ஹயாத் பாஷா இவங்களும் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு அவர்களும், கலை துரைராஜன், முருகன் பெருமாள், பர்வத வர்த்தனி இவங்களும் வந்து மதிய வணக்கம் சொல்லிட்டு பாடல்கள் அருமை அப்படின்ட்டு நம்ம இன்னைக்கு கேட்ட பாடல்கள் எல்லாம் வந்து பதிவுகளை போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா

செந்தில் குமரன் சுண்ணாம்பு குளத்திலிருந்தும், அடுத்து மேட்டுப்பட்டி கண்ணன், பர்வதவர்த்தினி, சாந்தி ரமேஷ், மாதவரம், வீரராகவன் இவங்களும் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்து அழகான ஒரு கவிதை அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி கொடமாண்டப்பட்டி கே வி ஜெயசீலன், ராஜேஷ் பெரியார் நகர்லிருந்தும், முரளிதரன் விழுப்புரத்திலிருந்தும், அடையாளம்பட்ட ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, கருணாநிதி வீரவநல்லூர், மயிலை பட்டாபி, வலங்கைமான், ஆட்டோதுரை, அடுத்து பார்த்திங்கன்னா கவுந்தம்பாடியிலிருந்து சென்னியப்பன் இவங்களும் வந்து ரெட்ரோ பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்மளுடைய நேயர்

கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாயகன் இந்த திரைப்படத்தில் இருந்தால் ஒரு அருமையான பாடல் வந்துட்டுருக்கு. இந்த பாடலை வந்து யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மனு மற்றும் சித்ரா இவங்களுடைய குரல்களில் புலமைப்பித்தனுடைய வரிகளுக்கு இசை இளையராஜா.

ரெட்ரோ நேரம் இந்த நிகழ்ச்சியில் நிறைவாக ஒழிக்க போகிற பாடல் மனு. இவங்க பாடிய பாடல் இது கங்கை அமரனின் வரிகளுக்கு இசை இளையராஜா. என்ன திரைப்படம்னா எங்கள் ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்திற்காக. இந்த பாடலோட பாடல் உங்கள் சாய்ஸ் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.

0: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: நேரம் ஒரு மணி. பாடல் உங்கள் சாய்ஸ் இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்கள் அனைவரையும் வந்து அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-2-0-8-5-3 மற்றும் முருகன் 2-8-3-8-9-8-7-1 வெளியூர் நீர்கள் 044 அப்படின்ற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளுங்கள். நம்மளுடைய நிகழ்ச்சியில் முதல் நேர் யார் எங்கேருந்து அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். வணக்கம்.
2: மேடம் வணக்கம். மேடம்
1: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
2: சத்யநாராயணன் பெரம்பலூர் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: படம் வந்து அம்பிகாபதி, பாடல் வந்து மாத்திலா நிலவேணில. அந்த
1: ஏன் இந்த பாடல் உங்களுக்கு பிடிக்கும்?
2: ரொம்ப அந்த பழைய பாடல் எல்லாம் கேட்க கேட்க இனிமையா இருக்கும் மேடம். எத்தனை வாட்டி கேட்டாலும் சலிக்காது மேடம்.
1: அதனால இந்த பாடல் இப்ப கேட்டிருக்கீங்க.
2: ஆமா மேடம்.
1: சரிங்க ஐயா, கேட்டுருவோமா?
2: தேங்க்யூ, நன்றி மேடம்.
1: நன்றி. டி எம் சவுந்தரராஜன், பி பானுமதி இவங்க பாடிய பாடல் இது.

0: நேரம் 1:08. பாடலுங்கள் சாய்ஸ் அந்த நிகழ்ச்சியிலே நம்ம இணைந்திருக்கிறோம். அடுத்த நேயர் யார் எங்க அழைக்கிறாங்கன்னு பாத்திரலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: நான் வந்து புற்றுலூர்ல கல்யாண சுந்தரம் பேசுறேன்.
0: கல்யாண சுந்தரம் ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: எனக்கு இந்த பிராப்தம் படத்துல இருந்து சொந்தம் இப்போ தொடக்கிறது.
0: சரிங்க, ஏன் இந்த பாடல் நீ கேக்குறீங்க? ஓகே, கேட்டுடுவோமா அந்த பாடல? நன்றி, நன்றி. பிராப்தம் திரைப்படத்திலிருந்து நம்மளுடைய நேயர் விரும்பி கேட்ட பாடல். இந்த பாடலை வந்து TM சவுந்தரராஜன் மற்றும் P சுசீலா இவங்க வந்து பாடியிருக்காங்க. கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை MS விஸ்வநாதன்.

0: நேரம் 1:13. பாடல் உங்கள் சாய்ஸ் அந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அடுத்த நேயர் யாருங்கன்னு அழைக்கிறாங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: மேடம், நான் சென்னையிலேருந்து ராஜேஷ் பெரியா நகர். மேடம்
0: சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க
1: மேடம். எனக்கு திரைப்படம் பார்த்தீங்கன்னா பையா, பாடல் பார்த்தீங்கன்னா துளி துளி மழையாய் வந்தாலே.
0: சரி, ஏன் இன்னைக்கு இந்த பாடல் உங்களுக்கு?
1: இதான் பாடல் கேட்டு ரொம்ப நாள் செய்யவன் சங்கர் ராஜாவோட இசை. அதெல்லாம சென்னையில கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி ஆயிருக்கும் மேடம் இன்னைக்கு,
0: அதனால கொஞ்சம் மழை வந்தா நல்லா இருக்கும்ன்றீங்க?
1: ஆமா, இந்த பாடல் மூலமா கேக்குறேன்.
0: சரிங்க ஐயா, நன்றி. பையா திரைப்படத்திலிருந்து நம்ம இப்ப கேட்க போற பாடலை பாடியிருக்காங்க ஹரிச்சரன் மற்றும் தன்வி. நா முத்துக்குமாரின் வரிகளுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா.

0: நேரம் 1:18. பாடல் உங்கள் சாய்ஸ் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அடுத்த நேயர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு பாத்துடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
1: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அகமது பேசுறமா.
0: கலீல் அகமது சார், சொல்லுங்க, என்ன பாடல் இன்னைக்கு வேணும்?
1: எனக்கு இன்னைக்கு அடிக்கிறது சரியான வெயில் அடிக்குது. அதுல பாத்தீங்கன்னா நம்ம ராஜா சார் மியூசிக்ல முரளி சார் மாட்டு வண்டி ஓட்டின்னு போவார், செம்மையா இருக்கு அந்த பாட்டு. படம் பேர் பாத்தீங்கன்னா பூமணி. பாட்டு ஏன் பாட்டு ஏன் பாட்டு நெஞ்சில் நிற்கும் பூங்காட்டு தாலாட்டு தாலாட்டு தாவி வரும் தேனூட்டு ஓம் பொழுது போகணும் எனக்கோ பொழப்ப பாக்கணும். அந்த பாட்டு கேட்கலாமா?
0: அருமையா பாடிட்டீங்க, நன்றி நன்றி.
1: நன்றி.
0: கேட்கலாம். இளையராஜா அவங்க வந்து இசையமைத்து பாடிய பாடல் இது. பாடலுக்கு வரிகள் மு மேத்தா.

0: வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
1: வணக்கம் மேடம், நல்லா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார். சொல்லுங்க.
1: அரண்மனைக்கிலிருந்து ராசாவி ஒண்ணு நினைச்சு ஒரு பாட்டு இருக்கு மேடம், அது போடுங்க மேடம்.
0: அந்த பாடல் தான் வேணும். ஓகேங்க.
1: நம்ம நேயர்களுக்காக எல்லாருக்காகவும்.
0: சரிங்க, கேட்டுடுவோமா?
1: கேட்கலாம் மேடம்.
0: நன்றிங்க கால் பண்ணதுக்கு. அரண்மனை கிளி இந்த திரைப்படத்துல இருந்து நம்மளுடைய நேயர் விரும்பி கேட்ட பாடல். எஸ் ஜானகி பாடிய பாடல் இது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா.

0: நேரம் 1:29 பாடலுங்கள் சாய் சந்த நிகழ்ச்சியில் அடுத்த நேய. வணக்கம், விவித் பாரதி தமிழகம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கய்யா?
1: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: முருகன் ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் இன்னைக்கு வேணும்?
1: எனக்கு வந்து தங்க மனசுக்காரன் படத்துல இருந்து பூத்தது பூந்தோப்பு அந்த பாட்டு மேடம்.
0: ஏன் இன்னைக்கு இந்த பாடல் விரும்பி கேட்டிருக்கீங்க?
1: இல்ல, இந்த இடைக்கால பாடல் இருந்து மனோசார் பாடல்னால எனக்கு அருமையா பிடிக்கும் மேடம்,
0: அதனால இந்த பாடல் கேட்கலான்ட்டு. ஓகே, நன்றிங்க, நன்றி. நேயர்கிட்ட இந்த பாடலை கேட்பதற்கு முன்

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
2: சொல்லுங்க.
1: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
2: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணணும்.
1: ஆனா அத எப்படி பண்ணணும்?
2: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
1: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
2: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
1: அவ்வளவுதானா?
2: அவ்வளவுதான்,
1: புரிஞ்சிடுச்சு.
2: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: நேரம் 1:36. பாடலுங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம், விவித் பாரதி தமிழகம்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நான் விஜயேஸ்வரன், தாமிர விஜயேஸ்வரன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேம்மா, சொல்லுங்கம்மா.
1: ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களோட பேசுறேன் நான்.
0: ஆமா, சந்தோஷம்மா. என்ன பாடல் இன்னைக்கு உங்களுக்கு வேணும்?
1: எனக்கு வந்து படம் உருவங்கள் மாறலாம். அதுல வந்து ஒரு டூயட் சாங், ரேர் சாங் தான். அதுக்கு நான் கேட்டதே இல்லை அவ்வளவா. கேட்கலாம் இன்னைக்கு சண்டே, நல்லா இருக்கும்.
0: சரிங்க.
1: பாட்டு வந்து வா.

0: அந்த பாடல்
1: அருமைமா, கேட்டுடுவோமா? ரகுவின் வரிகளுக்கு இசை எஸ் பி ரமணன். திரைப்படம் உருவங்கள் மாறலாம் இந்த திரைப்படத்திலிருந்து.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9 கோடியே 50 லட்சம் பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

0: இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனி தொடர்வது பகல் 1:45 மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டங்கள் மிக விரைவாக செயல்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். காவலர் நலத்திட்டங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெறுவதாக அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்ட பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ராங்கி ரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டங்கள் மிக விரைவாக செயல்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லி ஸ்ரீராம் கல்லூரி நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அவர், குறிப்பாக ரயில்வே துறையை மின்மயமாக்கும் பணிகள் அதிவிரைவாக நடைபெறுவதாக கூறினார். அரசின் தெளிவான கொள்கை செயல் திட்டங்களால் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு எண்ணற்ற இளையோருக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தால் இறக்குமதி நாடு என்ற நிலையை தாண்டி அதிக அளவிலான ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியா முன்னேறியுள்ளதாக சுட்டிக்காட்டிய பிரதமர், தற்போது 2.5 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி நடைபெறுவதை எடுத்துரைத்தார். 2014 700 கோடி ரூபாயாக இருந்த பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி தற்போது 40,000 கோடி ரூபாய் அளவை எட்டியுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். சிறிய எளிய இலக்குகளை தாண்டி தேச வளர்ச்சிக்கான மிகப்பெரிய சாதனைகளை தமது அரசு எட்டி வருவதாக கூறிய பிரதமர், மேற்காசிய சூழல், உலகளாவிய வர்த்தக தேக்க நிலையின் போதும் இந்தியாவின் காலாண்டு பொருளாதார வளர்ச்சி 7.8% உள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியா சவுதி அரேபியா இடையே மனிதவளம், திறன் மேம்பாடு, பருவநிலை மாற்ற செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் பரஸ்பர ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படும் என மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் டாக்டர் கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். 4 நாள் பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ள அவர், இரு நாடுகளுக்கிடையே ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் குறித்த முக்கிய பேச்சுவார்த்தைகள் தமது இந்த பயணத்தின் போது மேற்கொள்ளப்படும் என்றார்.

0: சவுதி அரேபியாவில் பணிபுரியும் இந்திய தொழிலாளர்களின் நலன்களை பேணிக்காக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ள நிலையில் அங்கு பணியாற்றும் இந்திய தொழிலாளர்களுடனும் அமைச்சர் கலந்துரையாடுகிறார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் முன்னோடியாக புதுடெல்லியில் வரும் 12-13 தேதிகளில் பிரிக்ஸ் தொடக்க மாநாடு நடைபெறும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 500-க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள், உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த நிதியமைச்சர்கள், வர்த்தக தலைவர்கள் பங்கேற்கும் இந்த 2 நாள் மாநாட்டில் முதலீட்டிற்கான வங்கி கட்டமைப்பு, ஒருங்கிணைப்பு, மின்னணு திறன், எரிசக்தி திட்டங்களை ஒருங்கிணைப்பது குறித்து விவாதிக்கப்படும். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1344 உயர்ந்துள்ளது. 590 வெளிநாட்டினர் உட்பட காணாமல் போன 5000-க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்தியா சீனா மீட்புக் குழுவினர் இடிபாடுகளில் சிக்கியுள்ளோரை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் 10 நாட்களாக சேற்றில் புதைந்த 60 வயது பெண் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் காவலர் நலத்திட்டங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். காவலர் நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்ட செய்தியில், அமைதியும் பாதுகாப்பும் நிறைந்த மாநிலத்தை உருவாக்க மக்கள் காவல்துறைக்கு உறுதுணையாக திகழ வேண்டும் என கேட்டுக் கொண்டார். காவல்துறையினரின் பணிச்சுமையை குறைக்க நவீன தொழில்நுட்ப வசதிகள் ஏற்படுத்தப்படும் என கூறிய முதலமைச்சர், ஆபத்து மற்றும் பேரிடர் காலங்களில் மக்களின் உயிர், உடைமை, உரிமைகளை பாதுகாக்கும் காவல்துறையினரின் வீரமும் தியாகமும் போற்றத்தக்கவை என பாராட்டியுள்ளார். 1859 மெட்ராஸ் காவல் சட்டம் அமல்படுத்தப்பட்டு நவீன அமைப்பு ரீதியான காவல்துறை தோற்றுவிக்கப்பட்ட செப்டம்பர் 6 காவலர் நாள் கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் கண் பார்வை இழப்பு தடுப்பிற்கான சிறப்பான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் கண்தான விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்து பேசிய அவர், உடல் உறுப்பு தானத்தில் நாட்டிலேயே தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்வதாக கூறினார். மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெறுவதாகவும் கூறினார். தமிழகத்தில் தாவேக்கா அரசு பொறுப்பேற்ற கடந்த 100 நாட்களில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு மாயையை ஏற்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவையில் தமது வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்றும் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கல்லணையிலிருந்து தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்ட பாசனத்திற்காக தண்ணீரை மாநில அமைச்சர்கள் திரு வினோத், திரு ஷாஜகான் இன்று திறந்து வைத்தனர். இதன் மூலம் சுமார் 3,12,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையிலிருந்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களின் பாசன தேவைக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. முதற்கட்டமாக காவிரி ஆற்றில் 1000 கனஅடி தண்ணீரும், வெண்ணாற்றில் 1000 கனஅடியும், கல்லணை கால்வாயில் 500 கனஅடியும், கொள்ளிடத்தில் 500 கனஅடி என மொத்தம் 3000 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. தஞ்சாவூரிலிருந்து ஆர் நந்தகோபால்.
0: இதனிடையே மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 8,612 கனஅடியாக அதிகரித்துள்ளது. டெல்டா பாசனத்திற்காக 7,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் 92.3 அடியாக உள்ளது. அத்தியாவசியப் பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் பிரதிநிதிகள் சட்டப்பேரவையில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என கூறிய அவர், ஆணவ கொலை தடுப்பு மசோதா நடப்பு கூட்டத்தொடரில் வரையறுக்கப்படும் என்ற அறிவிப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்திற்குட்பட்ட நகராட்சிகளில் சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் ஸ்வாநிதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சாலையோர வியாபாரிகளான பெட்டிக்கடை, டிஃபன் கடை, காய்கறி கடை, பூக்கடை, பழக்கடை வைத்திருப்போர் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு பிரதம மந்திரியின் ஸ்வநிதி திட்டம் மூலம் 15,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் குறைந்த வட்டியில் கடன் வழங்குகிறது. இந்த கடனை பெற விரும்பும் சாலையோர வியாபாரிகள் உரிய ஆவணங்களுடன் ராசிபுரம் நகராட்சியில் உள்ள நகரமைப்பு பிரிவில் விண்ணப்பத்தை பெற்று வங்கியில் ஒப்படைத்து பயன்பெறலாம் என நகராட்சி நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: உதகையில் வார விடுமுறை நாளை

0: சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்துள்ளது. முதுமலை காப்பகம், பைக்காரா படகு இல்லம், தொட்டபெட்டா சிகரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை ஏராளமானோர் கண்டு ரசித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களில் வார விடுமுறை நாளான இன்று சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக உதகையில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான படகு இல்லத்தில் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் சமவெளி பிரதேசங்களில் இருந்து சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இங்கு நிலவும் மிதமான காலநிலையை அனுபவித்தவாறு படகு இல்லத்தில் மிதிப்படகு, மோட்டார் படகு, துடுப்பு படகுகளில் சவாரி செய்து வார விடுமுறையை சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக கொண்டாடினர். உதகையிலிருந்து சரவண.

0: ர் வெட்டிவேர் சப்பரத்தில் எழுந்தருளி ஏற்றம் காணும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இன்று மாலை சுவாமி சிவப்பு சாத்தி அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்று வரும் ஆவணி திருவிழாவின் ஏழாம் திருநாளான இன்று அதிகாலை சண்முக பெருமான் உருகு சட்டசேவை நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து மேலக்கோவிலிலிருந்து சுவாமி குமரவிடங்க பெருமான் பல்லக்கில் எழுந்தருளி எட்டு திருவிதிகளிலும் வலம் வந்து மேலக்கோயிலை சேர்ந்துள்ளார். மாலை சுவாமி தங்க சப்பரத்தில் சிவப்பு சாத்தி கோலத்தில் எழுந்தருளி எட்டு திருவிதிகளிலும் உலா வந்து மேலக்கோயில் சேர நிகழ்ச்சியானது நடைபெற உள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: தேனி மாவட்டத்தில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர் தம் இல்லங்களுக்கு சென்று குடிமைப் பொருள் வழங்கும் பணி நாளை நடைபெறவுள்ளது. கிராமப்புற மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்களது உரிமைகளுக்காக ஓடுவோம் என்பதை வலியுறுத்தும் வகையில் கனவு மெய்ப்பட வேண்டும் மாரத்தான் போட்டி ஈரோடில் இன்று நடைபெற்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் ராங்கி ரெட்டி ஷிராக் செட்டி இணை களமிறங்குகிறது. அரையிறுதியில் இந்த இணை மலேசிய இணையை 21-16, 18-21, 21-11 என்ற செட்களில் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டங்கள் மிக விரைவாக செயல்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காவலர் நலத்திட்டங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் தமிழகத்தில் முழுவீச்சில் நடைபெறுவதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்ட பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ராங்கி ரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் சரியா 1:55. இப்ப நம்ம கேட்கலாம் இன்று நமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று பிற்பகல் 2:00-2:55 வரை எங்கள் ஸ்டைல் இந்த நிகழ்ச்சி வந்து இடம்பெற இருக்கு. அதைத் தொடர்ந்து 2:55-3 வரைக்கும் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நகர்ப்புற தூய்மை பாரதம் திட்டம், இந்த திட்டத்தை பற்றிய தகவல்கள் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து 3:00-4:00 வரை வர்ண ஜாலம், இதில் வந்து 2000-2020 அந்த இடைவெளியில் வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு. இன்று மாலை 4:00-5:00 வரை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மற்றும் 5:00-5:45 வரை பூந்தென்றல். தொடர்ந்து வந்து 5:45-5:55 வரைக்கும் வந்து ஸ்பைஸ் விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சி வந்து நம்ம கேட்போம். தொடர்ந்து 5:55-6:00 வரைக்கும் பூந்தென்றல் இந்த நிகழ்ச்சியும், 6:00-6:30 வரை பக்தி மாலை இந்த நிகழ்ச்சியும் வந்து இடம்பெறும். தொடர்ந்து 6:40-7:00 வரைக்கும் எங்கள் விருப்பம், 7:00-7:15 வரை திரைகாணம். தொடர்ந்து 7:30 வரைக்கும் வந்து திரைகாணம் கேட்போம். அதனைத் தொடர்ந்து 7:30-7:35 வரைக்கும் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். தொடர்ந்து 7:35-7:55 வரைக்கும் பாட்டும் பயணமும், 7:55-8:00 வரை இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:00-9:00 வரைக்கும் நீ கோரினால். தொடர்ந்து 9:00-9:15 வரை பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். இன்று இரவு 9:15-10:00 வரைக்கும் என் இனிய பொன்னிலாவே, 10:00-11:00 வரை எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00-12:00 நள்ளிரவு 12:00 வரை மனசு மயங்கும் மனதிற்கு இதமான பாடல்கள் எல்லாம் வந்து ஒளி உலாவரை காத்துட்ருக்கு. இதெல்லாம் கேட்குறதுக்கு இணையதளங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து 9444001023 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
1: நேயர்களே, ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு.

0: நான் உங்கள் மரியம். இதோட கிளம்புற டைம் வந்தாச்சு. அடுத்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக ஆர்ஜே பரமேஸ்வரி அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவரை இணைந்திருங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்புலையோடு. தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: புதன்கிழமை தோறும் காலை 10 ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா?

0: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
1: 102.3 பாட்டுக்கு இதான் டான்னு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திருப்பத்தூர் பண்பலை 100.1, வேலூர் பண்பலை 100.4, கும்பகோணம் பண்பலை 101.6 மற்றும் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்,
1: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புனியவேல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக வாலி வரிகளில் தேவா இசையில் இதோ காத்து கொண்டிருக்கிறது. தேவா திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள். 102.3 விவித் பாரதி தமிழக மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுகிறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் எந்தெந்த முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மில் அடுத்த பாடல் உங்களுக்காக. வளனி பாரதி வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், எஸ்பிபி அண்ட் சித்ரா பாடிய பாடல் அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

0: நாங்க சுபா பேசுறோம்.
1: நாங்க சுபா பேசுறோம்.
0: 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில
1: பலவிதமான வாழ்க்கை அனுபவங்கள் கிடைக்கும், சுவாரஸ்யங்கள் இருக்கும். ஆனால் நீங்க கேளுங்க, ரசிங்க.
2: ரெண்டு மணி 13 நிமிஷம் ஆயிட்டு இருக்கே, கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 101.6, கும்பகோணம் எஃப்எம் 100.4, வேலூர் எஃப்எம் மற்றும் 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் இல் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ காத்து.

0: ஏஆர் ரகுமான் இசையில் ஸ்வர்ணலதா அண்ட் மனோ பாடிய பாடல் காதலன் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிச்சிங்க.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடி ஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
4: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
5: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
0: 2:25 ஆயிட்டு இருக்க எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக 102.3 பாரதி தமிழ் FM-ல் காத்துக்கிட்டு இருக்கு. வாலி வரிகளில் ஸ்வர்ணலதா அண்ட் SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இந்தியன் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களது 2.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்மில் கபிலன் வரிகளில் மணி சர்மா இசையில் கல்பனா அண்ட் பிரதாப் பாடிய பாடல் நரசிம்மா திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

2:37 ஆயிட்டு இருக்கு. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. 100.1 திருப்பத்தூர் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 101.6 கும்பகோணம் எஃப்எம் மற்றும் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். அடுத்த பாடல் உங்களுக்காக வைரமுத்து வரிகளில், பரத்வாஜ் இசையில் கிரேஸ் பாடிய பாடல் வசூல் ராஜா MBBS திரைப்படத்திலிருந்து. இது நமக்காக.

0: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக ஆலங்குடி சோமு வரிகளில் அம்ரேஷ் கணேஷ் இசையில் மொட்டை சிவா கெட்ட சிவா திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.
1: மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆர் இன்

0: இதயங்களை உரசும் தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3
1: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்.
3: நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். 2:49 ஆயிட்டிருக்க நிகழ்ச்சி நிறைவு பாடல் உங்களுக்காக கார்கே வரிகளில் ஹரி ஜெயராஜ் இசையில் நண்பன் திரைப்படத்திலிருந்து காத்திட்டு இருக்க உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல் விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த 3 மணிக்கு வர்ணஜால நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 2:55. திருப்பத்தூர் பண்பலை 100.1, வேலூர் பண்பலை 100.4, கும்பகோணம் பண்பலை 101.6 மற்றும் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்க இருப்பது.
1: வணக்கம் நேயர்களே, இன்று பாரத பிரதமரின் நலத்திட்ட வரிசையில் நகர்ப்புற தூய்மை இந்தியா இயக்கம், அதாவது அர்பன் ஸ்வச் பாரத் மிஷன் திட்டம் குறித்த சில தகவல்களை நாம் கேட்டறிந்து கொள்ளலாம். கடந்த 2014 அக்டோபர் மாதம் 2 தொடங்கப்பட்ட இந்த திட்டம் நமது நகர்ப்புறங்களில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. ஆரம்பத்தில் நகர்ப்புறங்களை வெளிப்படையான மலம் கழித்தல் இல்லாத இடங்களாக, அதாவது ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீயாக மாற்றுவதும், நகராட்சி திட கழிவுகளை அறிவியல் பூர்வமாக அகற்றுவதும் இதன் முதன்மை நோக்கங்களாக இருந்தன. இதன் தொடர்ச்சியாக கடந்த 2021 அக்டோபர் 1 நகர்ப்புற தூய்மை இந்தியா இயக்கம் 2 திட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தின், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் வழிகாட்டுதலின்படி செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் முக்கிய இலக்கு நமது நகரங்களை முழுமையான குப்பை இல்லா நகரங்களாக, அதாவது கார்பேஜ் ஃப்ரீ சிட்டிஸாக மாற்றுவதாகும். இன்று வீதி வீதியாக சென்று குப்பைகளை சேகரித்தல், மக்கக்கூடிய மற்றும் மக்காத குப்பைகளை பிரித்தளித்தல் போன்ற நற்பழக்கங்கள் மக்களிடையே பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளன. வீடுகளில் தனிநபர் கழிப்பறைகள் மற்றும் சமுதாய கழிப்பறைகள் பெருமளவில் கட்டப்பட்டு பெண்களின் பாதுகாப்பும் கண்ணியமும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. 2 திட்டத்தின் கீழ் பழைய குப்பை மலைகளை, அதாவது லெகசி டம்சைட்ஸை முழுமையாக அகற்றிவிட்டு அத்தலங்களை பசுமை பூங்காக்களாக மாற்றும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. மேலும் நகரங்களில் உற்பத்தியாகும் கழிவு நீரை மறுசுழற்சி செய்தல் மற்றும் பாதுகாப்பான முறையில் அகற்றுவதற்கான திட்டங்களும் இதில் இணைக்கப்பட்டுள்ளன. மத்திய அரசின் தரவுகளின்படி நகர்ப்புற திடக்கழிவு அகற்றும் திறன் கடந்த ஆண்டுகளில் பன்மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. நவீன இயந்திரங்கள் மூலம் சாலைகளை தூய்மைப்படுத்துதல், கட்டுமான கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்களும் இத்திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் இடையே ஆரோக்கியமான போட்டியை உருவாக்க குப்பை இல்லா நகரங்களுக்கான நட்சத்திர தரவரிசை முறை, அதாவது ஸ்டார் ரேட்டிங் புரோட்டோகால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி கழிவிலிருந்து செல்வம், அதாவது வேஸ்ட் டு வெல்த் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் பிளாஸ்டிக் கழிவு மறுசுழற்சி மையங்கள் மற்றும் கழிவிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் ஆலைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. தூய்மை என்பது வெறும் அரசாங்கத்தின் திட்டம் மட்டுமல்ல, அது ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகவும் மாற வேண்டும் என்பதே இந்த இயக்கத்தின் சாராம்சமாகும். ஜன் அந்தோலன் எனப்படும் மக்கள் இயக்கமாக இது மாறி கோடிக்கணக்கான மக்களின்

ஜனங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுத்தமான இந்தியா, சுகாதாரமான இந்தியா என்ற நமது கனவை நனவாக்க நாமும் நமது சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரிப்போம் என்று இத்தினத்தில் உறுதியேற்போம். நேர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்ட வரிசையில் இன்று நகர்ப்புற தூய்மை இந்தியா இயக்கம், அதாவது அர்பன் ஸ்வச் பாரத் மிஷன் திட்டம் குறித்த சில தகவல்களை நாம் கேட்டறிந்து கொண்டோம்.

எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோட பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திருப்பத்தூர் பண்பலை 100.1, வேலூர் பண்பலை 100.4, கும்பகோண பண்பலை 101.6 மற்றும் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: எஸ் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புனேவேல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் இதோ. வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில் மகதே அண்ட் சைந்தவி பாடிய பாடல் வரலாறு திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

நித்யஸ்ரீ குரலில் வைரமுத்து, வரிகளில் ஏ ஆர் ரகுமான், இசையில் ஜீன்ஸ். திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிச்சிங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ காத்து கொண்டிருக்கிறது. எஸ் ஜானகி குரலில், வைரமுத்து, வரிகளில் சங்கமம். திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள். 102.3 விவித் பாரதி, தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 9444000123 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
1: நேயர்களே, 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு. ஓகே, 3:19 ஆயிட்டு இருக்கு, கேட்டு இருக்கீங்க வர்ணஜாலம் நிகழ்ச்சி 102.3 விவத் பாரதி தமிழகம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ காத்து கொண்டிருக்கிறது. கமலஹாசன் எழுதி சங்கர் மகாதேவன் கூட பாடியிருக்காங்க விஸ்வரூபம் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.
2: தான திகிட்ட திகிட்ட தகின தான தாக்கு தான திகித்து தகத தீ தீ தீ தான.

அதினவனீதா, அபிநய ராஜா, கோகுலபாலா, கோடி பிரகாஷா, விரக நரகஸ்ரீ, ரட்சகமாலா, எத்தனை முறை நான் ஏங்கிச்சாவே, இத்தவணை என ஆட்கொள்வாயா, சூடிய வாடலை சூடிய வாக்களவாடிய சிந்தை குறும்பத்தா, பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா.

வர்ணஜாலம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ காத்துக்கொண்டிருக்கிறது. வைரமுத்து வரிகளில் ஸ்ரீராம், நித்யஸ்ரீ அண்ட் ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல், ஏ ஆர் ரஹ்மான் இசையில், படையப்பா திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

திருப்பத்தூர் பண்பலை 100.1, வேலூர் பண்பலை 100.4, கும்பகோணம் பண்பலை 101.6 மற்றும் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நீயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ காத்து கொண்டிருக்கிறது. புவன சந்திரா எழுதியிருக்காங்க, வித்யாசாகர் இசையில், சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல்.

0: தாம் தருகிட தீம் தருகிட தோம் தருகிட நம் தருகிட தத்தருகிட தித்தி தருகிட தோம் தோம் தருகிட நம் நம் தருகிட
1: நான் இசையமைப்பாளன் ரமேஷ் விநாயகம் பேசுகிறேன். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

வைரசாலம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக நித்யஸ்ரீ அண்ட் சுஜாதா கூட கமலஹாசன் பாடியிருக்காங்க. வைரமுத்து வரிகளில் தேவா இசையில் பஞ்சதந்திரம் திரைப்படத்திலிருந்து.

3:44 ஆயிட்டு இருக்க வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக இளையராஜா இசையில் பிதாமகன் திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள்.

0: அதில் நான் சக்கரவர்த்தியடா.
1: முட்டை தரு பத்தி திருநகை, அத்திக்கிரை சக்தி சரவண, முத்திக்குரு வித்து குருவர எனவோதும் முருகா.
2: ஐயோ,
1: முட்டை தரு பத்தி திருநகை, அத்திக்கிரை சக்தி சரவண.

வர்ணசாலம் நிகழ்ச்சியில் நம்ம வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவு பகுதியை நெருங்கிட்டு இருக்கோம். அடுத்த பாடல் உங்களுக்காக வாலி வரிகளில் இளையராஜா, இசையில் எஸ் ஜானகி, டி எஸ் ராகவேந்திரா பாடிய பாடல் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து காத்துக்கிட்டு இருக்கேன்.

ஓகே, வர்ணஜாலம் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன பாட்டுன்னு. பட் இருந்தாலும் கண்ணதாசன் வரிகளில் பி சுசிலா குரலில் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்கள் பரமேஸ்வர் புண்ணியவேல் விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் ஏதோ கொஞ்சம் நிமிடங்களில் இந்த பாட்டு முடிஞ்ச உடனே 4 மணிக்கு ஓடோடி வர்றேன். இணைந்திருங்கள்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திருப்பத்தூர் பண்பலை 100.1, வேலூர் பண்பலை 100.4, கும்பகோணம் பண்பலை 101.6 மற்றும் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: ஏஸ் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புனியவேல். நம்ம எப்பவும் போல தான் ஜாலியாக விளையாட போகிறோம். என் கூட நான் சொல்கிற அந்த தமிழ் டங் ட்விஸ்டரா அப்படியே நீங்கள் திரும்ப சொல்லணும், அவ்வளோதான் விஷயம். நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிறணும் அப்படின்னா 2952-0853 அல்லது 2838-9871 மொபைலில் இருந்து ட்ரை பண்ணும்போதே 0444 போட மறக்காதீங்க. மீண்டும் ஒரு முறை புது நேயர்களுக்காக மட்டுமே நான் மறுபடியும் சொல்கிறேன், 2952-0853 or 2838-9871. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக பா விஜய் வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் எஸ்பிபி பாடிய பாடல் நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

0: நம்மளுடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியின் முதல் காலர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: ரேடியோ ஆஃப் பண்ணிடுங்க சார் ப்ளீஸ். நீங்கள் நம்மக்கிட்ட பேசினாதான், ரேடியோவில் பேசுனீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம். ஓகே, லைன் கட் பண்ணிட்டீங்க. வணக்கம். எஸ் சார், வணக்கம். என்ன ஆச்சு? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: எஸ் சார், சொல்லுங்கள், யார் எங்கிருந்து?
1: கும்பகோணத்திலிருந்து இந்திரா காந்தி சாலை பிஎம் சரவணன் பேசுகிறேன் மேடம்.
0: சந்தோஷம், விளையாடலாமா சார்?
1: விளையாடலாம் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: சூப்பர், தேங்க்யூ. உங்களுக்கு
1: சொல்லுங்க மேடம்.
0: ஓகே, உங்களுக்கு வந்து நான் சொல்கிறத நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒரு தடவை தான் சொல்லுவேன், சரியா?
1: சரி.
0: ஓகே, இருங்க. பாட்டி போட்ட பாயாசம் பானையில் பொங்கியது, பொங்கிய பாயாசத்தை பார்த்து பாட்டி பயந்தார்.
1: பாட்டி போட்ட பாயாசத்தில் பானை பொங்கியது,
0: ரைட்டு. ஓகே,
1: பொங்கிய பாயாசத்தை பார்த்து பாட்டி பயந்தாள்.
0: ஓகே ஓகே, பரவாயில்ல, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: எஸ் சார், சொல்லுங்க.
2: செந்தில் கண்ணன் பேரலாம்.
0: ஓகே, விளையாடலாமா?
2: விளையாடலாம் மேடம்.
0: அதாவது, சின்ன சிட்டு சட்டன சிறகடித்தது, சிறகடித்த சிட்டை கண்டு சின்ன பாப்பா சிரித்தது.
2: சின்ன சிட்டு சிறகன
0: சட்டன சிறகடித்தது, நான் தான்.
2: சட்டன சிறகடித்தது, சிறகடித்த சிட்டை பார்த்து சின்ன பாப்பா சிரித்தது.
0: ஓகே, முயற்சிக்கு வாழ்த்துக்கள், நன்றி சார்.
2: வாய்ப்புக்கு நன்றி,
0: தேங்க்யூ. வணக்கம்.
3: வணக்கம்,
0: சொல்லுங்கள்.
3: கும்பகோணம் தோரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஜானி ஜி ஆர் சரவணன்.
0: ஓகே சரவணன் சார், விளையாடலாமா?
3: விளையாடலாம் மேடம்.
0: பட்டு புடவை போட்ட பாப்பா பட்டாம்பூச்சி பிடித்தாள், பிடித்த பட்டாம்பூச்சி. இருங்க, நான் முடிக்கல, அப்படிலாம் ஈஸியாக சொல்லிட மாட்டேன், இருங்க. பட்டு புடவை போட்ட பாப்பா பட்டாம்பூச்சி பிடித்தாள், பிடித்த பட்டாம்பூச்சியை பார்த்து பாப்பா புன்னகைத்தாள்.
3: பட்டு
0: என்ன
4: பேசுவேன்?
0: சந்தோஷம், உங்க பேரு ஊரே?

0: நாயகம்.
1: எந்த ஊர் சார்?
0: வேப்பம்பட்டு.
1: சந்தோஷம், சொல், நம்ம விளையாடலாமா?
0: பெருமாள்பட்டு இருக்கிறோம், மதர் டவுன்ல இருக்கிறோம்.
1: சந்தோஷம், நீங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். விளையாடலாமா?
0: நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க.
1: நான் என்ன சொல்றேனோவா, லாஸ்டா சொன்னதை தான் உங்களுக்காக சொல்ல போறேன்.
0: அது வேற வேற சொல்லுங்க.
1: தாத்தா தட்டில் தட்டு தட்டன தட்டினார், தட்டிய தட்டை பார்த்து தாத்தாவே திகைத்தார்.
0: அது எனக்கு வராது மேடம்.
1: பரவாயில்ல, நன்றி சார், ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. வணக்கம். எஸ்
2: வணக்கம் மேடம்,
1: சொல்லுங்கள்.
2: மேடம் நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பர், தேங்க்யூ. யார், எங்க இருந்து பேசுறீங்க மேம்?
2: பானு பேசுறேன் மேடம், ஆவடியில இருந்து பானு பேசுறேன்.
1: சொல்லுங்கள், விளையாடலாமா?
2: ஆ விளையாடலாம் மேடம்.
1: லாஸ்டா நான் சொன்னத சொல்லுங்க பாக்கலாம்.
2: பட்டு புடவையாங்க மேடம்.
1: இல்ல, நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. தாத்தா தட்டில் தட்டு தட்டன தட்டினார், தட்டிய தட்டை பார்த்து தாத்தாவே திகைத்தார்.
2: தாத்தா தட்டை தட்டன தட்டினால் தட்டினார், தட்டிய தட்டை பார்த்து தாத்தா திகைத்தார்.
1: ஓகே, நன்றி. ஓகே, நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கறணுமா? இந்த மாதிரி எல்லாம் நான் சொல்றத அப்படியே நல்ல பிள்ளையா சொல்லணுமா? இப்படிதான் நம்ம விளையாடுவோம். அதனால நீங்க அச்சோ நம்மளால முடியலையே என்ன இப்படி அப்படிலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க, ஜாலியா விளையாடலாம், நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க. 2952028533 அல்லது 2838971 இந்த நம்பருக்கு. நம்மளுடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக பரணி எழுதி இசையமைச்சு ஹரிஷன் சித்ரா பாடிய பாடல் பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3
1: புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 9444000123 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
2: நேயர்களே, 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு. ஓகே, நம்ம நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம். இங்க கால் பண்ணிட்டு எங்க? வணக்கம் சார், சொல்லுங்க.
3: வணக்கம்.
2: வணக்கம் சார், சொல்லுங்க. இப்ப கேக்குதா நான் பேசுறது? விமல் ராஜ் சார்.
3: என்னமா
2: உங்க பேர், என்ன சொன்னீங்க? விளையாடலாமா? கத்தரிக்காய் கடையில் கத்தரிக்காய் குவிந்தது. குவிந்த கத்தரிக்காயை கண்டு கடைக்காரர் கை நடுங்கியது.
3: கத்தரிக்காய் கடையில் கத்தரிக்காய் குவிந்த கத்தரிக்காயை கண்டு கடைக்காரர் கை நடுங்கியது.
2: ஊப்ஸ், சூப்பர். தேங்க் யூ சோ மச். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. ஓகே, வணக்கம். அப்பா எவ்வளவு வால்யூம், ப்ளீஸ் ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார், எங்க இருந்து? அமைதியா இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் பேசுறது கேக்குதா இல்லையா?
4: ஹலோ,
2: எஸ் சார், வணக்கம், சொல்லுங்க.
4: ஹலோ மேடம்,
2: எஸ் சார், வணக்கம், கேக்குதா?
4: கேக்குது மேடம்,
2: சொல்லுங்க சார். ரேடியோ ஆஃப் பண்ணிடுங்க ப்ளீஸ், இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டம்.
4: இல்ல, நான் தொலைவா இருக்கேன் மேடம்.
2: பட் இருந்தாலும் எனக்கு கேக்குது, நான் பேசுறது அப்படியே. ஓகே, சொல்லுங்க, யார், எங்க இருந்து கால் பண்றீங்க?
4: நான் திருப்பத்தூர் மாவட்டம் குறும்பேரி கிராமம் மேடம்.
2: உங்க பேரு?
4: ராமமூர்த்தி.
2: விளையாடலாமா சார்?
4: சொல்லுங்க மேடம்.
2: சுட்ட சோளத்தை சுட சுட சுட்டான் சுந்தர். சுட்ட சோளத்தை சாப்பிட்டு சுட்டது அவன் நாக்கு. நீங்க ரேடியோ ஆஃப் பண்ண மாட்டீங்க. ரொம்ப நன்றி சார், பரவாயில்ல, தேங்க்யூ சோ மச். அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
5: வணக்கம்மா,
2: சொல்லுங்க.
5: நான் திருப்பாச்சி இருந்து எட்டியா பிரசவ பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
2: சந்தோஷம். விளையாடலாமா சார்?
5: சொல்லுங்கம்மா.
2: சின்ன சிப்பியில் சின்ன சங்கு சிக்கியது. சிக்கிய

0: சங்கை சின்ன சிட்டு கொத்தி கொண்டது.
1: சின்ன சிட்டியில் சங்கு சிக்கிக் கொண்டு சின்ன சங்கில்
0: புது நேயர்களுக்கு வழிவிடுங்கள். வணக்கம். லைன்ல தான் இருக்கீங்க, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? வணக்கம். சொல்லுங்க.
2: வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் ஹிமாச்சல் இருந்து கருப்பையா பேசுறேன்.
0: கருப்பையா சார், விளையாடலாமா? காஃபி கப்பில் காஃபி கசிய ஆரம்பித்தது. கசியும் காஃபியை பார்த்த கண்ணன் கப்பையை
2: கவிழ்த்தான்.
0: ரொம்ப நன்றி. வணக்கம்.
3: ஹலோ.
0: ஹலோ.
3: வணக்கம்.
0: சொல்லுங்கள் சார், யார் இங்கிருந்து?
3: தர்மதுரை
0: சார், விளையாடலாமா?
3: சொல்லுங்க.
0: லாஸ்டா நம்ம நேயர்கே கேட்டதை உங்களுக்கு சொல்றேன். காஃபி கப்பில் காஃபி கசி ஆரம்பித்தது. காஃபி கசியும் காஃபியை பார்த்த கண்ணன் கப்பையே
3: கவிழ்த்தான்.
0: கீழே கொட்டிடுச்சு. உன்னை நினைத்து திரைப்படத்திலிருந்து இன்னைக்கு எல்லாமே கொஞ்சம் அப்படி இப்படிதான் மெல்லடியா தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
2: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொலி. திசைகள் இனிக்க, மனம் சிறகுகள் விரிக்க, கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: திருப்பத்தூர் பண்பலை 100.1, வேலூர் பண்பலை 100.4, கும்பகோணம் பண்பலை 101.6 மற்றும் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாடம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த காலர், வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: எஸ் மேம், சொல்லுங்க.
4: லைன் எடுத்துக்கிறோம், சந்தோஷமா இருக்கு.
3: உங்க பேர், ஊரு?
4: நாங்க ஆரியாத்தூர் கிராமத்துல இருந்து பேசுறோம் மேடம். என் பேர் நிர்மலா மேடம்.
3: எஸ் மேம், விளையாடலாமா? பூனை பாலை பார்த்து பானைக்குள் பாய்ந்தது, பானை கவிழ்ந்ததும் பூனை பயந்து ஓடியது.
4: பூனை பானை பார்த்து கவிழ்ந்தது.
3: ரைட்டு,
4: முதல் முறையா இப்பதான் மேடம் பேசுறேன்.
3: சூப்பர், தேங்க்யூ மேம், ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. வணக்கம்
5: மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்?
3: நீங்க ரேடியோ ஆஃப் பண்ணாதான், இல்லன்னா நான் சோகமா தான் சரிப்பேன்.
5: செங்கல்பட்டு மாவட்டம் சிட்லபாக்கம் சிவபிரகாஷ் மேடம்.
3: விளையாடலாமா?
5: இந்த புரோகிராம் எப்படி தெரியுமா மேடம் இருக்கு? சின்ன புள்ள தெரியுமா வடிவலுக்கு பண்ற மாதிரி இருக்கு.
3: ஒரு ஜாலியா இருக்கீங்களா?
5: 10 வயசு கொண்டு போறீங்க மேடம்,
3: ஜாலியா இருக்கீங்களா? மீனாட்சி மெல்ல சிரித்தாள்.
5: மீன் மீனை கண்டு மிதந்தது.
3: என்ன மிதந்தது?
5: மீனை கண்டு.
3: சந்தோஷம், ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
3: எஸ் சார், சொல்லுங்க.
6: அரியலூர் மாவட்டம் மாண்டிமடம் பாஸ்கர்.
3: விளையாடலாமா சார்?
6: சொல்லுங்க மேடம்.
3: வெள்ளை வெள்ளாடு வேலிக்குள் விழுந்தது.

0: வேலிக்குள் விழுந்த வெள்ளாடு வெக்கப்பட்டு நின்றது.
1: வெள்ளாடு வேலிக்குள் விழுந்தது.
0: ரைட்டு.
1: வேலிக்குள் விழுந்த ஆடு அதுக்கு மேலே தெரியல மேடம்.
0: ஏன்டா விழுந்தோன்னு நொந்தது. சந்தோஷம். தேங்க்யூ சார். நன்றி. வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்து நேர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: சொல்லுங்க மேம். ரேடியோ ஆஃப் பண்ணிடுங்க ப்ளீஸ், இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்லோவாக தான் இருக்கும் நம்ம பேசுறது. நீங்க ரேடியோ கேட்டு பேசுறீங்க. ரேடியோ ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, பேர் ஊரு சொல்லுங்க.
2: சென்னை.
0: நிஷா, சென்னை ஃப்ரம் வேர்? சென்னையில நிறைய இடங்கள் இருக்கு. தாங்கள் எங்க இருந்து அழைக்கிறீர்? கேளம்பாக்கத்துல இருந்து. விளையாடலாமா? வண்ண வண்ண வண்ணத்து பூச்சி வானில் பறந்தது. வண்ணத்து பூச்சியை பிடிக்க வாணி பின்னாடி ஓடினாள். இருந்தாலும் பரவாயில்ல. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம்
3: மேடம். சென்னை
0: தக்காளி தோட்டத்தில் தக்காளிகள் தொங்கின.
3: ஒரு நிமிஷம் மேடம். மேடம் சொல்லுங்க.
0: தக்காளி தோட்டத்தில் தக்காளிகள் தொங்கின. தொங்கிய தக்காளிகளை தாத்தா தட்டில் போட்டார்.
3: தக்காளி தோட்டத்தில் தக்காளிகள் தொங்கின. தொங்கிய தக்காளிகளை
0: அடுத்த பாடல் உங்களுக்காக. எங்க இருந்து? கலைக்குமார் வரிகளில் ராஜ்குமார் இசையில் ஹரிஹரன் பாடியிருக்காங்க. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து இதோ.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க, எடுக்க எடுக்க, நல்ல விஷயங்களை அன்பாக கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: கேட்டுட்டு இருக்கீங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியின் 2.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். அடுத்த நேர்கிட்ட நாம பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: எஸ் சார், சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
1: மேடம், சென்னை பூந்தமல்லி கலைசாமி.
0: ஓகே, விளையாடலாமா சார்?
1: சொல்லுங்க மேடம்.
0: மூன்று முயல்கள் மூன்று முள்ளங்கிகளை முறித்தன. முறித்த முள்ளங்கியை மூன்று மும்முரமாக தின்றன.
1: மூன்று முயல்கள் மூன்று முள்ளங்கியை உரித்தன. உரித்த முயல்கள்
0: வாழ்த்துக்கள். உங்களுடைய முயற்சிக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். ஓகே, அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். எஸ் மேம், விளையாடலாமா? நீங்கள் ரேடியோ ஆஃப் பண்ணிடுங்க ப்ளீஸ். என்ன நம்ம பேசுறது பின்னாடி கேட்குது?
2: ரேடியோ கிடையாது மேடம், மொபைல் தான் அதுவும்.
0: ஓகே, அவ ஏதோ ஒன்று நான் வந்து பார்க்கவா முடியும். ஓகே, விளையாடலாமா? ஏழு எலிகள் ஏழு ஏலக்காய்களை எடுத்தன. எடுத்த ஏலக்காய்களை எங்கே வைப்பது என்று ஏங்கின.
2: ஏழு எலிகள் ஏலக்காயை எடுத்தன.
0: எத்தனை ஏலக்காய?
2: ஏழு எலிகள் ஏழு ஏலக்காயை எடுத்தன. எடுத்த ஏலக்காயை எங்கே வைத்தது?
0: தவித்தது. ஓகே, சூப்பர், நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் எங்க இருந்துச்சு?
3: குடத்தூர்ல இருந்து மணி பேசுறேன்.
0: மணி சார், நீங்க ரேடியோ ஆஃப் பண்ணனும் ப்ளீஸ். நீங்க வந்து எங்களுக்கு நல்லாவே பயங்கர கிளியரா கேக்கும், எவ்வளவு வால்யூம் கம்மி பண்ணிருந்தாலும். ஓகே,
3: உங்க நிகழ்ச்சி நல்லா இருக்குது, அதுக்கோசம் நான் போன் பண்ணேன்.
0: ஓ, போச்சுடா. சரி, தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ஓகே, நீங்க விளையாட வருவீங்கன்னு உங்களுக்காக நான் கண்டென்ட்ல எடுத்து வச்சிருக்கேன். வணக்கம்.
4: வணக்கம்,
0: சொல்லுங்க.
5: தூத்துக்குடி மாவட்டம் முழக்காடு மாம்.
0: விளையாடலாமா சார்?
5: சார் மேடம், 100.9 பண்பலை ராமேஸ்வரம் பண்பலை எடுக்க மாட்டேன் தூத்துக்குடி.

0: சரி ஓகே, அது விளையாடலாமா இல்ல அந்த கம்ப்ளைன்ட் சொல்ற?
1: விளையாடலாம் மேடம்.
0: ஓகே ஓகே. சாம்பார் சட்டியில் சுண்டக்காய் சுண்டியது, சுண்டிய சுண்டக்காயை சுசீலா சுவைத்து பார்த்தாள்.
1: சாம்பார் சட்டியில் சுண்டக்காய் சுண்டியது, சுண்டிய சட்டியில் சுவைத்து பார்த்தால் சுண்டக்காய்.
0: சுசீலா தான் சுவைத்து பார்த்தா, சுண்டக்காய் இல்லை,
1: சுசீலா சுவைத்து பார்த்தா.
0: ஓகே, நன்றி சார், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் உங்களுக்காக, நீங்களும் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கணுமா? ஏன்னா நமக்கு இன்னும் 20 நிமிஷம் இருக்கு. ஓகே, புது நேயர்களுக்காக மட்டும்தான் மறுபடியும் நான் நம்பர் சொல்கிறேன், 2952508531 அல்லது 2838871 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மொபைலிலிருந்து ட்ரை பண்ணும்போது 0444 கூட மறக்காதீங்க. நம்ம ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக, ரவிசங்கர் ஆர் வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், ஹரிஹரன் குரலில், சூரியவம்சம் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம் பாடு.
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா.
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.
4: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
5: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in 3 categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
6: நல்ல நல்ல தமிழ் பாடல்களை பிளே பண்ற தமிழ் பொங்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் உங்க சிபிராஜ் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நம்ம நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த நேயர் கூட நம்ம விளையாடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார், எங்க இருந்து சார்?
1: மயிலாடுதுறை மாவட்டம் மல்லிய ராஜா பேசுறேன் மேடம்.
0: ராஜா சார், விளையாடலாமா? நத்தை நிதானமாக நடந்து கொண்டிருந்தது. நத்தையை முந்த நண்டு நான்கு முறை முயன்றது.
1: நத்தை நிதானமாக நடந்து கொண்டது.
0: நிதானமா நடந்து கொண்டது. அப்புறம் அதை யார் ஃபாஸ்டா போ சொன்னது? தேங்க்யூ, நன்றி சார். வணக்கம்.
2: நன்றி,
0: சொல்லுங்க உங்க பேரு, ஊரு.
2: வணக்கம்.
0: வணக்கத்தை நிறுத்திட்டு எப்போ உங்க பேரு ஊரு கலாய்க்கிறீங்களா இல்ல உண்மையிலே?
2: தனபால்.
0: தனபால் சார், நான் பேசுறது கேக்குதா? குரங்கு கொரித்த கொய்யாவை குயில் கொத்தி கொண்டது. குயில் கொத்திய கொய்யாவை குரங்கு மீண்டும் கொரித்தது.
2: மறுபடியும்
0: மறுக்கா மறுக்காலாம் நான் சொல்ல மாட்டேன், நான் ஒரே ஒரு தடவை தான் சொல்வேன். நன்றி. பரவாயில்ல சார், முயற்சிக்கு வாழ்த்துக்கள். வணக்கம். எஸ் லைன்ல தான் இருக்கீங்க, என்ன இல்லைன்னு என் மேல கோவமா உங்களுக்கு? வணக்கம்
3: சொல்லுங்க மேடம்.
0: நீங்க தான் சொல்லணும், உங்க பேர் சொல்லணும், ஊர் சொல்லணும், அப்புறமா தான் நம்ம விளையாடலாமான்னு நான் கேட்பேன்.
3: கிருபாகரன் மேடம், அம்போத்தூர் ஓட்டி.
0: சந்தோஷம், விளையாடலாமா சார்?
3: கேளுங்க.
0: குரங்கு கொரித்த போச்சுடா, சொல்லுங்க.
3: ஊசி ஊசி
0: அப்படின்னா?
3: கேளுங்க கேளுங்க, குஷன் கேளுங்க.
0: க்வெஸ்சன் இல்லை, நான் சொல்கிறத நீங்கள் திரும்ப சொல்லணும்.
3: ஆ சொல்லுங்க மேடம்.
0: சந்தோஷம். குரங்கு கொரித்த கொய்யாவை குயில் கொத்தி கொண்டது. குயில் கொத்திய கொய்யாவை குரங்கு மீண்டும் கொரித்தது.
3: குரங்கு கொத்தின கொய்யாவை.
0: சந்தோஷம், உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். நன்றி.

0: அடுத்த நேர்கிட்ட பேச நம்ம பாட்டுக்கு போலாம். வணக்கம். சாரி சார், எனக்கு நீங்க உங்க சத்தம் கேக்குது, ஆனா நீங்க பேசுற வார்த்தைகள் எனக்கு புரியல. யார், எங்க இருந்து? புதுநேயர் மட்டும்தான் பேசணுமா? ஆமா, அதுதான் விதிமுறை.
1: The number you are calling
0: has... அந்த கேள்வி கேட்டுட்டு என்ன ஹோல்டில் போட்டு போயிடுவீங்களா? என்ன ஒரு வில்லத்தனம். அடுத்த நேர் கூட நம்ம விளையாடலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: எஸ் சார், சொல்லுங்க.
2: பெருங்களத்தூர் அண்ணாமலை.
0: உங்க பேர் தானே?
2: ஆமா ஆமா.
0: அதையே இவ்வளவு யோசிக்கிறீங்க சார்?
2: புதுசா பேசுறல, அதனால தயக்கமா இருக்கு.
0: ஓ, அதனாலயா? ஐம் சாரி சார், ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்து.
2: உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்.
0: ஏன்
2: தெரியுங்களா?
0: சொல்லுங்க.
2: புதிய நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ன்ற ரூல்ஸ் போட்டுக்கிறீங்க பாரு, அதுக்குத்தான் கோடான கோடி நன்றி.
0: ஓகே, நான் ஒருத்தவங்களுக்கு, இங்க பாருங்க, நான் ஒருத்தவங்களுக்கு நன்றி சொல்லணும், யாருக்கு தெரியுமா? பழைய நேயர்கள்லாம் உங்களுக்காக வழி விட்டுட்டு அமைதியா உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, அவங்களுக்காக.
2: அதாங்க, அவங்க ஆர்வமா தான் பேசுறாங்க, இருந்தாலும் புது ஆளுங்களுக்கு வழி விடாம நிக்கிறாங்களே, அவங்களே போட்டு நிக்கிறாங்க. வானொலியே கேட்க கூடாதுன்ற உணர்வு ஏற்படும்.
0: நன்றி, விளையாடலாமா சார்?
2: நன்றி, சொல்லுங்க மேடம்.
0: குயில் கூவிய குரலை கேட்டு காக்கா குழம்பியது, காக்கா குழம்பியதை பார்த்து குயில் குதித்தது.
2: குயில் கூவிய குரலை கேட்டு காக்கா, அவ்வளவுதான், முடிந்தது.
0: ரைட்டு. நான் வேற, நன்றி. இங்க பாருங்க, நீங்க சொன்னதை வேற அப்படியே மைனூட்டா நோட் பண்ணிட்டு இருங்க, என்ன கரெக்டா சொல்லிட்டே வர்றாங்க அப்படின்னு. என்னை ஏமாற்றி விட்டீர்களே சார், என்னை ஏமாற்றி விட்டீர்களே. ஓகே, நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதுதான் காத்துட்டு இருக்கு உங்களுக்காக. உன்னிகிருஷ்ணன் அண்ட் சித்ரா குரலில், வாலி வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், மறுமலர்ச்சி திரைப்படத்திலிருந்து இதோ. நன்றி சொல்ல.

கொண்டாட்டம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். எங்களுக்காக ஃபேஸ்புக்கில் விவித் பாரதி சமல் எஃப்எம் 2.3 அப்படிங்கிற பேஜில் கமெண்ட்ஸ் கொடுத்த எல்லா நேயர்களுக்குமே ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஜாலியாக விளையாண்ட நேயர்களுக்கும் மிக நன்றி. இன்னும் கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க, பட் நமக்கு நேரமின்மையின் காரணமாக உங்கள் பரமேஸ்வர் புண்ணியவேல் இந்த நிகழ்ச்சியிலிருந்து இப்போதைக்கு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்து

ஃபேஸ்புக்கில் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 அப்படிங்கிற பேஜில் கமெண்ட்ஸ் கொடுத்த எல்லா நேயர்களுக்குமே ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஜாலியாக விளையாண்ட நேயர்களுக்கும் மிக நன்றி. இன்னும் கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க, பட் நமக்கு நேரமின்மையின் காரணமாக உங்கள் பரமேஸ்வர் புண்ணியவேல் இந்த நிகழ்ச்சியிலிருந்து இப்போதைக்கு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த 6 மணிக்கு சந்திக்கிறேன். நிகழ்ச்சி நிறைவு பாடலாக இதோ ஹரிஹரன் அண்ட் சுஜாதா பாடிய பாடல், வாசன் வரிகளில் பரணி இசையில், பெரியண்ணா திரைப்படத்திலிருந்து.

0: பாடல்களை மேலோட்டமாக பார்த்தால் அழகானது, ஆழமாய் பார்த்தால் ஆச்சரியமானது. கேட்டுக்கிட்டு இருக்கீங்க 102.3 வித் பாரதி, தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சியை கும்பகோணம் பண்பலை 101.6 கேட்டுட்ருக்கீங்க, வேலூர் பண்பலை 104 கேட்டுட்ருக்கீங்க, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டுட்ருக்கீங்க. நான் உங்கள் அன்பு செல்வா. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நாம் என்ன பண்ண போகிறோம், வழக்கமாக நம்ம ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து அப்படியே ஆஃபீஸ் வந்தால் கூட ஒரு விஷயம் மட்டும் நம்மளை தொடர்ந்துகிட்டே இருக்குது, அது என்ன அப்படின்னா அந்த லேட்டாக போகிறது. ஏன் லேட்டு அப்படின்னு யார் பார்த்தாலும் நம்மளை கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஒரு காரணம் சொன்னாலும் அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் இதை பற்றி தான் பேச போகிறோம். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகிறீங்க, அப்போ வந்து உங்களை வந்து கேட்குறாங்க, நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு நீங்கள் என்ன காரணம் சொன்னால் நம்மளை வந்து இன்றைக்கி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் லேட்டாக வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ஜாலியாக யோசிங்க, சீரியஸாக கூட யோசிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஷயம் இதுதான், அதாவது நீங்கள் வந்து ரொம்ப லேட்டாக ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, ஏன்ப்பா இவ்வளோ லேட்டாக வர, என்னப்பா டைம் ஆகுது அப்படிலாம் கேட்டு மிரட்டும் போது நீங்கள் சூப்பராக ஒரு பதில் சொல்கிறீங்க. உடனே அப்படியே சேச்சிரு வாப்பா உள்ள அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறோம். கால் பண்ணுங்க 044 2952 5 2 0 8 3 2 3 8 9 தேவி ஸ்ரீ பிரசாத்துடைய இசையில விவேகாவுடைய வரிகளில் பெண்ணியும் மாணிக்க விநாயகமும் பாடிய பாடல் சிங்கம் திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக காத்துட்டு இணைந்திருப்போம். 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.
1: நாலு காலு பாச்சலில ரெண்டு கண்ணு மேச்சலில எட்டு தசை கூச்சலில கை தட்டுகிற ஓசையில சுத்தி வர்றான் சூழ்ந்து வர்றான் புயல போல எங்கும் அடப்பாஞ்சு வரான் பறந்து வரான் நம்ம தர சிங்கம்.

0: நேரம் 5:08 கேட்டுட்டு 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்று முழுமையான கொண்டாட்டம். பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க ஆபீஸ்க்கு லேட்டா போறீங்க, ஏன் லேட்டு அப்படின்னு எல்லாத்துலயும் கேக்குற மாதிரி கேக்குறாங்க. எப்படி என்ன சொல்லினா நம்மள உள்ள விடுவாங்க, இல்ல உண்மை காரணம் என்ன இருக்குது அப்படிங்கறதெல்லாம் நீங்க சொல்லி அப்படி உள்ள போனோம். அதுக்கு இந்த நேஷ கால் பண்ணுங்க, 0449 2952 0953 2981 அப்படின்னு சொல்லியிருந்தேன். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
1: மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் திரளி கிராமத்துல இருந்து மாயக்கண்ணன் பேசுறீங்க. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மாயக்கண்ணன். என்ன மாயக்கண்ணன், நீங்க எப்பவுமே லேட்டா வரீங்க, ஏன் இப்படி ஆபீஸ்க்கு லேட்டா வரீங்க? ஊருக்கு
1: போனீங்களா?
0: போனீங்க அந்த கல்யாணத்தை நடத்துறீங்களா? அப்படி இல்ல, சரி
1: தவிர்க்க முடியாத.
0: ஓகே, நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க. ஓகே, ஊருக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க.
1: அவர் என்ன சொல்வாருன்னா, லீவு எடுக்காம வேலைக்கு வந்தீங்கல்ல போங்க அப்படின்றாங்க.
0: ஊருக்கு போனாலும் லீவ் எடுக்காம வந்திருக்கீங்க, சூப்பருங்க, நன்றிங்க. நேஷ கலந்து ரொம்ப நன்றி, அட்டகாசமா சொல்லிருக்காரு. வணக்கம். சொல்லுங்க மேடம். உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்களா? ஓகே, சரி சரி, நன்றி மேடம் நேஷா கலந்துக்கிட்டதுக்கு, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் உங்களுக்காக மாநகர காவல் திரைப்படத்திலிருந்து சந்திரபோஷுடைய இசையில எஸ்பி பாலசுப்ரமணியமும் எஸ்பி ஷைலஜாவும் பாடிய பாடல் இணைந்திருப்போம். 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to

0: strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: 102.3 FM. கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க ஆபீஸ்க்கு லேட்டா போகும்போது என்ன மாதிரி எல்லாம் சொல்லி சமாளிப்பீங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். நிறைய பேர் முகநூல் பக்கத்தின் வழியாக கருத்துக்கள் பதிவிட்டிருக்காங்க. முகமது பிலால் அப்புறம் ஐனாவரம், ஓகே அங்கிருந்து அமைச்சிருக்காங்க. டி ரங்கநாதனும் ஐனாவரத்துல இருந்து நேஷி வாதிய சொல்லியிருக்காங்க. சூளை ரிஜா மனோகரன், நீண்ட நாள் கழித்து தங்களை சந்திப்பதில் அறிவிலா மகிழ்ச்சிங்க அப்படின்னு சொல்லியிருக்க நன்றி. அப்புறம் பர்வதவர்த்தினி அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி எல்லாரும் நிகழ்ச்சி வாழ்த்துக்க சொல்லியிருக்காங்க. சின்னக்கானூர் கருப்பணன் ரங்கசாமி கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து நிகழ்ச்சி வாழ்த்துக்க சொல்லியிருக்காரு. நிறைய பேர் வடை போண்டா எல்லாம் அமைச்சிருக்காங்க. பிரேம்நாத் பிரேம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அந்தோனிராஜ் காட்டு பக்கத்தில் இருந்த நிகழ்ச்சி வாழ்த்துக்கள். பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. கமலாவர்தன் அப்புறம் மேலப்பேடு வி தயாளன் ஏழு கிணறு தேவா எல்லாரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் குமரன் நிகழ்ச்சி சிறக வாழ்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஜி கதிரன் அவர் நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அப்புறம் சேவாக்கம் சவுந்தரராஜன் நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. ரங்கராஜன் தியாகராய நகர்லேருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காருங்க. பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் கால் பண்ணி என்ன நீங்கள் பேசலாம். 044 சார் டயல் பண்ணுங்க. 2952 5532 3 8 3 8 1 8 7 1. வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
2: வணக்கம்
1: வணக்கம் சார்.
2: வணக்கம் உடையார்பாளையம் மஜீம்.
1: சார் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் சார்.
1: நல்லா இருக்கீங்க? ஆனால் லேட்டாக வரீங்களே ஆஃபீஸ்க்கு. எப்பவுமே ஏன் இப்படி பண்ணுறீங்க?
2: நான் சீக்கிரம் கிளம்பி வந்துட்டேன் சார்.
1: ஓகே.
2: பாதி வழியில தான் பார்த்தேன், முக்கியமான ஒரு ஃபைல வீட்ல வச்சிட்டு வந்துட்டு வந்துட்டேன்.
1: ஐயோ ஓகே.
2: அது வந்தா தானே ஆபீஸே வர்க் ஆகும்.
1: அடடா சரி. ரொம்ப சூப்பருங்க சூப்பருங்க, நல்லது பண்ணிருக்கீங்க. நீங்க இல்லனா கஷ்டம். கொண்டு வந்தீங்க அந்த ஃபைல. சூப்பர் சார் சூப்பர் சார், ரொம்ப நன்றி சார் நேஸ்ல கலந்துக்கிட்டதுக்கு. அட்டகாசம் அமக்கலம் சூப்பருங்க. வணக்கம் 102.3.
2: நீங்க மாலை வணக்கம்.
1: வணக்கம்
3: வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்பிரமணியன்.
1: நல்லா இருக்கேன் சார் சொல்லுங்க.
3: என்ன
1: சொல்லி சமாளிச்சு உள்ள போவீங்க ஆபீஸ் உள்ள?
3: உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரிடம் காமிச்சு வந்தேன்.
1: கிட்டத்தட்ட லீவ் லெட்டர் அப்படியே படிக்கிற மாதிரியே சொல்றீங்க. வழக்கமா நம்ம லீவ் லெட்டர் அப்படியே எழுதுவோம். ஓகே அந்த மாதிரி சொல்றீங்க. ஓகே உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லிடுவீங்க. அப்படி இருந்தும் நான் வந்திருக்கேன் பாருங்க ஆபீஸ்க்கு அப்படின்னு காட்டுவீங்க இல்ல. சரி நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு. நன்றி ரொம்ப நன்றி. உண்மையாகவே அவர் உடம்பு சரியில்லை நினைக்கிறேன். ஒருவேளை பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணுறான்னு தெரியல. எல்லோரும் பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காங்க. நீங்களும் வந்து யோசிச்சு சொல்லுங்கள். அதாவது ஒரு ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகிறீங்க, எப்போவுமே போகிற மாதிரி லேட்டாக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஏன்பா லேட்டு அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லி சமாளிப்பீங்க? என்ன மாதிரிலாம் சொன்னால் வந்து ஒத்துப்பாங்க, சரி ஓகே வெரி குட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுப்பாங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். திருமழிசை அஸ்வினி நாகராஜ் பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகநூல் பக்கத்தின் வழியாக நீங்களும் உங்களுடைய கருத்துக்கள் பதிவிடலாம். வித் பாரதி தமிழ் 102.3 இந்த முகநூல் பக்கத்தில். இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்க விஷயம் பூந்தென்றல் நிகழ்ச்சியில நீங்க வந்து ஒரு ஆபீஸ்க்கு போறீங்க, ரொம்ப லேட்டா போறீங்க, ஏன்பா லேட்டு அப்படின்னு கேட்கும் போது நீங்க ஒரு சில காரணங்கள் சொல்றீங்க. அந்த காரணத்தை கேட்டு ஓ அப்படியா அப்படின்னு உங்களை அலோவ் பண்ண, அதை விட்டுட்டு என்னப்பா இதெல்லாம் ஒரு ரீசனா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. பயங்கரமா யோசிச்சு எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். 0444

0: டெல் பண்ணுங்க 2952058532 3832978871. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் குருவி திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கீங்க சங்கீத் அல்திப்பூர் அவருடைய குரலை கேட்க போறோம். இணைந்திருப்போம் 102.3 வேத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
1: Are y'all ready for the countdown?
2: Ladies and gentlemen,
3: players and hustlers,
1: 5, 4, 3.

0: Are you feeling alright?
1: Yes, who is it?
2: Don.
3: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இதான்.
4: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
5: எவ்ரி கிரேட் ஜேர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கம்மிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். திஸ் இஸ் த பிரிக்ஸ் 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment.

0: establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: நேரம் 5:26. பூந்தென்ற நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியை கும்பகோணம் பண்பலை, அப்புறம் வேலூர் பண்பலை, திருப்பத்தூர் பண்பலையிலும் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க விஷயம், ஆபீஸ்க்கு லேட்டா போறீங்க, ஏன் லேட்டு அப்படின்னு கேட்டோம்னா ஒரு காரணம் சொல்றீங்க, அப்படியா அப்படின்னு உள்ள விட்டுறாங்க. அப்படி என்னங்க காரணம்? வணக்கம்.
2: வணக்கம் பட்டாபுரம், கலையரசி.
1: கலையரசி மேடம் சொல்லுங்க.
2: என்ன சார், ரொம்ப நாளா வராம இருக்கு, உங்க குரலை கேட்கலையா?
1: சரி ஓகேங்க, சொல்லுங்க.
2: உண்மையை
1: மட்டும் தான் பேசுவீங்க. சூப்பருங்க, நன்றி நேஷ்ல கலந்து. சரி, நன்றி நேஷ்ல கலந்துட்டதுக்கு. வணக்கம். 102.3 வணக்கம்.
3: கவி சுந்தரமூர்த்தி, சென்னை கொளத்தூர்ல பேசுறீங்க. 2-3 நாளைக்கு அப்புறம் உங்களை கூட பேசுறேன்.
1: சரிங்க, சொல்லுங்க.
3: அதாவது பொய் சொல்லாம வாழ்த்து இருக்கவே முடியாது.
1: வணக்கம். 102.3 வணக்கம். வணக்கங்க. இந்த மாதிரி இரும்பிட்டே வந்து, ஓகே அவங்க என்ன, நான் என்ன நினைச்சேன்னா இந்த மாதிரி இரும்பிட்டே போயிட்டு இருந்தால்தான் லேட்டு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். வணக்கம். 102.3 வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க சொல்லுங்க. சொல்லுங்க சார். முக்கியமா அப்படின்னு அவர் பேசியிருப்பாரு. வணக்கம். வணக்கம் வணக்கம் பேசுங்க. 102.3 வேத் பாரதி தமிழகம். வணக்கம்.
5: மேற்கு மாவட்டம் ராமகிருஷ்ணன் சார், இனிய மாலை வணக்கம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
5: என்ன
1: சார் இது? லேட்டா போறீங்க, ஏன் லேட்டுன்னு கேக்குறாங்க. என்ன காரணம் சொல்லி வந்து அவங்கள ஏத்துக்கிற மாதிரி போவீங்க ஆபீஸ்க்குள்ள அப்படின்னு
5: கேட்டிருந்தேன்
1: சொல்றீங்க. பைக் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லுவீங்க. சரி சரிங்க சார், நன்றி சார் நேஷ்ல கலந்துட்டதுக்கு, ரொம்ப நன்றி. பாருங்க ஆன் த ஸ்பாட்ல வந்து என்னமா யோசிக்கிறாங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கால் பண்ணி என்னோட நீங்கள் பேசலாம். கேட்டுட்ருக்கீங்க 102.3 வேத் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். முகநூல் பகுதியில் உங்களுடைய கருத்துக்கள் பதிவிடலாம். வித் பாரதி தமிழகம் 102.3 இந்த முகநூல் பகுதியில் கருத்துக்கள் பதிவிடுங்க. நிறைய பேர் அனுப்பிட்டே இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ண முடியும். 0444 சேர்த்து டயல் பண்ணுங்கள். 2952-0853 இந்த எனக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைனா 2838-9871 இந்த எனக்கும் கால் பண்ணி என்னோட நீங்கள் பூந்தென்றல் நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம்.
6: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
7: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years

0: of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்று முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கங்கை அமரனுடைய வரிகளில் இளையராஜாவின் இசையில் மலேசியா வாசுதேவனும் குழுவினரும் பாடிய பாடல் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

வாழ்க்கைய ரசிக்கணும்னா வஜ்ஜி கொடி வாசனப்பட வேணும். வாலிபம் இனிக்கணும்னா பொண்ண கொஞ்சம் ஆசையில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் வனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம். கும்பகோணம் பண்பலை 101.6 கேட்டுட்டு 100.4 வேலூர் பண்பலையும் கேட்டுட்டு 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் கேட்டுட்டு இந்த நிமிஷம் நீங்க கால் பண்ணி அவங்க கூட பேசிட்டு இருக்கீங்க. 044 டயல் பண்ணிட்டு இருக்காங்க. 2952 5853 2838 9 எங்களுக்கு விஷயம் இதான். லேட்டா போறீங்க ஆபீஸ்க்கு, ஏன் லேட் அப்படின்னு கேட்டா என்ன காரணம் சொல்லி அழகா உள்ள போயிடுவீங்க அப்படின்றதான் கேள்வி. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் பூந்தண்ட நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் சொல்லியிருக்காருங்க. செந்தில்குமார் ஷோஃபா பேராலம் அப்படின்ற இடத்துல இருந்து அமைச்சிருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கோபால் சாமல்பட்டியில் இருந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வலங்கைமான் துரை நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காருங்க. புவனகிரி சுமதி பாபு, கடிகாரம் ஓடவில்லை, மணி சரியாக தெரியவில்லை அப்படின்னு சொல்லி சமாளிப்பாங்களாம். ஓகே. கண்ணன் பி மேட்டுப்பட்டியிலிருந்து உற்சாகமாக தொடர வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காருங்க. ஓகேங்க. பேரன்பன் பிரபாகரன் ஜி, நான் குழந்தை கொரோனா டு கருப்பூர் ஜி பிரபாகரன். ஓகே. கும்பகோணத்தை சமமடைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வேலைக்கு போயிட்டு இருக்க நேரத்தில் நான் சைக்கிளில் போயிட்டு இருக்கும் போது எங்கள் முதலாளி கேட்பேன், ஏன் லேட்டு அப்படின்னு. வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவார். ஓகேங்க. அப்படின்னு சொல்லியிருக்காராம், நினச்சி சிரிப்பு வருது. சில நாள் அப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்க. மணலி மாறன் இனிய மாலை வணக்கம் சொல்லியிருக்காருங்க. நீங்களும் இந்த மாதிரி முகநூல் பக்கத்தின் வழியாக கருத்தில் பதிவிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நேரடியாக கால் பண்ணி பேசுங்க. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? நல்லா இருக்கேன் சார். வணக்கம். யார் பேசுறீங்க?
1: என்ன
0: காரணம் சொல்லுங்க
1: சார்.
0: சொல்லுங்க.
1: வேலைக்கு போகல சார், மழை வந்துச்சு சார். 7 அங்க இருந்தோம் சார்.
0: ஓகே.
1: மழை வந்துச்சு, மழை பெஞ்சி பையெல்லாம் தண்ணி.
0: ஓகே.
1: என்ன பண்ண முடியும் சார்?
0: ஓகே. மழைதான் காரணம்.
1: லேட் ஆயிடுச்சு.
0: சரி சரி.
1: அப்படியே போயிட்டு சார் கிட்ட சொன்ன சார், வயல் அவரும் தெரியும், அவரும் அந்த வயல் தான் போனோம். எங்க சார் ஆபீசரும்.
0: சரி சரி. ஓகே.
1: அவர் போயிட்டு போய் பின்னாடி போய் போனோம் சார். 6 லேட் ஆயிடுச்சு.
0: ஓகே சார், நன்றி. நேஷா கலந்துட்டு
1: ஆபீஸ்ல சொன்னேன் சார், வயலாம் தண்ணி சார், வண்டி வர ஆப் ஆகி போச்சு, தலையில வந்த சார்.
0: சரி, நன்றி சார். நேஷ்ல கலந்துட்டதுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. ஓகேங்க.
1: ஆனா
0: கண்டிப்பா உங்களை உள்ள விட்டுருவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நன்றி சார், நன்றி சார். வணக்கம். 102.3 இந்த மாதிரி நிறைய சொன்ன விட்டுருவாங்க. வணக்கம்
2: சார். வண்டியில பெட்ரோல் இல்ல, அதனால லேட் ஆயிடுச்சு சார்.
0: பெட்ரோல் இல்ல அப்படின்றீங்க?
2: ஆமா.
0: என்ன, நீங்க அதெல்லாம் கூட பாக்காம இருக்கீங்களா? நீங்க உங்க பேர் சொல்லுங்க
2: சார். வெச்சிட்டு வந்தேன்.
0: பெட்ரோல் இல்ல சொல்லுவீங்க. நன்றி. வணக்கம். வணக்கம். 102.3 வணக்கம்.
3: கடலூர் மாவட்டம் முத்தாக்கலம் காந்தி நகர்ல இருந்து செந்தவள்ளி ரங்கநாதன் பேசுறேன்.
0: ஓகே மேடம், நல்ல பேர் வச்சிருக்கீங்க. ஆனா ஏன் மேடம் இப்படி லேட்டா வரீங்க ஆபீஸ்க்கு?
3: மேரேஜ்க்கு முன்னாடி ஸ்கூல்ல வர்க் பண்ணங்க சார்.
0: ஓகேங்க.
3: 10 முன்னாடி தான் சார் போய் இருக்கேன்.
0: ஓகே.
3: அதனால சப்போஸ் பர்மிஷன் போணும்னாக்கா பர்மிஷன் லெட்டர் வந்து.
0: ஓகே. இதுவரைக்கும் வாழ்க்கையில நீங்க லேட்டா போனது இல்லன்றது சொல்றீங்க. அப்படி சொல்ல வரீங்க?
3: ஆமாங்க சார். அப்படி போகணும் அப்படினாக்கா முன்னாடி பர்மிஷன் லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சுவாங்க சார்.
0: சூப்பர் மேடம், சூப்பர். நன்றி மேடம், நேஷ்ல கலந்துட்டது ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நான் தான் கரெக்டாக போயிடுறேன், என்ன போயிட்டு நீங்கள் லேட்டாக ஏன் போகிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அட்டகாசமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக மாறி 2 படத்துலேருந்து பாடல் காத்துட்ருக்குங்க. தனுஷும் தீயும் பாடிய பாடல் இணைந்திருப்போம். 102.3 பாரதி தமிழ் பண்பலையோட யுவன் சங்கராஜோட இசையில் கேட்க போகிறீங்க.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்று முழுமையான கொண்டாட்டம். பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் தொடர்வது ஸ்பைஸ் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: your cells from free radicals, which cause cell damage. Oxidative stress is a condition that occurs when the body produces too many free radicals. These chemicals are naturally produced by your body for cellular activities, including digesting. However, excessive free radicals can be produced by alcohol, tobacco smoke, poor diet, and pollution exposure. These chemicals have been linked to a variety of illnesses, including dementia, heart disease, liver disease, asthma, and certain types of cancer, by causing damage to your body's cells. Excess free radicals and other toxins cause oxidative stress, which raises your risk of disease. Eating a diet high in antioxidants can help your body combat oxidative stress. Concentrate on acquiring antioxidants through food rather than pills, which can actually raise your risk of some diseases. Vitamin A, vitamin C, vitamin E, and other antioxidants are examples. These antioxidants are abundant in berries, fruits, nuts, cocoa, vegetables, spices, and beverages such as coffee and green tea. Dear friends, if you have more remedies for this and some alternatives, you can contact us at 0951522703. That is 0951522, or write to us on feedbackamc1@gmail.com. That is feedbackamc1@gmail.com. I am your RJ Chetan, and I am delighted to be in this program where I am talking about detoxifying your body inspires the voice of hope. Continuing further, gut health is critical for maintaining the health of your detoxification system. A detoxification and excretion system in your intestinal cells protects your stomach and body from dangerous poisons, including chemicals. Prebiotics, a form of fiber that nourishes the good bacteria in your stomach, known as probiotics, are foundation of gut health. Your good bacteria can manufacture nutrients called short-chain fatty acids, which are important for your health. Antibiotic usage, poor dental hygiene, and poor nutrition quality can all cause the healthy bacteria in your stomach to become unbalanced with bad bacteria. As a result of this unfavorable shift in microorganisms, your immune and detox systems may be weakened, increasing your risk of disease and inflammation. Prebiotic-rich foods can help your immune and detoxification system stay in good shape. Tomatoes, artichokes, bananas, asparagus, onions, garlic, and oats are all good sources of prebiotics. Detox is a way for some people to get rid of extra water. If you have a condition that affects your kidneys or liver, or if you don't drink enough water, eating too much salt might cause your body to retain excess fluid. Staying hydrated, ingesting less salt, getting active, and eating an antioxidant-rich diet can all help your body's natural detoxification system and improve your overall health. Well, dear friends, with this very useful information about detoxing your body, this is Chetan signing off in Spies the Voice of Hope, a program produced and sponsored by Adventist Media Center. You can call or message us on 0951522703. I repeat, 0951522703, or write to us on feedbackamc1@gmail.com. That is feedbackamc1@gmail.com. Bye.
1: பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. முகநூல் பக்கத்தில் எம் எஃப்எம்பி மணிமாற நிகழ்ச்சி பார்த்து சொல்லியிருக்காரு. ஏழுக்கு நேரம் தேவை என்ன சொல்லிக்கிறேன்னா, என்னை மேனேஜர் அப்படி கேட்டாங்கன்னா, நேற்று நீங்கள் தானே சார் சொன்னீங்க எங்கள் வீட்டில் சில வேலைலாம் இருக்குது, அதை முடிச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொன்னீங்க, அதனால தான் உங்கள் வீட்டுக்கு போய் அந்த வேலைலாம் முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஜோக்காக எடுத்துக்கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் மாலை வணக்கம் சொல்லியிருக்காரு. கும்பகோணத்தில் சம மழைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ராஜேஷ் பெரியா நகர்லேருந்து மாலை வணக்கம் சொல்லியிருக்காரு. முருகன் முருகன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தலை வலிக்குதுன்னு சொல்லி நான் சமாளிச்சிருவேன் காஞ்சிபுரத்தில் அனுப்பிச்சிருக்காரு. ராமகிருஷ்ணன் நிகழ்ச்சி வாதிக்கு சொல்லியிருக்காருங்க, ஜெயஸ்ரீ பஸ் கூட்டமாக இருந்துச்சு அதனால் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கமெண்ட் வந்து எங்கள் அப்பாவோடது சோமசுந்தரம் கும்பகோணத்துலேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முரளி நிகழ்ச்சி வாதிக்கு சொல்லியிருக்காரு, வண்டி பழுதாயிருச்சுன்னு சொல்லிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ரவி பி மாலை வணக்கம் அம்பத்தூர் அப்படிங்கிறது அனுப்பிச்சிருக்காங்க. ஹேமலதா காஃபி அமைச்சிருக்காங்க. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சி நிறைவு பாடல் கங்கை அமரனுடைய வரிகளில் இளையராஜாவின் இசையில் மலேசிய வாசுதேவனும் மனோகம் சித்ராவும் பாடிய பாடல் பொன்மன செல்வன் திரைப்படத்திலிருந்து. நான் உங்கள் அன்பு செல்வா.

0: Yes, who is it?
1: Don.
2: Don.
1: Don. Don.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திருப்பத்தூர் பண்பலை 100.1, வேலூர் பண்பலை 100.4, கும்பகோணம் பண்பலை 101.6 மற்றும் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: பக்தி மாலை.
1: பக்தி மாலை நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல். நேரம் மாலை 6 மணி. நிகழ்ச்சியின் முதல் பாடல் இதோ உங்களுக்காக, அலைப்பாயதே திரைப்படத்திலிருந்து.

பக்திமாலை நிகழ்ச்சி 2.3 பாரதி தமிழகம் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக பா விஜய் வரிகளில் கிருஷ் கோபாலகிருஷ்ணன், இசையில் ஜெயராம் பாலசுப்ரமணியன் பாடியிருக்காங்க. மூக்குத்தி அம்மன் திரைப்படத்திலிருந்து.

பக்தி மாலை நிகழ்ச்சி 102.3 விவித் பாரதி தமிழகம்ல கேட்டுட்டு இருக்கீங்க. 6:15 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக கே வி மகாதேவன் இசையில் பி சுஷிலா அண்ட் சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடிய பாடல் கந்தன் கருணை திரைப்படத்திலிருந்து.

பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக பிரேசுடன் வரிகளில் எஸ் டி சாந்தகுமார் இசையில் ஜெயஸ்ரீ ஸ்வர்ணலதா அண்ட் சித்ரா பாடிய பாடல் பொட்டு அம்மன் திரைப்படத்திலிருந்து.

பக்திமாலை நிகழ்ச்சியின் 2.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக இளையராஜா இசையில் எஸ் ஜானகி குரலில், கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து.

பக்திமாலை நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் உங்களுக்காக ஜி தேவராஜன் இசையில் அன்னை வேளாங்கண்ணி திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்கு. உங்கள் பரமேஸ்வரி புனியவேல் உங்கள் அனைவரையும் அடுத்த 6:40 சந்திக்கிறேன். இணைந்திருங்கள்.

0: நேரம் 6:30. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். உயர்கல்வியில் பெண்கள் சாதனை படைத்து வருவது பாராட்டுதலுக்குரியது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். போதையில்லா இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பூம்புகாரில் கடலடி அகழாய்வு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை திமுக வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மாணவர்களை பொறுப்புள்ள குடிமக்களாக மாற்ற வேண்டிய கடமையும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். குவஹாட்டியில் கல்லூரி ஒன்றின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியில் தரமான கல்வி, ஆராய்ச்சி மற்றும் நற்பண்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார். உயர்கல்வியில் பெண்கள் சாதனை படைத்து வருவது பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். மாணவர்கள் போதைப்பொருள் பயன்

0: பாட்டினை தவிர்த்து ஆரோக்கியமான வளமான இந்தியாவை உருவாக்க பங்களிக்க வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். போதையில்லா இந்தியாவை அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கோவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் 189,000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். இன்று சண்டிகரில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச பல்லுயிர் பெருக்க வாரியங்களின் தேசிய அளவிலான 2 நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். தேசிய அளவில் அறிவிக்கப்பட்ட நெறிமுறைகளை மாநில பல்லுயிர் பெருக்க வாரியங்கள் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு புபேந்தர் யாதவ் கேட்டுக்கொண்டார். பூம்புகார் கடல் பகுதியில் 3 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்குள் புதைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க பொக்கிஷங்களை கண்டறியும் வகையில் கடலடி அகழாய்வு பணிகள் தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். பூம்புகாரில் 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகளை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: அகழ்வாராய்ச்சி தொடங்கி வச்ச இந்த பீரியட்ல பார்க்கும் பொழுது இந்த பானை ஓடுகள் வந்து நிறைய தென்பட்டது. இந்த பானை ஓடுகள்ங்கிறது எர்த்வேன்னு சொல்லுவோம். அதுல 2-3 வகையா இருக்கு. அதெல்லாம் எடுத்து நாங்க ஆராய்ச்சியில அந்த இது டேட்டிங்ல அனுப்ப போறோம். ஒண்ணு நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய பானை ஓடுகள், அது வந்து அதோடைய வடிவம் நிறத்தை பார்க்கும் பொழுது கட்டாயமாக அது ஒரு சங்க காலத்தை சேர்ந்ததா இருக்கலாம். 2, பல நாடுகள் பல நகரங்களிலிருந்து வந்த பானை ஓடுகள் எல்லாம் கிடைக்குது. அப்ப இது ஒரு வணிக நகரம், இது பல நாடுகளின் பண்பாட்டு நகரம், இது ஒரு கலை நகரம், இது ஒரு மாபெரும் பொக்கிஷமான ஒரு நகரம் என்பது தெரிய வருகிறது. ஒருவேளை அது கப்பல்ல இருந்து கூட கீழே விழுந்திருக்கலாமே. அந்த இடத்துல மனிதர்கள் வாழ்ந்துருக்கிறதுக்கு என்ன ஆதாரம் நம்ம பார்க்கிற பொழுது பானை விடலாம். ஆனா அங்க போகும் பொழுது கல் ஸ்ட்ரக்சர் சில இடங்கள்ல தென்பட்ட ஆதாரங்களையும் நம்ம வந்து எடுத்து இது பண்ணிருக்கிறோம். பூம்புகாரில் கடல் அகழ்வாராய்ச்சி தொடரும், புதிய சரித்திரம் உச்சத்தை தொடும். மீண்டும் மீண்டும் தமிழர்கள் இந்த உலகத்துக்கே நாகரிகத்தின் தாய்மொழியாக இருந்தார்கள் என்பதை உண்மை விழுகிறோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதர பிற்படுத்தப்பட்டோரின் உரிமையை காக்க சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இந்த பணிகள் குறித்து மாநில அரசுகளுடன் கலந்தாலோசித்து சாதிகளின் பட்டியலை பெற்று அதன் அடிப்படையில் அவற்றில் ஒன்றை தேர்வு செய்யும் வாய்ப்பை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கு மாறாக பொதுமக்கள் கூறும் சாதியின் பெயரை பதிவேற்றுவது குழப்பங்களுக்கு வழிவகுக்கும் என்றும் திரு மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சென்னைக்கான புதிய விமான நிலையத்திற்கு செய்யூர் அல்லது கும்மிடிப்பூண்டியை தேர்வு செய்வதை விட பரந்துரையே மறுபரிசீலனை செய்யுமாறு பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை முதலமைச்சர் உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் சி என் அண்ணாதுரையின் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் குறித்தும் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. கர்நாடகம் தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்க வாய்ப்பு இல்லாததன் காரணமாக காவிரி டெல்டா விவசாயிகள் சம்பா சாகுபடியை தொடங்கலாமா என்பது குறித்து தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், கல்லணையிலிருந்து திறக்கப்படும் நீர் கடைமடை பாசன பகுதிகளை சென்றடைவதற்கு எவ்வித உத்தரவாதமும் இல்லாத

0: இல்லாத சூழல் நிலவுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக காவிரியில் தடையின்றி தண்ணீர் வழங்குவதற்கு மாற்றுத் திட்டங்கள் உள்ளதா என்பது குறித்தும் தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையில் நனைந்து வீணாகும் நெல் மணிகளை பாதுகாக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல்வேறு பகுதிகளில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் சாலையோரங்களிலும் திறந்த வெளியிலும் குவித்து வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக நெற்பயிர்கள் முழுவதுமாக வீணாகியுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு மற்றும் நிவாரண உதவிகளை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். திறந்த வெளியில் வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகளை பாதுகாப்பான கிடங்குகளுக்கு உடனடியாக மாற்ற வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். மாவட்ட செய்திகள். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான பூர்வாங்க பூஜைகள் இன்று தொடங்கின. நாகை மாவட்டம் சிக்கல் செல்லமுத்து மாரியம்மன் கோவில் திரு தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. வார விடுமுறையையொட்டி குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் இன்று குவிந்தனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இதுவரை 60,000 மேற்பட்ட தெரு நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை பிக்கிள் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்ற இப்போட்டியின் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் பூர்வன்ஷ் பட்டேல் தங்கப்பதக்கம் வென்றார். சிறார் குழு பிரிவில் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. 14 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வீர் அர்பித் ஷாவும், 18 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் இரட்டையர் பிரிவில் தியா மட்டிப்பட்டி தத்லா ஆஷிர்தா ராஜு இணையும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஹல்மேட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி சிண்ட்ரல்லா தாஸ் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-21, 21-13, 21-17 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜியாங் யூ ஜி டிங் இணையை வென்றது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 3 கோல் அடித்தன. மகளிர் பிரிவில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 7-5, 7-6 என்ற செட் கணக்கில் நியூசிலாந்தின் ஐசக் பெக்ராஃப்டை வென்றார். போலந்தில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் யஷஸ் ரெட்டி பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உயர்கல்வியில் பெண்கள் சாதனை படைத்து வருவது பாராட்டுதலுக்குரியது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். போதையில்லா இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பூம்புகாரில் கடலடி அகழாய்வு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை திமுக வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை பிக்கிள் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:40. திருப்பத்தூர் பண்பலை 100.1, வேலூர் பண்பலை 100.4, கும்பகோணம் பண்பலை 101.6 மற்றும் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்க இருக்குமே இந்த நிகழ்ச்சி.
2: என் விருப்பம்.
1: என் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக வாலி வரிகளில் தேவா இசையில் தேவா அண்ட் கிருஷ்ணராஜ் பாடிய பாடல் காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வணக்கம், நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகர் நாட்டுப்புறசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ண பார்த்து தேடுங்கடா, பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா, பாவாடா பின்னாலதான் ஓடுங்கடா.
2: என் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ்ல. அடுத்த பாடல் உங்களுக்காக, இது வைரமுத்து வரிகளில் தேவா இசை அமைச்சு சபேஷ் கூட பாடியிருக்காங்க ஆனந்த பூங்காற்றிய திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

6:53 ஆயிட்டு இருக்கு. என் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நாம நெருங்கிட்டிருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக சபேஷ் குரலில் தேவா இசையில் நேசம் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

0: தோட்டா புலம்புறாரு அட்டுப்பாட்டு வேணானு
1: அஞ்சு வயசுல அஞ்சு கரையில அஞ்சுலேன்னு ஒரு ஃபிகர் டாவ் கட்டும் போது
2: நீ பாடு
1: நெற்குன்றத்துல நெருக்கத்துல அஞ்சலிய மடிக்கலாம் மடிக்கலான்னு ட்ரை பண்ணி
2: நம்ம நெற்குன்றத்துலயா
0: குன்றத்துலதான்
3: குன்றத்துல கோயில் கட்டி கும்மால கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல உன்ன கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில.

0: கீசிட்டப்பா, டீல் அடிங்கப்பா.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 9444000123 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
2: நேயர்களே, 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு.

0: என் விருப்பம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல் மீண்டும் அடுத்து உங்கள் அனைவரையும் இன்னும் சில நிமிடங்களில், அதாவது 7 மணிக்கு வந்து சந்திக்கிறேன் திரைகானம் நிகழ்ச்சியில்.
1: வான்வெளியில்

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திருப்பத்தூர் பண்பலை 100.1, வேலூர் பண்பலை 100.4, கும்பகோணம் பண்பலை 101.6 மற்றும் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைகானம். திரைகானம் நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புனியவேல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் ரீட்டா குரலில் கந்தசாமி திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

7:07 ஆயிட்டிருக்க நிகழ்ச்சியில், அதாவது திரைகணம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வைரமுத்து. வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில் கீர்த்தி மரியம் டோலா சின்மை பாடிய பாடல் குரு திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Nanga. சுபா பேசுறோம்,
2: நாங்க சுபா பேசுறோம்.
1: 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில
2: பலவிதமான வாழ்க்கை அனுபவங்கள் கிடைக்கும், சுவாரஸ்யங்கள் இருக்கும். ஆனால் நீங்க கேளுங்க, ரசிங்க.
3: புள்ளி மூணு பாட்டுக்கு இதான்.

0: நேரம் 7:15. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா சவுதி அரேபியா இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் 5 மாடி கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், 6 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். மணிப்பூரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ரஷ்யா யுக்ரைன் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுக்கள் நடத்த அமெரிக்க சிறப்பு பிரதிநிதிகள் கியூ நகருக்கு சென்றுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தொழிலாளர் நலன் மற்றும் மனிதவள மேம்பாட்டுத் துறைகளில் இந்தியா சவுதி அரேபியா இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ள வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் ரியாத்தில் இன்று அந்நாட்டு அமைச்சர் திரு அகமது பின் சுலைமான் அல் ரஜியுடன் நடத்திய பேச்சுக்களின் போது இந்த முடிவு செய்யப்பட்டதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் திறன் மேம்பாடு, சுற்றுச்சூழல் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் அமைச்சர் அந்நாட்டு உயர் அதிகாரிகளுடன் விவாதிக்கவுள்ளார். சவுதி அரேபியாவில் பணியாற்றும் இந்திய தொழிலாளர்கள், இந்திய வம்சாவளியினர் மற்றும் தொழிலதிபர்களையும் திரு கீர்த்தி வர்தன் சிங் சந்தித்து பேசவுள்ளதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் 5 மாடி கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், 6 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். மாணவர்கள் அதிக அளவில் தங்கியிருந்ததாக கருதப்படும் இக்கட்டடத்தின் இடிபாடுகளில் சிக்கியுள்ள எஞ்சியவர்களை மீட்கும் பணியில் 18 தீயணைப்பு வண்டிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்து தில்லி துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜித் சிங் சாந்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சம்பந்தப்பட்ட அனைத்து துறையினரும் ஒருங்கிணைந்து மீட்பு பணியை விரைந்து மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளார். நிலைமை உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மீட்பு பணிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தில்லி முதலமைச்சர்

0: திருமதி ரேகா குப்தா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இடிபாடுகளில் சிக்கியிருப்போரை பத்திரமாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருகில் உள்ள கட்டடங்களில் வசிக்கும் மக்களும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின்போது 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர், 1 காயமடைந்தனர். அம்மாநிலத்தின் சுராச்சந்த்பூர் மாவட்டத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் ராணுவம் மற்றும் அசாம் ரைபிள்ஸ் படைப்பிரிவினர் கூட்டாக மேற்கொண்ட சோதனையின்போது ஐக்கிய குக்கி தேசிய படையைச் சேர்ந்த தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அப்பகுதியில் இருந்த முகாம்களில் நடத்தப்பட்ட சோதனையின்போது AK-56 ரக துப்பாக்கிகள், தோட்டாக்கள், கையெறி குண்டுகள், சீருடைகள், தகவல் ஒலிபரப்பு சாதனங்கள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டுள்ளது. அப்பகுதியில் மேலும் தீவிரவாதிகள் பதுங்கியுள்ளனரா என்பதை கண்டறிய மலையடிவார கிராமங்களில் தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தேவையான நிலக்கரி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நிலக்கரி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசு போதிய நிலக்கரி ஒதுக்கீடு செய்யாததால் அம்மாநிலத்தில் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்தியை மறுத்துள்ளது. பஞ்சாபில் உள்ள மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தாமதமின்றி நிலக்கரி எடுத்துச் செல்லும் வகையில் பல்வேறு கட்டுப்பாடுகளிலிருந்து தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பஞ்சாப் உட்பட நாடு முழுவதும் தடையற்ற மின் உற்பத்தி செய்ய ஏதுவாக போதிய நிலக்கரி ஒதுக்கீடு செய்ய கோல் இந்தியா நிறுவனம் உறுதி பூண்டுள்ளதாகவும் நிலக்கரி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆந்திர மாநிலத்தில் உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மேயர், நகரமன்ற தலைவர் பதவிகளுக்கு நேரடி தேர்தல் நடத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான நெறிமுறைகளையும் அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி மாநகராட்சி மேயர், நகரமன்ற தலைவர், நகர பஞ்சாயத்து தலைவர் மற்றும் வார்டு கவுன்சிலர் பதவிகளுக்கு நேரடி தேர்தலும், துணை மேயர், நகரமன்ற துணைத் தலைவர் பதவிகளுக்கு மறைமுக தேர்தலும் நடத்தப்படும். இவர்களது பதவிக்காலம் 5 ஆண்டுகளாகும். இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் ஷெட்யூல் வகுப்பினர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்க ஏதுவாக வரும் 8 முதல் 21 வரை இந்த பிரிவுகளைச் சேர்ந்த வாக்காளர் எண்ணிக்கையை கணக்கெடுக்கும் பணி மேற்கொள்ளப்படும் என்றும் ஆந்திர அரசு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குஜராத்தை போதைப்பொருள் பயன்பாடு இல்லாத மாநிலமாக மாற்றும் வகையில் அனைத்து மாவட்டங்கள் மற்றும் மாநகரங்களிலும் 7 நாட்களுக்குள் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு பிரிவுகளை அமைக்க அம்மாநில காவல்துறை முடிவு செய்துள்ளது. இதற்கான உத்தரவை குஜராத் காவல்துறை தலைமை இயக்குநர் திரு ஞானேந்திர சிங் மாலிக் பிறப்பித்துள்ளார். இதன் மூலம் போதைப்பொருள் கடத்தல் விற்பனை தொடர்பான குற்ற வழக்குகளை இந்த பிரத்யேக பிரிவினர் விரைந்து விசாரிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாநிலத்தில் போதைப் பொருட்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் கடும் நடவடிக்கை காரணமாக கடந்த 5 3,700 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 5,346 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் குஜராத் காவல்துறை தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11 அதிகரித்துள்ளது. பாதிக்கப்பட்ட மேலும் பலர் பந்தல்கன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் சாகர் மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இம்மாநிலத்தின் சாகர் மாவட்டம் பந்தா தாலுகாவில் நிகழ்ந்த இச்சம்பவம் குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இதற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இப்பகுதியில் செயல்பட்டு வந்த 6 மதுபான கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதுடன் அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த மதுபானங்களும் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது.

0: ரஷ்யா யுக்ரைன் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுக்கள் நடத்த அமெரிக்க சிறப்பு பிரதிநிதிகள் இன்று கீவ் நகருக்கு சென்றுள்ளனர். அமெரிக்க பிரதிநிதிகள் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜேரட் குஷ்னர் ஆகியோர் மாஸ்கோவில் நேற்று நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து யுக்ரைன் மீதான தாக்குதல்களை 3 நாட்களுக்கு நிறுத்தி வைக்க ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் உத்தரவிட்டுள்ளார். அதேபோன்று ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதல்களை 3 நாட்களுக்கு நிறுத்தி வைக்க தயார் என்று யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கியும் அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா மற்றும் சண்டிகரில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லியில் மிதமானது முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம், மேற்குவங்கம், பீகார், உத்தராகண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும் நாளை வரை இதே நிலை நீடிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட் மற்றும் சத்தீஸ்கட்டில் நாளை வரை இடியுடன் கூடிய மழை தொடரும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-21, 21-13, 21-17 என்ற செட் கணக்கில் சீனாவின் சியாங் யூ ஜீட்டிங் இணையை வென்றது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இன்று இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. போலந்தில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஏஷா ஷெட்டி பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-12 என்ற செட் கணக்கில் போலந்தின் ஜாகப் மசூரக்கை வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியின் தகுதிச் சுற்றில் இந்தியாவின் ஷீதல் தேவி முதலிடத்தை பிடித்தார். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சே சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதீர்தா முகர்ஜி சிண்ட்ரலா தாஸ் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியில் 2 அணிகளும் தலா 3 கோல் அடித்தன. மகளிர் பிரிவில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா சவுதி அரேபியா இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த 2 நாடுகளும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் 5 மாடி கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் 1 உயிரிழந்தார், 6 மீட்கப்பட்டுள்ளனர். மணிப்பூரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ரஷ்யா யுக்ரைன் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுக்கள் நடத்த அமெரிக்க சிறப்பு பிரதிநிதிகள் கீவ் நகருக்கு சென்றுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: திரைகானம் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக வைரமுத்து வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் காத்திட்டிருக்கு அழைப்பாயதே திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள்.

0: 102.3 விவித் பாரதி தமிழகமல் நேரம் 7:30. நேயர்கள் கேட்க இருப்பது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட முருகேசன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். இன்றைய சூழல்ல நமது உடலுக்கு உழைப்பு இல்லாததுனால பல உபாதைகள் உண்டாகுது. இதற்காக பலரும் காலையில் எழுந்து நடைப்பயிற்சி உடற்பயிற்சி எல்லாம் செய்கிறாங்க. சிலர் இதுக்காக ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி வீட்டில் மிஷின்லாம் வாங்கி வச்சிருக்கிறாங்க. அதையும் உபயோகப்படுத்தாமல் பத்திரமாக மூடி வச்சிருக்கிறவங்களையும் பார்க்குறோம். எந்த செலவும் செய்ய வேண்டியதில்லை. காலையில் நடைப்பயிற்சி முடிந்தால் மாலை வேளையிலும் நடைப்பயிற்சி செய்தால் போதும். நோய் நொடி இல்லாமல் வாழ நடைப்பயிற்சி எல்லாருக்கும் உதவும். மெதுவாக நடப்பது ஒரு முறை. எப்பவும் ஒருத்தர் எப்படி நடப்பாரோ அந்த வேகம் இல்லாமல் சிரமமின்றி நடப்பது. இந்த வகை நடைப்பயிற்சி உடல் வலி மற்றும் சோர்வுகளை போக்கும். உடம்பில் உள்ள தசைகளையும் எலும்பு இணைப்புகளையும் இதமாக்கி காயம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளும். மெதுவாக நடப்பது. உடல் பருமன் உள்ளவர்களுக்கு ஏற்ற நடை இது. அடுத்தது பவர் வாக்கிங். நாமளே பார்த்துருப்போம், வெட்ட வெளியில் மைதானங்களில் சிலர் கைகளை வீசி வீசி நடப்பாங்க. அதுபோல முருகேசன் சார், கை கால்களை வீசி வேகமாக நடக்கும்போது உடம்பில் உள்ள கழிவுகள் எரிக்கப்பட்டு வியர்வை அதிகம் வெளியேறி உடல் சுத்தமாகும். தசைகளும் எலும்புகளும் அதிக வலுவை பெற்று தன்னம்பிக்கையை அளிக்கும். நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு இந்த பவர் வாக்கிங் மிகவும் ஏற்ற நடை. அடுத்தது ஜாகிங். நடக்கும் முறையில் இருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டு மிதமாக மிக மிக மெதுவான ஓட்டமாக மாறும். அதனால் நிறைய ஆக்சிஜன் பிராணவாயு நுரையீரலுக்குள் சென்று இரத்தத்தை சுத்தப்படுத்தி இதயத்துக்கு அனுப்புது. அதே சமயம் தேவையில்லாத கழிவுப் பொருட்களை வெளியேற்றி

0: உடம்பில் உள்ள ஒவ்வொரு அணுவையும் சுத்தம் செய்யும். தினமும் ஓர் அரை மணி முதல் ஒரு மணி நேரம் வரை ஜாகிங் செய்யலாம். இளைஞர்கள் ஒரு மணி நேரமும், 30-40 வயதுடையவர்கள் 3/4 நேரமும், அதற்கு மேற்பட்ட வயதினர் தினமும் 20 நடக்கலாம், நடைப்பயிற்சி செய்யலாம். சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமடைய இது உதவுது. இரத்த ஓட்டம் சீராகும், நரம்பு தளர்ச்சி நீங்கி நரம்பு மண்டலம் சுறுசுறுப்படையும், நாளமில்லா சுரப்பிகள் புத்துணர்ச்சி பெறும். அதிகப்படியான சக்தி கலோரிகளை எரிக்க உதவுகிறது இந்த நடைப்பயிற்சி. நாடி நரம்புகள் உறுதியாகும், எலும்பு மூட்டு செயல்பாடுகளை எளிமையாக்குகிறது, எலும்புகளின் வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கிறது, உடலை உறுதியாக வைத்திருக்க உதவுகிறது, உடலில் உள்ள கெட்ட கொழுப்பு சத்தின் அளவை குறைக்கிறது, மாரடைப்பு சர்க்கரை நோயினை கட்டுப்பாட்டிற்குள் வைத்து உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறது நடைப்பயிற்சி. உடல் மற்றும் மனச்சோர்வினை குறைக்கிறது, நல்லா தூங்க முடியும். உடல் உழைப்பு இல்லாததன் விளைவுதான் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் நமக்கு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் ஓர் 8 மணி நேரமாவது தூங்கணும். ஆழ்ந்த நித்திரை தான் நமது அடுத்த நாள் பணிக்கு நம்மை தயார்படுத்தும். முருகேசன் சார், இந்த கடுதாசியில் எழுதின கருத்துக்களை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்குவீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும், நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்ற நம்பிக்கையோடு நடங்கள், நல்லதே நடக்கும் என்ற பொன்மொழி நினைவுக்கு வருது. அதே போல தியானத்தில் தூங்குவது பாவம், தூக்கமே மிகச்சிறந்த தியானம் என்ற இன்னொரு சொலவடையும் நினைவுக்கு வருது. இரவுல நித்திரை செய்யாதவர்க்கு புத்தி மயக்கம், தெளிவின்மை, ஐம்புலன்களில் சோர்வு, பயம், படபடப்பு, செரிமானமின்மை, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் வரும். வேட்டைக்கு போற நாய் வேருடன் இரையை கவ்வுதல் போல ராத்திரியில நித்திரையில்லாதவர்களை பற்பல நோய்கள் கவ்விக்கொள்ளும்னு சித்தர் பாடல் ஒண்ணு சொல்லுது. அப்படிதானே சார்? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நடையா இது நடையா,
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
3: திருப்பத்தூர் பண்பலை 100.1, வேலூர் பண்பலை 100.4, கும்பகோணம் பண்பலை 101.6 மற்றும் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி.
4: வணக்கம் இசை உள்ளங்களே,
5: பாட்டும் பயணமும்.

0: பாட்டும் பயணமும்
1: எஸ் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புனைவேல். முதல் பாடல் உங்களுக்காக தாமரை வரிகளில், ஹரி ஜெயராஜ் இசையில், என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து.

7:42 ஆயிட்டுருக்கு. பாட்டும் பயணமும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ கார்த்திக் குரலில், நான் முத்துக்குமார் வரிகளில், இளையராஜா இசையில், நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படத்திலிருந்து.

பாட்டும் பயணமும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. 102.3 விவித் பாரதி, தமிழ ஃபமிழ். 7:47 ஆகிட்டுருக்கு. அடுத்த பாடல் என்ன அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க தானே. நான் முத்துக்குமார், வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமார், இசையில் தாண்டவம் திரைப்படத்திலிருந்து.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நாம் நெருங்கிட்டோம். நிகழ்ச்சி நிறைவு பாடல் உங்களுக்காக நான் முத்துக்குமார் வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் உதயம் NH4 திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்க உங்கள் பரமேஸ்வரி புனியவேல் விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் இதே மாதிரி இன்னொரு நாள் சந்திக்கிறேன். இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழகமில் நேரம் 7:55. நேயர்கள் கேட்க இருப்பது இன்று ஒரு தகவல்.
1: ஒரு மனுஷனுக்கு 3 விதத்தில் கர்வம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பணம், பதவி, புகழ். பணம் அதிகமாக வந்தால் கர்வம் வரலாம். பதவி பெருசாக வந்துட்டுதுன்னா கர்வம் வரலாம். புகழ் அதிகமாக போனாலும் கர்வம் வரலாம். இந்த 3 வகையான கர்வத்துக்கும் இடம் கொடுக்காமல் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் சிறந்த மனிதர்கள். ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு கர்வம் வந்துடக்கூடாது. அப்படி வந்துட்டுதுன்னா அது எல்லாருக்கும் இடைஞ்சல். ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு நாள் தன்னுடைய தலைநகரத்தை சுற்றி வந்துக்கிட்டு இருந்தார். ஒரு இடத்துல ஒரு அழகான நிலத்தை பார்த்தார். ஆஹா, இந்த இடத்துல நமக்குன்னு ஒரு மாளிகையை கட்டினா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சார். ராஜா நினச்சா அது முடியாத காரியமா? சரி, இந்த நிலம் யாருக்கு சொந்தம்னு விசாரிங்க அப்படின்னார் பக்கத்தில் இருந்தவங்கக்கிட்ட. அவங்கெல்லாம் ஓடி போய் விசாரித்தாங்க. அந்த இடம் வந்து ஒரு வயசான கிழவிக்கு சொந்தம், வயசான அம்மாவுக்கு சொந்தமாக. அந்த அம்மா தான் அதில் ஒரு குடிசையை போட்டு குடியிருந்துட்டுருக்குறாங்க. சரி, அந்த நிலத்துக்கு வந்து ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி அதை அந்த வயசான அம்மாக்கிட்ட கொடுத்துருங்கோ அப்படின்னு உத்தரவு போட்டார் ராஜா. ஆனால் அந்த அம்மா, இது எங்கள் பூர்வீக இடம், இதை விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டுது. சரி, 2 பங்கு விலை கொடுக்குறோம்னு சொல்லி பாருங்க அப்படின்னாங்க. அப்படியே சொன்னாங்க அரண்மனை ஆட்கள். அதுக்கும் சம்மதிக்கலை அந்த அம்மா. இதை கேள்விப்பட்டதும் ராஜாவுக்கு கோபம் வந்துட்டுது. தன்னுடைய ஆளுங்களை கூப்பிட்டார். போய் அந்த குடிசையை பிரிச்சேறிங்க, காசுலாம் ஒன்றும் கொடுக்காதீங்க அப்படின்னு கத்துனார். அவ்வளோதான், அடுத்த நிமிஷம் அரண்மனை ஆசாமிகள் போனாங்க, குடிசையை பிரித்து எரிஞ்சாங்க. அந்த வயசான அம்மா இருக்கு, அதுவும் அந்த இடத்த விட்டு துரத்தி விட்டாங்க. அந்த இடத்துல ஒரு அரச மாளிகையை கட்டி முடிச்சிட்டாங்க. அந்த வயசான அம்மா பாவம், ராஜாவே இப்படி பண்ணால் யார்கிட்ட போய் முறையிட முடியும்? ஒரு ஞானி இருந்தார், அவர்கிட்ட போய் சொன்னாங்க. அவர் இவங்க சொன்னதை கேட்டு மனசில் வச்சுக்கிட்டார். ஒரு நாள் அந்த ராஜாவே இந்த ஞானியை கூப்பிட்டார். புதுசாக ஒரு மாளிகை கட்டியிருக்கிறேன், வந்து பாருங்கன்னு. சரின்னு சொல்லி இந்த

பெரியவர் ஒரு நாள் அந்த மாளிகைக்கு போனார். சும்மா போகல, ஒரு கழுதையையும் ஓட்டிகிட்டு போனார். கொஞ்சம் சாக்குகள், வெத்து சாக்கு, அதையும் எடுத்து கழுதை முதுகில் போட்டு கழுதையை ஓட்டிகிட்டு போகிறார். ராஜா பார்த்தார். அவருக்கு இது ஆச்சரியமாக இருந்தது. என்ன இது, மாளிகைக்கு வந்துட்டு போங்கன்னு கூப்பிட்டா கழுதை சாக்கு இதெல்லாம் கூப்பிட்டு வராரே, ஒன்றும் புரியலையேன்னு நினச்சார். எதுக்காக இதெல்லாம்னு கேட்டார். அரசருடைய தோட்டத்திலேருந்து கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆசைப்பட்றேன், அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு

0: கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டார். இந்த மண் மூட்டையை தூக்கி கழுதையோட முதுகில் வைக்கணும், கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னார். ஓ பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட போனார். மூட்டையை தூக்கி பார்க்குறாரு, முடியல, திணறி போயிட்டார். இப்போ அந்த ஞானி பேசினாராம், அரசே, இந்த ஒரு சாக்கு மண்ணையே உங்களால் தூக்க முடியல. அந்த கிழவிகிட்ட இருந்து அந்த அக்கிரமமாக அபகரித்த இந்த தோட்டம் பூராவையும் சுமக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, அது உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்டாராம். ராஜா யோசனை பண்ண ஆரம்பித்தார். தன்னுடைய செயலுக்காக வருத்தப்பட்டாராம். அந்த வயசான அம்மாவை உடனடியாக வரவழைச்சார். தாயே, தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்குங்க, இன்னையிலேருந்து இந்த மாளிகையும் தோட்டமும் உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிவிட்டாராம். போகிறப்ப இந்த உலகத்திலேருந்து என்னத்தை எடுத்துகிட்டு போக போகிறோம், அதனால் ரொம்பவும் அலட்டிக்க வேண்டியதில்லை, கர்வப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய உபதேசம். ஒரு பெரிய மனுஷன் சாக கிடந்தார், ரொம்பவும் அழுதார். ஏன் அழறிங்க அப்படின்னு கேட்டாங்க சுற்றி இருந்தவங்க. நான் சாகிறதுக்காக கவலைப்படலை, நான் வந்து நம்ம ஜனங்களுக்காக எவ்வளவோ காரியம்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தேன். நான் செஞ்சுக்கிட்டு வந்த சேவையை இனிமேல் யார் செய்ய போகிறாங்க, அது யாரால் முடியும், அதை நினச்சி தான் அழகிறேன் அப்படின்னாராம். ஒருத்தர் முன்னாடி வந்தார், அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் சேவையை தொடர்ந்து செய்கிறதுக்கு என்ன மாதிரி இளைஞர் பட்டாளம் தயாராக இருக்குது, இருந்தாலும் எங்கள் கவலை என்னென்னா அப்படின்னு இழுத்தார். என்ன சொல்லுங்கன்னு கேட்டார் அவர். நீங்கள் இது வரைக்கும் என்ன சேவை செஞ்சுக்கிட்டு வந்தீங்க, அதுதான் எங்களுக்கு இன்னமும் புரியாத புதிராக இருக்குது அப்படின்னாராம் அவர்.
1: 102.3 விவித் பாரதி, தமிழகம் 101.6 கும்பகோணம் எஃப்எம், 104 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம்இல் நேயர்கள் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: 102.3 பாட்டுக்கு இதான்

0: நீ கோரினாய்.
1: பாடல்களை மேலோட்டமாக பார்த்தால் அழகானது, ஆழமை பார்த்தால் ஆச்சரியமானது. கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் உங்கள் அன்பு செல்வா. நீ கோரினால் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிற ஒரு விஷயம், நம்முடைய நினைவுகளை தூண்டுறதுக்கு பல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு சின்ன ஒரு வாசனை கூட நமக்கு ஒரு வேற ஒரு நினைவை வந்து நமக்கு தூண்டும். அந்த மாதிரி முக்கியமான அந்த நினைவை தூண்டுற வகையில் அந்த உணவு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சில உணவு சாப்பிடும் போது டப்புன்னு நமக்கு வேற ஒரு இதே மாதிரி நம்ம சாப்பிட்ட அந்த பழைய நினைவுகள் நமக்கு ஞாபகத்து வரும். எந்த உணவை நம்ம சாப்பிடும் போது உங்களுக்கு பழைய நினைவுகள் வருது? நான் சில விஷயங்கள் இந்த மாதிரியான உணவை சாப்பிடும் போது எனக்கு உடனே அந்த காலத்துக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடல் விக்ரம் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் வைரமுத்து வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல் உங்களுக்காக. இணைந்திருப்போம் 102.3 வெத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: கண்ணே பொட்டுக்கவா, கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
3: பொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
2: பத்திக்கிட்டா பத்தட்டுமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்கிது, கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது,
3: கொட்டி விட வேண்டும் என்று கொக்கு என்ன துடிக்கிது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்கிது,
2: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்கனி.

0: 8:06 கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சி 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்க விஷயம், எந்த உணவு சாப்பிடும் போது உங்களுடைய நினைவுகள், பழங்கால நினைவுகள் நமக்கு உங்களுக்கு வருது, இல்லை யாரை பற்றியாவது நினைவுகள் உங்களுக்கு வருது, இதை பற்றி நான் கேட்டிருக்கேன். 0444 சேர்த்து டயல் பண்ணுங்கள், 2952 0852 3238 3781 இந்த எனக்கு கால் பண்ணி நீங்கள் பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: வணக்கம் சார். சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். சொல்லுங்கள்.
1: எனக்கு வந்து இந்த தேவர் மாவில் கறி போடலாம் தருமா?
0: ஓகே.
1: களி களியும் கருவோட சுட்டு சாப்பிட்டா அந்த நினைவு எங்க, ஒரு 10 வருஷம்
0: முன்னாடி
1: ஊறுகாய் வச்சுக்கின்னு கருவோட சுட்டு வச்சு சாப்பிடுவோம். அவ்வளவு அருமையா இருக்கும் சார்.
0: சரி, அருமை சார், நன்றி.

0: நிகழ்ச்சியில் கலந்துட்டு ரொம்ப நன்றி. நிஜமாவே நம்ம வந்து திடீர்னு ஏதாவது ஒரு வித்தியாசமா இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துக்கு தாண்டி நம்ம வேற ஏதாவது விஷயம் சாப்பிடும் போது கண்டிப்பா அந்த காலத்திலான நினைவுகள் நமக்கு ஞாபகத்து வருது. ரொம்ப அழகாக யோசிச்சு சொல்லியிருக்காரு. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கால் பண்ணி சொல்லலாம். வணக்கம்.
1: வணக்கங்கள். நலம் நலமறியாவல் செல்லமான செல்வ அவர்களே, நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன். வணக்கம்
0: மந்திரமூர்த்தி சார். வணக்கம் சார், சொல்லுங்க.
1: அதாவது இந்த வெள்ளை கொழுக்கட்டை வெள்ளை கொழுக்கட்டை இரண்டையும் பார்க்கும் போது, அது ஒரு காலகட்டத்துல நான் வந்து அதாவது நடுநிலை பள்ளியில படிக்கிறச்சு, எங்க வீட்டுல வந்து பெண்கள் விரதம் மட்டும் அந்த கொழுக்கட்டை வந்து எங்க சின்னம்மாவுக்கு ஒருத்தோட கொடுத்து கொண்டு கொடுக்க சொன்னாங்க. அப்ப வந்து எங்க சின்னம்மா வீட்டுல நான் அடிக்கடி போகாதனால அவங்க ஏன் வரமாட்டியா, நீ வந்தா என்ன உங்களுக்கு இங்க என்ன உங்களை தொல்லையா பண்றான், உன்னை கொடுமையா படுத்துறீங்க, வரமாட்டீங்கன்னு சொல்லுங்க. அப்ப நமக்கு அவங்க சொல்றதே அந்த அவங்க உரிமையோட சொல்லுவாங்க, நமக்கு அதப்போ வந்து ரசிக்கும் ரசிக்காத அளவுல இருக்கும் பாத்தீங்களா. அதனால பயந்து எங்க வீட்டுல வந்து அந்த தூக்கு வாடியில தந்த கொழுக்கட்டையன்னு வந்து சந்துல கொட்டிட்டு வீட்டுல வந்து வாடி கொண்டு கொண்டு கொடுத்துட்டேன். அப்புறம் சாயங்காலம் வந்து அவங்க சந்திக்கிறது இப்ப மாதிரி மொபைல் அப்ப கிடையாது, சந்திக்கிறது கொழுக்கட்டை எப்படி இருந்து கேட்டிருக்காங்க, யாருக்கு எப்ப கொடுத்தானு, இப்படி என்னோட பேரை சொல்லிட்டு அப்புறம் எனக்கு வீட்டுல கொடுத்தாங்களே உதய. அந்த கொழுக்கட்டை வெள்ளை கொழுக்கட்டையும் வெள்ளை கொழுக்கட்டையும் பாக்குறது அந்த சம்பவம் எனக்கு நினைவு வருது. இப்ப நீங்க சொல்றதுக்கு சந்தர்ப்பம். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. ரொம்ப நன்றி நேஷ்ல கலந்துட்டதுக்கு. ஒரு வித்தியாசமான ஒரு நினைவு அவர் பகிர்ந்துட்டாரு. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கால் பண்ணி என்னோட பேசுங்க. 044-2952-5208-3738-9 நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வேலைக்காரன் திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்குங்க. மனோவின் குரலில், மு மேதாவின் வரிகளில், இளையராஜாவின் இசையில்.

0: நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. இது 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். எந்த உணவு சாப்பிடும் போது உங்களுக்கு பல நினைவுகள்லாம் வருது அப்படி நான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் முகநூல் பக்கத்தில் கருத்துக்கள் பதிவிட்டிருக்காங்க. பிரேம்நாத், பிரேம், கமலாவர்தன், பர்வதவர்த்தினி எல்லாரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. காஞ்சனா கே விஜய், கொடம்பாண்டப்பட்டி கே விஜயசீலன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஹோட்டலில் இட்லி சாப்பிடும்போது என்னுடைய தாயார் ஞாபகம் எனக்கு வந்துடும். காரணம், அவருடைய சமைக்கும் இட்லி பூ போல மிருதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆற்காடு சாத்து ரமேஷ், ரமேஷ் ஈஸ்வரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்க சொல்லியிருக்காங்க. சுரேஷ் ஜி வாழைப்பந்தலிருந்து நிகழ்ச்சி வாழ்த்துக்க சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் வாழ்த்துக்க சொல்லியிருக்காங்க. பிரகாஷ் டிபிஎஸ் கர்நாடகாவிலிருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஷியாமலா, திருப்பதி, சின்னா இவங்க எல்லோரும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஹேமலதா, நீ குருநாள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாட்டியின் நிலவை பார்க்கும்போது, ஓ நிலாவை பார்க்கும்போது பாட்டியினுடைய அந்த கை உருண்டை சோறு ரசம் பாட்டி வீடு நினைவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு என்ன சொல்லியிருக்காருன்னா, நண்பர்களோடு வெளியூர் பயணம் செல்லும், என்னுடைய மனைவி இட்லி செய்து கொடுப்பார், அந்த இட்லியை சாப்பிட்டு பின் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய மனைவியை பாராட்டுகள், மிக அருமையாக இருக்கும் என்னுடைய மனைவி செய்யும் இட்லி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஓகே, எந்த உணவு சாப்பிடும் போது உங்களுக்கு பல நினைவுகள் வருது, பல விஷயங்கள் ஞாபகத்து வருது அப்படி நான் கேட்டிருந்தேன். வணக்கம். 102.3 வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: இனிமையான வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: வாழைப்பந்தல் சுரேஷ்.
0: சுரேஷ் சார் சொல்லுங்க.
1: எனக்கு வந்து இந்த பனங்கிழங்கு,
0: ஓகே,
1: அது சாப்பிடும்போது என்னுடைய நண்பர்கள்லாம் ஞாபகம் வந்துருவாங்க.
0: ஓகே, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்.
1: ஏன்னா அந்த பனங்கிழங்கோட சாப்பிட்டுக்குமே அந்த பேசுங்கிற அது ஒரு ஃபீல் தனி.
0: ஓகே, ஓ அருமை. நன்றி சார் நேஷ்ல கலந்துட்டதுக்கு.
1: நன்றி, நன்றி, ரொம்ப
0: ரொம்ப நன்றிங்க. வணக்கம். 102.3. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: ஆ செல்வா சார், வணக்கம் சார். ரொம்ப நாள் உங்கள்கிட்ட பேசி.
0: ஆமா சொல்லுங்க சார்.
2: சைதாப்பேட்ல இருந்து ஆனந்த் சார்.
0: ஆனந்த் சார் சொல்லுங்க.
2: இட்லி பொடி எங்க அம்மா செய்வாங்க சார், அவ்வளவு நல்லா அருமையா இருக்கும் சார்.
0: ஓகே, அது சாப்பிடும் போதெல்லாம் உங்க அம்மா ஞாபகத்து வந்துரும் அப்படிதான்.
2: அம்மா ஞாபகம் வரும் சார், ரொம்ப நல்லா இருக்கும் செய்வாங்க சார்.
0: சரி, நன்றி சார் நேஷ்ல கலந்துக்கிறதுக்கு.
2: வாழ்த்து சார்.
0: ஓகே, உணவு நமக்கு பல விஷயங்களை ஞாபகப்படுத்துது. இந்த டைம் ட்ராவல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இப்போது, ஆனால் ஒரு உணவு போதும், அது வந்து பல ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்துக்கு நம்மளை கொண்டு போயிடும். அப்படி எந்த உணவு சாப்பிடும் போது உங்களுக்கு சில நினைவுகள் வருது அப்படி நான் கேட்டிருந்தேன். எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த நேஷில் கால் பண்ணுங்கள். கால் பண்ணும்போது 044 முன்னாடி டயல் பண்ணுங்கள். இளையராஜாவின் இசையில் கங்கையமரன், வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், குரலில் பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.6 கும்பகோணம் பண்பலை, 104 வேலூர் பண்பலை, 101 திருப்பத்தூர் பண்பலையிலும் இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்க விஷயம், எந்த உணவு சாப்பிட்டா உங்களுக்கு வந்து சில நினைவுகள் வருது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். வணக்கம், 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: வணக்கம். கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: மனோகரன் சார் சொல்லுங்க.
2: அதாவது வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி எங்க பாட்டி இருந்தாங்க. அப்ப வந்து அவங்க வந்து அம்மியில வச்சு மிளகா கொத்தமல்லி வறுத்து அரைப்பாங்க. அந்த அரைக்கும் போது அந்த வாசனை வருது நல்லா. அப்ப எனக்கு பசி எடுக்கும். இப்ப இப்ப யாராவது அந்த மாதிரி அரைச்சாங்க, எங்க பாட்டி ஞாபகம் எனக்கு. அந்த நினைவுகளை வந்து என்னால மறக்க

0: பண்ணவே முடியல. அவங்க வந்து அரைச்சிட்டு நான் போய் அப்படியே போய் நான் ஸ்கூல் விட்டு வந்தவொடனே போய் அவங்களை அப்படியே தொட்டு பேசுறப்ப அந்த அந்த உலக வாசனை அவங்க மேல அடிக்கும். இது என்ன மேல பூரா தமிழ் மாதாடிக்கு அந்த அளவுக்கு வந்து அந்த ஞாபகத்தை இன்னும் என்னால மறக்கவே முடியும்.
1: சூப்பர் சார், சூப்பர், நன்றி சார், நேஷ்ல கலந்துட்டு ரொம்ப நன்றி. வணக்கம். 102.3 வணக்கம். மீனாட்சி மேடம் சொல்லுங்க. நன்றி மேடம், நேஷ்ல கலந்துட்டு ரொம்ப நன்றி. ஓகே, எந்த நிமிஷம் நீங்களும் கால் பண்ணி பேசலாம், 0444 ஹெல்ப் பண்ணுங்க. எந்த உணவு சாப்பிடும் போது உங்களுக்கு சில நினைவுகள் வருது அப்படின்றதான், ஏன்னா உணவுக்கு அப்படி ஒரு தன்மை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சுவைக்கு வந்து நம்ம பல நினைவுகளை கொண்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நேயர் சொன்ன மாதிரி அந்த வாசனைக்கு ஒரு சில நினைவுகள் கொண்டு வரக்கூடிய சக்தி இருக்கிற மாதிரி ஒரு சுவைக்கு ஒரு சக்தி இருக்கு. எந்த நிமிஷம் நீங்களும் கலந்து கொள்ளலாம். முகநூல் பக்கத்தில் உங்களுடைய கருத்துக்கள் பதிவிடலாம். இதை ராஜாவின் இசையில் எஸ் பி சைலஜாவும் குழுவினரும் பாடிய பாடல் சகலகலா வல்லவன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: நேரம் 8:29. கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மடங்களில் என்னென்றும் முழுமையான கொண்டாட்டம். ரமா முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுருக்காங்க, ரொம்ப ஒரு பெரிய பதிவாக இருக்குது. கோடம்பாக்கத்தில் இருந்து ரம்மா சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா இருந்த வரைக்கும் எங்களுடைய உணவுக்கு பஞ்சமே இல்லை, வயிறு மனசும் நிறைஞ்சிருக்கும். ஞாயிறு அன்னைக்கு லேட்டாக இருந்திருப்போம், காலைல 9 மணிக்கு சுட சுட பூரி குருமா, மதியானம் சின்ன வெங்காயம், முள்ளங்கி முருங்கைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், ரசம், தயிர், இப்படிலாம் நிறைய ருசியாக சமைச்சிட்ருப்பாங்க. சுத்த சைவ சாப்பாடு ஓகேங்க. ஞாயிறு தோசை குருமா கொடுத்து கொடுப்பாங்க. 10 இட்லி 6 தோசை சாப்பிட்ட காலம்லாம் போய் இப்போ 2 இட்லி 2 தோசை எல்லோரும் ஒன்றா தான் சாப்பிடுவோம். அந்த காலம் மகிழ்ச்சியும் இப்போ திரும்ப கிடைக்காதுங்க. சீர்காழி செல்கிறப்ப பாட்டி கதையை சொல்லிகிட்டே போவாங்க, நெய் போட்டு பருப்பு சாதம்லாம் தருவாங்க, கையில் உருண்டு உருட்டி தருவாங்க. இப்போ மாதிரி டிவி மொபைல்லாம் அப்போ இல்லை, சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். சுட சுட சாப்பிட்டு பழக்கம் இவ்வளவும் அமைச்சிருக்காங்க. வீரவ நல்லூர்லேருந்து கருணாநிதி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஹரிராம் தேனியிலிருந்து, ஞாபக ஊற்று வெளிக்கொணர்வதில் தண்ணீரை வகிப்பதில் முதலிடம் வகிப்பது பழைய சோறும் ஊறுகாயும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜன் நிகழ்ச்சியோடு அணைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் போஸ் ஆரம்பிச்சிருக்காருங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பிரபு வீரா ராஜபாளையத்துலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. மீரா வெங்கட்ராமன், பழைய சாதம் தயிர் ஊற்றி பழைய குழம்பையும் சுட வைத்து எங்கள் கைகளில் போடுவார்கள், அமிர்தமாக இருக்கும், எங்கள் அம்மா அப்படி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமத் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். 04:04 முன்னாடி செய்தல் பண்ணுங்க. 2952-0853-2838-1 எந்த உணவு சாப்பிடும் போது பழைய நினைவுகள் நமக்கு வருது? வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், போச்சு. வணக்கம் சார. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யாருங்க?
1: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கிலிருந்து சார் சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சிவகுமார் சார், சொல்லுங்க.
1: அதாவது நான் வந்து எனக்கு வந்து பழைய சாதமும் பழைய குழம்பு இருந்தாலும் நான் சாப்பிட்டுருவேன். இன்னைக்கு நான் வந்து பழைய சாப்பாடு தான் சாப்பிடுறேன் காலையில.
0: ஓகே.
1: அந்த ஏன்னா அந்த அடிக்கிற வெயிலுக்கு அந்த கூலிங்கா இருக்கும் சாப்பிடுறது. காலையில நம்ம வந்து பழையது சாப்பிட்டோம்னா மிக மகிழ்ச்சியாகவும் நல்லா ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்குங்கய்யா.
0: சரிங்க, நன்றி சார். நேஷா கலந்துட்டு ரொம்ப நன்றி. வணக்கம். எந்த உணவு சாப்பிடும் போது நமக்கு பழைய நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வருது? வணக்கம்.
2: வணக்கம் சார.
0: வணக்கம். யார் பேசுறீங்க
2: சார்? நான் கோயம்பேடு ராமகிருஷ்ணன் சார்.
0: சொல்லுங்க சார்.
2: எனக்கு வந்து சின்ன வயசுல இந்த பனங்கிழங்கு தான் சார். அது என்னன்னா புடிங்கிட்டு எங்க வீட்டுல நாங்கதான் போட்டுட்டு போவோம், ஊர்ல போட்டு புடிங்கிட்டு பங்கு வச்சிருவோம். பங்கு வச்சு எங்க அம்மா கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம்னா, அப்ப ஓலை வீடு தான் எங்க வீடு, அதுல சொறி வச்சிருவோம். ஒண்ணு ஆளுக்கு இத்தனை சொறி வச்சிருவோம். சொறி வச்சு தேவை போதும் எடுத்து சாப்பிடுவோம். அது என்ன ஆகுதுன்னா, நைட் எல்லாம் தூங்கின பிறகு ஒண்ணு ஒன்னா எடுத்து நாங்க பெருசு வச்சுருந்ததை மாத்தி மாத்தி வச்சிருவோம் அக்கா தம்பிக்குள்ள. அது காலையில பார்த்தா சண்டை வரும், ஒண்ணு ரெண்டு அவங்க இதுல இருந்து எங்க இதுக்கு வந்துடும் மாறி ஓலையில சொறி வச்சதுல. அப்போ அந்த சண்டை ஞாபகத்துக்கு வருது சார். அதாவது ஒவ்வொரு இதை சொல்லி திட்டுவாங்க, ஒவ்வொருத்தரும் குறைய சொல்லி திட்டுவாங்க, முட்டைக்கானே அப்படி இப்படி சொல்லி திட்டுவாங்க பாருங்க, அந்த ஞாபகம் வருது சார்.
0: சூப்பர் சார், நன்றி சார். நேஷா கலந்து ரொம்ப நன்றி. நிச்சயமா ஒரு உணவு நம்ம சுவைக்கும் போது ஒரு சில நினைவுகள் நமக்கு கண்டிப்பாக அந்த நேரத்தில் வரும். அது என்ன உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறத நான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்காங்க. நேஷின் அடுத்த பாடல் இல்லை, ராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல் பாயும் புலி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: நீ ஒரு நாள் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலை. பேசிட்டு இருக்க விஷயம் அந்த உணவு சாப்பிடும் போது உங்களுக்கு பழைய நினைவுகள்லாம் வருது. வைத்தியநாதன் முகநூல் பக்கத்தில் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அம்மாப்பேட்டையிலேருந்து அனுப்பியிருக்காருங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காருங்க. கமலாவர்தன், என்னுடைய அம்மா எது செஞ்சாலும் நல்லாயிருக்கும், அதை விட சர்க்கரை பொங்கல் மிகவும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலுகிருஷ்ணன், நீ கொரோனா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. தியாகராஜன் நஞ்சுண்டேஸ்வரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, சாங்ஸ்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஓகே. புரஷேவாக்கம் சௌந்தரராஜன், எங்கள் பெரியம்மா பாம்பேலேருந்து வந்தாங்க, அந்த ஊர் சப்பாத்தி சுட்டு போடுவாங்க சின்ன வயசுலேருந்து குருமா, அந்த சப்பாத்தி ஒரு வித்தியாசமாக இருக்கும், அதான் எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதவரம் வீரராகவன், நிகழ்ச்சி எனக்கு இணக்கம், மகிழ்ச்சி தரும் உணவு பழக்கம், நிகழ்ச்சி பெறும் பிரியாணி நிறைய பிடிக்கும் கால நேரமின்றி அப்படின்னு அனுப்பிச்சிருக்காருங்க. மாதவரத்துலேருந்து வீரராகவன் அப்படி அனுப்பிச்சிருக்காரு. நீங்களும் முகநூல் பக்கத்தில் உங்களுடைய கருத்துக்கள் பதிவிடலாம், நிகழ்ச்சியில் கால் பண்ணி பேசலாம். 044 சேர்த்து டயல் பண்ணி. எந்த உணவு சாப்பிடும் போது உங்களுக்கு சில நினைவுகள்லாம் வருது? வணக்கம். 102.3 வணக்கம்.
1: கஞ்சியில கொஞ்சம் மோர கலந்து கடுவு மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் தாளிச்சு மோர், அதுதான் மோர்னு வச்சிருவோம். இப்பயும் அந்த வரிச்சக்கஞ்சிய பார்த்தோம்னா அந்த ஞாபகம் வருது. இன்னொன்னு, அந்த வரிச்சக்கஞ்சியில சாதத்தை போட்டு சாப்பாடு கம்மியா இருக்கிறதால அந்த சாப்பாட்ட சாதத்தை அந்த கஞ்சியில போட்டு தண்ணிய ஊத்தி பச்சை மிளகாய தொட்டுக்கிட்டு இதெல்லாம் சாப்பிட்டுருக்கோம். எங்க கணவர் வீட்டுல சொல்றாங்க 10 பேரு, அப்ப வருமானம் கம்மி.
0: சரி,
1: அதனால அந்த வடிச்ச கஞ்சி இப்ப குக்கர்ல வைக்கிறதுனால வடிச்ச கஞ்சியை பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்கு. ஆனாலும் இன்னைக்கும் அந்த கஞ்சியை பார்க்கும்பொழுது
0: அந்த ஞாபகம் வருது. சூப்பருங்க, நன்றி மேடம் நிகழ்ச்சியில கலந்துட்டு ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். 102.3 வணக்கம்.
2: ஹரிபால அவர்களுக்கு வணக்கம் சார்.
0: சரி, வணக்கங்க, சொல்லுங்க.
2: இது வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த பொங்கல் பண்டிகை வருது பாத்தீங்களா?
0: ஆமாங்க.
2: அந்த பொங்கல் வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த பொங்கல் வெண்பொங்கல்.
0: சரி.
2: ஆமா, அந்த பொங்கல் பாத்தீங்கன்னாக்கா வந்து எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டமான காலம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் அந்த பொங்கல் சாதத்தை வந்து கரைச்சி கரைச்சி நாங்க வந்து காலைல காலைல நாங்க சாப்பிடுவோம் சார்.
0: சரி.
3: எனக்கு பழைய ஞாபகம் வந்து, நாங்களா கூட்டு குடும்பமா இருக்கும் போது களி செய்வாங்க, களி.
0: ஆமா.
3: அத வந்து நைட்டு மீந்திரும், அந்த களி வந்து எங்க அண்ணன் என்ன பண்ணுவான், அந்த சட்டி பானை எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அடிக்க வைப்பாங்க, கேவரு இந்த மாதிரி சோளம் கம்பு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருவாங்க. அந்த சட்டி பானையில வந்து அதை எடுத்து ஒரு கிண்ணத்துல ஒழிச்சு வச்சிருவாங்க. அந்த ஞாபகம் வருது.
0: சரிங்க சார், நன்றி. நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்து ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியில் எல்லாருமே அருமையாக சொல்லிட்டு இருக்காங்க. விவத் பாரதி தமிழகம் 102.3 இந்த முகநூல் பக்கத்திலும் கருத்துக்கள் பதிவிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் வரிகள் மனோவும் சித்ராவும் பாடிய பாடல் எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு.

நேரம் 8:47 கேட்டுட்டீங்க 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காருங்க. ரங்கராஜன் தியாகராஜ நகர்லேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இனிமேன பாடல்கள்னு சொல்லியிருக்காரு. பொன்னியமன் மீடு வண்ணை கணேசன், அன்றைய காலத்தில் அம்மாவின் பொங்கலும் கத்திரிக்காய் பஜ்ஜி கூடவே மெதுவடை முக்கணிகளில் சங்கமாக இருக்கும் என்னுடைய அம்மாவினுடைய உணவை நினைவுபடுத்தியிருக்கு, நன்றிகள். ஓகேங்க. ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி, பிரிஞ்சு குருமா சாப்பிடும்போது சில நினைவுகள் வருதுன்னு சொல்லியிருக்காரு. அலெக்ஸ் பாண்டியன் நெய்வேலியிலிருந்து சாங்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காருங்க. மேலப்பில் வீ தேல நிகழ்ச்சி வாழ்த்து சொல்லியிருக்காரு. சக்திராம் உடையார்பாளையம் வட்டம் சக்தி அரியலூர்லேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்க சொல்லியிருக்காரு. ஆற்காடு சாத்தூர் ரமேஷீஸ்வரி, எங்கள் ஒரு பாட்டுக்காரன் அற்புதம் சொல்லியிருக்காரு. ஓகேங்க. வணக்கம். 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். 044 முன்னாடி சேர்த்து டயல் பண்ணுங்க. வணக்கம். 102.3 வித் பாரதி தமிழ்

0: வணக்கம் வணக்கம், பேசுங்க
1: சார்.
0: வணக்கம், யாருங்க?
1: கும்பகோணம் மாவட்டம் தாராசுரம் சமரசம்.
0: சமரசம் சார், சொல்லுங்க.
1: நல்லபடியாக இருக்க வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு.
0: நன்றி சார், சொல்லுங்க
1: சார். கஞ்சி இப்ப டாக்டர் வீட்டுக்கு போனா ஒரு வேளை கஞ்சி வச்சு குடிங்கன்னு சொல்றாங்க சார்.
0: ஆமா ஆமா.
1: ஒரு நாள் கஞ்சி வச்சு சாப்பிடும் போது பழைய நினைவுகள் வந்துட்டு, எங்க அம்மா எங்க வீட்டுல இந்த பயிர் இருக்கு பாருங்க, பச்சை பயிர், அத வறுத்து உடைச்சி உரல போட்டு உடைச்சி அத கஞ்சியா வச்சு கொடுப்பாங்க சார். சக்கரை போட்டு ஏலக்காய் எல்லாம் போட்டு அது அவ்வளவு அருமையா இருக்கும். இந்த கஞ்சி சாப்பிட்டோன்னே எனக்கு அந்த கஞ்சி ஞாபகம் வந்துடுச்சு சார்.
0: ஓகே ஓகே, நன்றி சார், நேஷ்ல கலந்துட்டது ரொம்ப நன்றி. அட்டகாசமாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இளையராஜாவின் இசையில் வாலிவர்களில் மலேசியா வாசுதேவன் குரலில் இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 பாரதி தமிழகம் மனங்களில் என்றும் உண்மையான கொண்டாட்டம். அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு நாங்கள் சாப்பிடும் போது எங்கள் அப்பா தட்டிலிருந்து எடுத்து எடுத்து எங்களுக்கு போடுவார், தலைப்பு கேட்ட உடனே எங்களுக்கு அந்த நினைவு தான் வருது, பரிமாறுற அந்த நினைவுகள் வருது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் எல்லாருமே ரொம்ப அட்டகாசமாக பேசினாங்க, எந்த உணவு சாப்பிடும் போது உங்களுக்கு பழைய நினைவுகள்லாம் வருது அப்படின்னு சொன்னேன். நிறைய பேர் வந்து பழைய அம்மாக்கள் நிலை ஞாபகத்துக்கு தான் வருது அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பழைய சோறு சாப்பிடும் போதெல்லாம் அந்த ஞாபகத்து வருது அப்படின்னு சொன்னாங்க. சில நேரங்களில் நம்ம இன்னைக்கு நவீன உணவுகள் துரித உணவுகள்லாம் நம்ம சாப்பிடும் போது பெருசாக அந்த நினைவுகள் இருக்காது. இந்த சூழலையும் சில நல்ல உணவுகள் சாப்பிடும் போது நமக்கு பழைய நினைவுகள் நிச்சயமாக வந்துட்டு தான் இருக்கு. இது மூலமாக நம்ம என்ன தோணுது நமக்கு அப்படின்னா, ஒரு நாம் இழந்த உணவுகள் எல்லாமே ஒரு நினைவுகளையும் சேர்த்து நாம் இழந்திருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த நினைவுகளையும் நம்ம திரும்ப மீட்டெடுக்கணும். அருமையான ஒரு நல்ல உணவையும் நம்ம மீட்டெடுக்க வேண்டிய ஒரு சூழலை நாம் நிச்சயமாக இருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. முகநூல் பக்கத்தில் கருத்துக்கள் பதிவிட்டவங்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் கால் பண்ணி பேசின அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சி நிறைவு பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. எங்கள் ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் பிறை சுடனின் வரிகளில் இளையராஜாவும் பி சுஷிலாவும் சுனந்தாவும் பாடிய பாடல். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு செல்வா. இணைந்திருங்கள் 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு.

கண்ணிருந்தும் குருடா நடந்திடும் மனிதா, கண்ணிருந்தும் குருடா நடந்திடும் மனிதா, மண்ணு மேலதான்.

102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்மில் எப்போதும் சிறப்பான நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. இனிமையான பாடல்களோடு இனிமையான சிந்தனைகளும் எப்போதும் நமது பண்பலையில் தொடரும். கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியில் தொடர்வது பொன்னியின் செல்வங்கள்.

ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: தன்னுடைய மூத்த மகன் ஆதித்த கரிகாலன் மீது ஏராளமான அவதூறுகளையும் பழிகளையும் சுமத்தி கொண்டிருந்தார் சுந்தர சோழர். சக்கரவர்த்தி கூறிய இந்த அபவாதங்களை எல்லாம் மறுதலித்து பேசிக் கொண்டிருந்தார்கள் சக்கரவர்த்தினியும் அனிருத்த பிரம்மராயரும். மேலும் சக்கரவர்த்தி ஆதித்த கரிகாலனை பற்றி கூறும் பொழுது அவனுடைய மனதிலே நஞ்சை விதைத்திருக்கிறார்கள். நஞ்சை விதைத்தவர்கள் சக்கரவர்த்தினியினுடைய தகப்பன் திருக்கோவலூர் மலையமான் அவர்களில் ஒருவன், கொடும்பாளூர் வேளான் இன்னொருவன், ஒருவேளை அனிருத்த பிரம்மராயரும் அவர்களோடு சேர்ந்து கொண்டாரோ என்னமோ என்ற வகையில் சுந்தர சோழர் தன்னுடைய கருத்துக்களை, தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்.
1: சுவாமி, நான் யாரை பற்றியும் அவர்களுக்கு பின்னால் பேசும் வழக்கமில்லை. சற்று முன் தாங்களே தங்கள் அபாயத்தை பற்றி பேசினீர்கள். தங்கள் உள்ளத்தில் அவ்விதம் தோன்றுவதாக சொன்னீர்கள். தங்கள் உள்ளத்தில் தோன்றுவது முற்றிலும் உண்மை. சோழர் குலத்துக்கு அபாயம் நெருங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அது இரண்டு வழியாக வருகிறது. இந்த நாட்டில் இப்போது இரண்டு விதமான சதிகள் நடைபெற்று வருகின்றன. பழுவேட்டரையர்களும் சம்புவரையர்களும்.
2: முதன் மந்திரி அனிருத்தரே, நிறுத்துங்கள். பழுவூர் வம்சத்தார் நூறாண்டு காலமாக சோழ குலத்துக்கு தொண்டு செய்து வந்தவர்கள். பெரிய பழுவேட்டரையர் 24 போர் முனையிலும் போரிட்டு தமது மேனியில் 64 புண்களை சுமந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர் இன்று சோழ குலத்துக்கு எதிராக சதி செய்கிறார் என்று சொல்வதைக் காட்டிலும் சூரியன் இருட்டாகிவிட்டது என்றும் கடல் நீரில் தீப்பிடித்துக் கொண்டு விட்டது என்றும் சொல்லுவதை நம்பலாம்.
1: சக்கரவர்த்தி, சூரியனையும் கிரகணம் பிடிக்கிறது. கடல் நீரில் வடவா முகாக்னி கொழுந்து விட்டெறிகிறது. ஆனால் அதை பற்றி நான் சொல்ல வரவில்லை. பழுவேட்டரையர்கள் சோழ குலத்துக்கு எதிராக சதி செய்வதாக நான் கூறவே இல்லை. மதுராந்தகருக்கு பட்டம் கட்டுவதற்காக அவர்கள் மிகுந்த பிரயத்தனம் செய்து வருகிறார்கள்.
2: மகா சிவ பக்தராகிய கண்டராதித்தருடைய புதல்வருக்கு பட்டம் கட்ட எண்ணுவதில் என்ன தவறு? சிம்மாசன உரிமை நியாயமாக மதுராந்தகனுக்குத்தானே உரியது
0: என்றார் சக்கரவர்த்தி.
1: நானும் அதையே தான் சொல்லுகிறேன். மேலும் தாங்களே மனமுவந்து மதுராந்தக தேவருக்கு சோழர் குலத்து மணிமகுடத்தை அளிக்க தீர்மானித்து விட்டீர்கள். அப்படி இருக்கும்போது

0: பழுவேட்டரையர் மீது குற்றம் என்ன? தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கவே அவர்கள் பிரயத்தனப்படுகிறார்கள்.
1: ஆகையினால் என்னுடைய நன்றி அறிதலுக்கு மேலும் அவர்கள் பாத்திரமாகி இருக்கிறார்கள்.
0: ஆனால் சக்கரவர்த்தி, தங்களுடைய சம்மதம் பெறாத சில காரியங்களும் செய்கிறார்கள். சோழ ராஜ்யத்தை இரண்டாக பங்கு போட்டு காவேரிக்கு தெற்கே உள்ளதை மதுராந்தகத்தேவருக்கும் வடக்கே உள்ள பகுதியை கரிகாலருக்கும் கொடுத்து விடுவதென்று யோசனை செய்து வருகிறார்கள். சம்புவரையர் மாளிகையில் இன்றைய தினம் அந்த பேச்சு நடந்து வருகிறது. சக்கரவர்த்தி, 100 வருஷ காலமாக தங்கள் முன்னோர்கள் பாடுபட்டு விஸ்தரித்த ராஜ்யத்தை விஜயாலய சோழரும் ஆதித்த சோழரும் மகாபராந்தக சக்கரவர்த்தியும் ஈழம் முதல் கோதாவரி வரையில் நிலைநாட்டிய சோழ மகாராஜ்யத்தை இரண்டாகப் பிளந்து பங்கு போடுவது தங்களுக்கு சம்மதமா?
1: முதன் மந்திரி, ஒரு நாளும் அதற்கு நான் சம்மதம் கொடேன். சோழ ராஜ்யத்தை பிளப்பதற்கு முன்னால் என்னை வெட்டி பிளந்து விடுங்கள் என்று சொல்லுவேன். பழுவேட்டரையர் அத்தகைய முயற்சியில் இறங்கி இருப்பார் என்று நான் நம்பவில்லை. ஒருவேளை எனக்கு அது பிரியமாயிருக்கலாம். என் மகனுக்கு பாதி ராஜ்யமாவது கொடுக்க நான் ஆசைப்படலாம் என்ற எண்ணத்தினால் அவர் இந்த யோசனைக்கு இணங்கியிருப்பார். அது எனக்கு விருப்பமில்லை என்று தெரிந்துவிட்டால் கைவிட்டு விடுவார். முதன் மந்திரி, இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் ஓரங்குல விஸ்தீரணம் கூட குறையாமல் மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டி வைப்பேன். அதை என் மக்கள் எதிர்த்தாலும் சரி, பழுவேட்டரையரே எதிர்த்தாலும் சரி, நான் கேட்கப் போவதில்லை.
0: சக்கரவர்த்தி, பழுவேட்டரையர் எதிர்த்தால் பொருட்படுத்த வேண்டியதில்லை. தங்கள் புதல்வர்களோ எதிர்க்கப் போவதில்லை. ஆனால் மதுராந்தகருக்கு பட்டம் கட்டுவதற்கு தடை இவையெல்லாம் அல்ல. அந்த தடை இன்னும் பெரிய இடத்திலிருந்து வருகிறது. தாங்களும் நானும் இந்த சோழ நாட்டு மக்கள் அனைவரும் போற்றி வணங்கும் தெய்வ பெண்மணியிடமிருந்து அந்த தடை வருகிறது. சில நாளைக்கு முன்பு கூட அவரிடம் பேசி பார்த்தேன்.
1: செம்பியன் மாதேவியை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். அந்த மாதரசியின் மனத்தையும் யாரோ கெடுத்திருக்கிறார்கள். நான் என் புதல்வர்களுக்கு பட்டம் கட்ட ஆசைப்படுவதாக பெரிய பிராட்டி கருதி வருகிறார். முதன் மந்திரி, அவரை உடனே இங்கு அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். நான் அவருடைய மனதை மாற்றிவிடுகிறேன்.
0: சக்கரவர்த்தி, அது அவ்வளவு சுலபம் அல்ல. மகான் கண்டராதித்தர் தமது தர்ம பத்தினிக்கு அவ்விதம் கட்டளையிட்டு சென்றிருக்கிறார். அவருடைய மரணத் தருவாயில் நான் அவர் அருகில் இருந்தேன். மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டக்கூடாது என்பதற்கு முக்கியமான காரணம் இருக்கிறது. அது என் துணைவிக்கு தெரியும் என்று தங்கள் பெரிய பாட்டனார் சொன்னார்.
1: முதன் மந்திரி, அப்படிப்பட்ட தடை உண்மையில் இருக்கிறதா? அது இன்னதென்று உங்களுக்கு தெரியுமா?
0: தெரிந்திருந்தால் தாங்கள் கேட்கும் வரையில் காத்து கொண்டிருப்பேனா? பெரிய பிராட்டியை அழைத்து வரச் செய்து தாங்கள்தான் அதை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும்.
1: ஆமாம், அந்த ஒரு விஷயம்தான் எனக்கு தொல்லை கொடுத்து வருகிறது. பெரிய பிராட்டியை உடனே அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். இப்ப ஏற்பட்ட தடையா இருந்தாலும் அதை நான் நிவர்த்தி செய்கிறேன். அவரை அழைத்து வருவதற்கு யாரை அனுப்பலாம்? ஏன், என் குமாரியையே அனுப்புகிறேன். தேவி, குந்தவையை உடனே இங்கே அழைத்து வா
2: என்று சுந்தர சோழர் மலையமான் மகளை பார்த்து கூறினார். சக்கரவர்த்திக்கும் முதன் மந்திரிக்கும் நடந்த சம்பாஷணையை வானமாதேவி ஒரு காதினால் கேட்டு கொண்டிருந்தாலும் அவளுடைய கவனமெல்லாம் சற்றுமுன் அருகிருந்து சென்ற வாய்ப்பே செய்யலா ராணியின் பேரிலேயே இருந்தது. ஆதலின் சக்கரவர்த்தி குந்தவையை அழைத்து வரும்படி சொன்னதும் மலையமான் மகள் அங்கிருந்து அந்தப்புறத்துக்கு விரைந்து சென்றாள். அவள் அந்தப்புறத்தை அடைந்தபோது குந்தவை, வானதி, பூங்குழலி ஆகியவர்கள் பெருங்கலக்கத்தில் ஆழ்ந்திருந்தார்கள். அதற்கு காரணத்தையும் மகாராணி உடனே தெரிந்து கொண்டாள். வாய்ப்பேச இயலா ராணியை அங்கே

0: காணவில்லை. எங்கே என்று கவலையுடன் கேட்டபோது குந்தவை கூறியதாவது, அம்மா, தங்கள் கட்டளையை நிறைவேற்றுவது சுலபமான காரியமாக இல்லை. ஆயினும் நாங்கள் மூன்று பேருமாகச் சேர்ந்து வற்புறுத்தி மந்தாகினி தேவியை குளிப்பாட்டினோம். பிறகு புதிய ஆடைகள் அணிவித்தோம். வானதி அவருடைய கூந்தலை வாரி முடித்துக் கொண்டிருந்தாள். பூங்குழலி பூத்தொடுத்துக் கொண்டிருந்தாள். ஆபரணங்கள் எடுத்துக்கொண்டிருந்த போதே இவளுடைய கூச்சல் கேட்டது. திரும்பி வந்து பார்த்தால் மந்தாகினி தேவியை காணவில்லை. கூந்தலை வாரி முடி போட்டவுடனே திடீரென்று அவர் திமிரிக்கொண்டு ஓடிப்போனாராம். அக்கம் பக்கத்து அறைகளில் எங்கேயும் காணவில்லை. இன்னமும் தேடிக் கொண்டிருக்கிறோம். இதை கேட்டு மலையமான் மகள் புன்னகை புரிந்தார். அவருக்கு அலங்காரம் செய்தபோது எதிரில் கண்ணாடி இருந்ததா என்று கேட்டாள். இருந்தது, சற்று தூரத்தில் இருந்தது என்றாள் வானதி. அவருடைய அலங்கரித்த உருவத்தை தற்செயலாக கண்ணாடியில் பார்த்திருப்பார். அது அவருக்கு வெட்கத்தை உண்டாக்கியிருக்கும். அதனால் ஓடி எங்கேயாவது மறைந்து கொண்டிருப்பார். இன்னும் நன்றாக தேடிப்பாருங்கள். ஒருவேளை அந்த புறத்து பூங்காவிற்கு சென்று ஒளிந்து கொண்டிருந்தாலும் இருப்பார். மதில் ஏறி குதிப்பது, பலகணி வழியாக குதிப்பது போன்ற காரியங்கள்தான் அவருக்கு வழக்கமாயிற்றே என்றாள் சக்கரவர்த்தினி.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: பழுவேட்டரையர்களை குறை சொல்லி வர்றதால அனிருத்தர் திருக்கோவலூர் மலையமானையும் பூத்தி விக்ரமகேசரியையும் ஆதரிப்பதாக கருதுகிறார் சக்கரவர்த்தி. இந்த குற்றச்சாட்டு அனிருத்தரை பெரிதும் பாதிக்குது. ரெண்டு விதமான சதிகள் நடப்பதை சொல்லியும் பேரரசர் ஏற்பதா இல்லை. மாபெரும் சாம்ராஜ்யத்தை ரெண்டா பிரிக்க சம்புவரையர் மாளிகையில் பேச்சு நடக்குதுன்னு சொன்னப்புறம்தான் அவர் அனிருத்தரின் பேச்சை கவனமாக கேட்க தொடங்கியதை பார்த்தோம். மதுராந்தகருக்கு பட்டம் கட்ட தடையாக இருப்பவர் செம்பியன் மாதேவியார் என்பதை நினைவுபடுத்துகிறார் பிரம்மராயர். சரி, பழையாறையில் மாதேவடிகள்னு போற்றப்படுற அந்த மூதாட்டியோடு அனிருத்தர் நடத்தின இரகசிய உரையாடலின் இந்த பகுதியை நாம் நினைவுபடுத்திப்போம். சக்கரவர்த்தி இப்போதே மதுராந்தகருக்கு முடிசூட்டிவிட்டு சிங்காதனத்திலிருந்து விலகிக்கொள்ள விரும்புகிறார். இதற்கு தங்கள் சம்மதத்தை பெற்று வரும்படி என்னை அனுப்பியிருக்கிறார். சக்கரவர்த்தி அவ்விதம் செய்ய விரும்பலாம், ஆனால் அதற்கு என்னுடைய சம்மதம் ஒரு நாளும் கிட்டாது. என் பதியின் விருப்பத்திற்கு விரோதமான இந்த காரியத்தை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். நேர்களே, சக்கரவர்த்தியின் தூதனாக வந்திருப்பதாகவும் மன்றாடி பிரார்த்தனை செய்ய வந்ததாகவும் சொல்லியும் அந்த மூதாட்டி இம்மியும் அசையல்ல. சரி, வடவா முகாக்கினி பற்றின குறிப்பை ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆமாம், கோடிக்கரைக்கு வந்தியத்தேவனோட வந்திருந்த வைத்தியர் மகன் பூங்குழலியிடம் களவு மனம் புரிஞ்சுக்குவோமான்னு கேட்டான் அல்லவா. இதை ஒட்டின சிந்தனையில் சிறிய குட்டையில் உள்ள தண்ணீர் வடவா முகாக்னி மீது காதல் கொண்டது போலத்தான்னு வல்லவரையன் தனக்குள்ளே சிரிச்சுக்கிட்டது நினைவிருக்கும். கடலுக்கு அடியில் குதிரை முகம் கொண்ட வடிவத்தில் ஊழித்தி இருப்பதாக கொள்ளும் தொன்மக்கருத்து. ஒட்டக்கூத்தரின் தக்கையாக வரணியில் வடவை வெந்தழல் என்ன விழுங்கிய கடவுள் வெஞ்சின காளிகள் ஆடவேன்னு வடவா முகாக்கினி வடவைன்னு குறிப்பிடப்படுது. வீரபத்ரரின் சினத்தி போல இருக்குதான் கடலை உறிஞ்சி குடிக்கும் வடவை அனல். அடுத்து விஸ்தீரணம் என்கிற சொல், இதன் பொருள் பரப்பு விரிவு, நல்லா விரிஞ்சு பறந்துள்ள அகலிடம். அகலத்தை குறிக்கும் வித்தாரம் என்கிற சொல்லையும் இதோடு இணைச்சு பார்க்கணும். நாற்கவி என்கிற நால்வகை கவிகளில் ஒன்று வித்தாரக்கவி, விரிவும் அழமும் விளக்கமும் கொண்டது. நல்லது, குந்தவையை கொண்டு செம்பியன் மாதேவியாரின் மனத்தை மாற்ற சுந்தர சோழர் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றி பெறுமா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்க ஆவலோட இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லி தான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸும் கேட்கு.

இதை விட இன்னும் தித்திப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1 தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கேற்ப சென்னை மத்திய அலை 720 KHz அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 மணி வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்க கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷவாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலில் இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமா சென்னை ஆகாஷவாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன, கொண்டாட்டம் தானே?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.
3: பாடல்களை மேலோட்டமாக பார்த்தால் அழகானது, ஆழமாய் பார்த்தால் ஆச்சரியமானது. கேட்டுட்டு இருக்கேன் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்னென்று முழுமையான கொண்டாட்டம். நான் உங்கள் அன்பு செல்வா. என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இனிமையான பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியின் முதல் பாடல் டி இமானின் இசையில் வைரமுத்து வரிகளில் கார்த்திக் பாவ்யா பண்டித் பாடிய பாடல் ஜீவா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.
4: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்,

நேரம் 9:21. என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தாமரை வரிகளில் ஹரிஷ் ஜெயராஜனின் இசையில் சுதா ரகுநாதனுடைய குரலில் வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்கு. இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

என்னிய பொன்னிலாவின் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தபு சங்கருடைய வரிகளில் டீமானுடைய இசையில் டீமானும் மாயாவும் பாடிய பாடல். ரெண்டு திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக இணைந்திருப்போம். 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சி 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் டிமானின் இசையில் யுகபாரதி அவர்கள், ஷேன் ரோல்டன், கல்யாணி நாயருடைய குரலில் சரவணன் இருக்க பயம் என் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

என்னிய பொன்னிலாவை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கபிலன் வரிகள் ஜிவி பிரகாஷ்குமார் இசையில், ஜிவி பிரகாஷ்குமாரும் சைந்தவியும் கல்யாணி பிரதீபம் பாடிய பாடல் த்ரிஷா இல்லை நான் நயன்தாராத்திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காத்துட்ருக்கேன். இணைந்திருப்போம் 102.3 வேத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் டிமானின் இசையில் யுக பாரதி வரிகளில் ஸ்ரேயா கோஷல் குரலில் ரெக்க திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். இணைந்திருப்போம் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நேரம் 9:48. கேட்டுட்டு 102.3 வேத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றும் உண்மையான கொண்டாட்டம். என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் அனிதா அவர்களின் குரலில் மேகா திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. இணைந்திருப்போம் 102.3 வேத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

இரவு நேரம் இசைக்கான நேரம். இந்த இரவு நேரத்தில் தாவரங்கள் வேண்டுமானால் ஆக்சிஜனை சுவாசிக்கட்டும், நாம் இசையை சுவாசிப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்னென்று முழுமையான கொண்டாட்டம். நான் உங்கள் அன்பு செல்வா. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடல் காதல் சொல்ல வந்தேன் திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்கு தேவாவின் இசையில் ஹரிஹரன் குரலில். இந்த பாடலை திருப்பூர் கல்லாங்காடிலிருந்து நா பன்னீர்செல்வன் கேட்டிருக்காரு. அவருக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நேரம் 10:07. கேட்டுட்டீங்க 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாடு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலில் ராஜாவின் இசையில் வைரமுத்து வரிகளில் எஸ் வி பாலசுப்ரமணியம், குரலில் காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. இணைந்திருப்போம் 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு.

தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம்.

தஜம் தஜம் தஜம் தரகடதாம் தக்கதேவே தரகடதாம் தாம் தாம் தரகடதாய் தரகடதாம் தரகடதாய் தரகடதாம் தரகடதாய் தரகடதாம் தரகடதாய் தரகடதாய்

நேரம் 10:13. கேட்டுட்டு 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் வனங்களில் நின்றும் உண்மையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் பழனி பாரதி வரிகளில் உன்னி கிருஷ்ணனும் சித்ராவும் பாடிய பாடல் அவள் வருவாளா திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலை ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி ஆரணி சங்கீதவாடி தசரதன் பிரபாவதி கேட்டிருக்காங்க. இவங்க எல்லாருக்காகவும் அந்த பாடல்

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலில் ராஜாவின் இசையில் வாலி வரைகளில் சொர்ணலதாவின் குரலில் வள்ளி திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. இந்த பாடலை திருவல்லிக்கேணியிலிருந்து கணேசன் சந்திரன் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இணைந்திருப்போம் 102.3 வேத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசில் வைரமுத்து வரிகளில் மலேசியா வாசுதேவன் குரலில் படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து பாடல். இந்த பாடலை மாதவரம் சரஸ்வதி பத்மநாபன் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலை.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ராஜாவின் இசில் பழனி பாரதி வரிகளில் உன்னி கிருஷ்ணனும் சுஜாதாவும் பாடிய பாடல் டைம் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து பச்சைக்கோட்டை கிராமத்திலிருந்து சி முத்துக்குமார் கேட்டிருக்கார். அவருக்காக இந்த பாடலை இணைந்திருப்போம். 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் வாலி வரிகளில் உன்னி கிருஷ்ணன் குரலில் காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து. வெங்கடேஷ், பாலாஜி, சிவ, அக்ஷரன், வேல்மித்ரன் இவங்க எல்லாரும் கேட்டிருக்காங்க. கும்பகோணத்திலிருந்து கபீஸ்தலத்திலிருந்து கேட்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்காகவும் இந்த பாடல்

0: நேரம் 10:39. எங்கள் அழைப்பில் உங்கள் தெரிவு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ராஜாவின் இசையில் வாலி வரிகளில் கமல்ஹாசனும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல் குணா திரைப்படத்திலிருந்து. மணிகண்டன் ஈரோட்லேருந்து இந்த பாடலை கேட்டிருக்காருங்க. இணைந்திருப்போம் 102.3 வேத பாரதி தமிழ் பண்பலையோடு.
1: இதை சாப்பிட்டா அவர் அவன் வருவாளா?

0: முதல்ல தூக்கம் வரும். பரிவா நீ படு.
1: தூக்கம் வரலையே.
0: வரும், படு.
1: தூங்கறதுக்கு இருட்டு வரலையே.
0: வரும், அதுவும் வரும்.
1: காத்தே வரல.
0: வரும்,
1: அத போட்டா சத்தம்தான் வரும். வரும்,
0: வராது.
1: வரும், அன்னைக்கு வந்தத எப்படி தெரியுமா? வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும்

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் வரிகளில் இளையராஜாவும் சித்ராவும் பாடிய பாடல் கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலை கவினையா விருகம்பாக்கத்திலிருந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த பாடல் இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. 10:48 ஏ ரஹ்மானின் இசில் வைரமுத்து வரிகளை எஸ் பி பாலசுப்ரமணியமும் முகும்பாவும் பாடிய பாடல் முத்து திரைப்படத்திலிருந்து. கருணாகரன், நிவேதா, மேகவர்ஷனா, தீஸ்வர் இவங்க எல்லாரும் கேட்டிருக்காங்க திருவாரூர் அந்த பகுதியிலிருந்து. அவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கேன். இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நேரம் 10:54. நிகழ்ச்சி நிறைவு பாடல் இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ராவும் பாடிய பாடல் புன்னகை மன்னன். திரைப்படத்துல இருந்து காத்துட்டு இருக்கு. இந்த பாடலை சிங்கப்பெருமாள் கோயிலிருந்து தியாகராஜன்

நஞ்சுண்டேஸ்வரன். இவங்க இருவரும் பாடல் கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. பாடல்களோடு இருப்பதும் மகிழ்ச்சியோடு இருப்பதும் இரண்டு மூன்று தான். மீண்டும் ஒரு இணையதருணத்தில் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு செல்வா. இணைந்திருங்கள் 102.3 வேத்பாரதி தமிழ் பண்பலையோடு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: சிலின்ற காற்று தேகத்தில் பட்டு சிலாய்க்கக்கூடிய இந்த இனி இரவில் இணைஞ்சிருக்கீங்க. பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸ் மற்றும் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 104, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். எஸ், ரொம்ப இனிமையான இரவு, ரொம்ப அழகான பாடல்கள் அடுத்து வரக்கூடிய ஒரு மணி நேரம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் முதல் பாடல் என்ன பாடல் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொட்டு வச்ச ஒரு வட்டணிலாக தான் பாடலாக காத்துட்ருக்கேன். இதயம் படத்திலிருந்து கே ஜெயதாஸ் அவங்க பாடியிருக்காங்க. வாலி அவங்களுடைய அகனவரிகளில், இளையராஜா அவங்களுடைய இசையில் தான் முதல் பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கேட்டணிஞ்சிருங்க இசையலையோடு. எஸ், உங்களோட நான் சகா பார்த்திபன்.

எஸ், ரொம்ப அழகான வரிகள் கொண்ட பாடல்ல. அவள் பேரினாலும் அசை போடும் உள்ளம், அவள் போகும் பாதை நிழல் போல செல்லும், மௌனம் பாதி மோகம் பாதி என்னை கொள்ளும் என்னாலும் அப்படின்னு ரொம்ப அழகான வரிகள் கொண்ட பாடல் வாலி அவங்களுடைய வரிகளில் உருவான பாட்டு தான் பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக அடுத்த ஒரு நிலா பாடல் தான் காத்துட்ருக்கு. எஸ்பிபி அவங்களுடைய குரலில் வாலி அவங்களுடைய அழகான வரிகளில் இளையராஜா அவங்களுடைய சில பாடல் காத்துட்ருக்கு. நிலாவேவா செல்லாதேவா அப்படின்னு மௌனராகம் படத்திலிருந்து எடுத்து வச்சுருக்கேன். கேட்டு நினைஞ்சிருங்க இசையலையோடு.

எஸ் என்னாலும் முன் பொன்வானம் நான் அப்படின்னு ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. நிலாவேவா செல்லாதேவா அப்படின்னு எஸ் தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். பாடு நிலாவே படத்துலருந்தான் பாடல் காத்துட்ருக்கு. மலையோரம் வீசும் காற்று மனசோரம் பாடும் பாட்டு கேட்குதா அப்படின்னு எஸ்பிபி அவங்களுடைய குரலில், வாலி அவங்களுடைய வரிகளில், இளையராஜா அவங்களுடைய சில பாடல் காத்துட்ருக்கு. கேட்கலாமுன்னு சொல்லுங்க. எஸ் இலையோட

0: இஸ் 11:16 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அபூர்வ சகோதரர்கள் படத்தில் இருந்தால் பாடல் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று நினச்சேன் பாட்டு படித்தேன் அப்படிங்கிற அந்த பாட்டு தான் எஸ்பிபி அவங்களுடைய குரலில் பாடல் காத்துட்ருக்கு. கேட்டு நினச்சிருங்க இசையலையோட.
1: ஒன்று நினச்சேன் பாட்டு படித்தேன், தங்கமே ஞான தங்கமே.

எஸ் அபூர்வ சகோதரர்கள் படத்திலிருந்து ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடித்தோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. எஸ் உங்களுக்காக சிகரம் படத்திலிருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். அகரம் இப்போது சிகரமாச்சு அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்ருக்கு. கேஜிஎஸ் தாஸ் அவங்க பாடியிருக்காங்க. வைரமுத்து அவங்களுடைய அழகானவர்களில் கேட்கலாம். முடிஞ்சிருங்க இசையலையோட.

காட்டு முங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு அப்படின்னு ரொம்ப அழகான வரிகள் கொண்ட பாட்டு, அகரம் இப்போ சீகரமாச்சு அப்படின்னு பாட்டு கேட்டு முடிச்சோம். கே ஜெயசுதாஸ் அவங்களுடைய குரலில் 11:27 உங்களுக்காக அடுத்ததை ரொம்ப அழகான பாடல் எடுத்து வச்சுருக்கேன். கேளடி கண்மணி அப்படிங்கிற படத்துல இருந்தால் பாடல் காத்துட்ருக்கு. எஸ், நேர்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்பிபி அவங்களுடைய குரலில், பாவலர் வரதராஜன் அவங்களுடைய வரிகளில், இளையராஜா அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. கண்டுபிடிச்சிட்டிங்களா? எஸ் ரைட், அந்த பாட்டு தான். மண்ணிலிருந்த காதலின்றி யாரும் வாழ்தல் கூடுமோ அப்படிங்கிற அந்த பாட்டு காத்துட்ருக்கு. கேட்கலாம், நெஞ்சிருங்க. இசையிலையோடய சுங்குடு நான் சகா பார்த்திபன்.

இது ரொம்ப அழகான பாடல், மண்ணில் இருந்த காதலின்றி யாரும் வாழ்தல் கூடுமோ அப்படின்னு ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாட்டு எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு அழகான பாடல்கள் காத்துட்ருக்கு, அதில் எதை முதல்ல ப்ளே பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது என் கை போய் தொட்ட இடம் தான் புது புது அர்த்தங்கள் படத்திலிருந்து பாடல், கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே அப்படிங்கிற பாட்டு எடுத்து வச்சுருக்கேன். எஸ்பிபி அவங்களுடைய குரலில் வாலி, அவங்களுடைய இஸ் வரிகளில் இளையராஜா அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. கேட்கலாமுன்னு வச்சுருங்க இசையிலையோடு.

ரொம்ப அழகான வரிகள் கொண்ட பாடல்ல, சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும் சிரிக்காத நாள் இல்லையே அப்படின்னு ரொம்பவே எல்லோருடைய உள்ளத்துலேயும் கேட்கும் போதெல்லாமே வந்து ஆமாம்ல அப்படின்னு நம்மளை கொஞ்சம் மூச்சு கொட்ட வைக்கிற ஒரு அழகான பாடல் கேட்டு முடித்தோம். தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கே ஜே எஸ்தாஸ் மற்றும் உமா ரமணன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வாலி அவங்களுடைய அழகான வரிகளில், இளையராஜா அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரங்கேற்ற வேலை படத்திலிருந்து ஆகாய வெண்ணிலாவை தரை மீது வந்ததேனும் அப்படிங்கிற பாட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். கேட்டு நினைச்சிருங்க 11:37.

அழகான ஆடை சூடி அரங்கேறும் வேலைதானோ அப்படின்னு ஆகாயவின் நிலாவை தரை மீது வந்ததேனோ அப்படின்னு ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு முடிச்சோம் இல்லையா. இட்ஸ் ரைட், உங்களுக்காக தெரிந்த அடுத்த பாடல் மனோ மற்றும் சுனந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். புலமை பித்தனை அவங்களுடைய அழகான வரிகளில் தான் பாடல் காத்துட்ருக்கு. ஈரமான ரோஜாவிய படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். அதோ மேக ஊர்வலம், இதோ மின்னல் தோரணம்,

எஸ் 11:48 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் நம்மோட முகநூல் வாயிலாக நிறைய நேயர்கள் நினச்சிருந்தாங்க. அவங்க யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படியே நேராக முகநூல் பக்கத்தில் கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது பாபு முள்ளக்காட்டிலேருந்து சூப்பர் கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெரி குட் நைட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பர்வதவர்தினி, இனிய இரவு வணக்கம் சார். மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடல் இதயம் படத்திலிருந்து ஒழித்த பொட்டு வைத்த ஒரு வட்டநிலா பாடல், ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பு அறிவிப்பாளர் சக பார்த்திபன் அவர்களுக்கும் அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்பத்தூர் முத்துலக்ஷ்மி. தொடர்ந்து முனிராஜ், இனி இரவு வணக்கம் சார். மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஸ்ரீதேவி முனிராஜ், தருமபுரியிலிருந்து. மாதாவரம் வீரா ராகவன். மனதை தொட்டது வண்ண நிலா, மனதில் பட்டது பண்பலை உலா. நிகழ்ச்சி நிறை நிலவேவா, மயங்க வைக்கும் மிசைத்தா. மயக்கும் பண்பலை தேன்பலா, மறக்க இயலாத பாடல் சந்திரகலா. நன்றி ஃபேஸ்புக் வீரராகவன், மாதவரத்திலிருந்து. ரொம்ப அழகாக எழுதியிருக்கீங்க சார். தொடர்ந்து புரசைவாக்கம்லேருந்து சௌந்தரராஜன், இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து சிவகுமார், இனிய இரவு வணக்கம், தருமபுரியிலிருந்து சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன், தித்திக்கும் இனிய இரவு வணக்கம். இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை. பொட்டு வைத்த வட்டணியில் ஆரம்ப பாடலே அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தியாகராய நகர்லேருந்து ரங்கராஜன். தொடர்ந்து கலீல் அகமது, பொன்னேரி மிமிக்கிரி. கலீல் அகமது, இனி இரவு வணக்கம் சகா பார்த்திபன் அவர்களே அப்படின்னு இருக்காரு. உங்களுக்கும் இனி இரவு வணக்கம் கலீல் அகமது அவர்களே. தொடர்ந்து ராஜேஷ், பெரியார் நகர்லேருந்து. வணக்கம் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லமா. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எப்பொழுதும் போல நிகழ்ச்சி பாடல் தொகுப்பு சிறப்பு. அதோ எஸ்பிபி சார் மூச்சு விடாமல் பாடுவார், மண்ணில் இந்த காதல், அருமையான பாடல் தொகுப்பு அப்படின்னு இருக்காரு. ரொம்பவே நன்றி, எனக்கும் அந்த பாடல் ரொம்பவே பிடிக்கும். தொடர்ந்து செல்வராஜ், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து மணலிலிருந்து மாறன், வணக்கம் சகா ப்ரோ அவர்களே. நலமா? நானும் நலம். 11 மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு அற்புதமான பாடல்களை வழங்கி கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு இருக்காரு. அப்படியே விவத் பாரதி மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நேயர்களுக்காக இந்த முகநூல் விருப்ப பாடல் வருவதற்கு ஏதேனும் தலைமை நிகழ்ச்சிக்கு

பரிந்துரை செய்யுங்கன்னு இருக்காரு. கண்டிப்பாக நான் முயற்சி பண்ணுறேன். தொடர்ந்து பர்வதவர்தினி அருமையான பாடல்கள், மௌனராகம் படத்தில் ஒழித்த நிலாவேவா பாடல் இரவில் கேட்க மிக அருமையான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அபூர்வ சகோதரர்கள் படத்திலிருந்து ஒழித்த பாடலும் மலையோரம் வீசும் காற்று பாடலும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு அப்படின்னு இருக்காங்க. தொடர்ந்து சாந்தி ரமேஷ் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அம்பத்தூர்லேருந்து முத்துலக்ஷ்மி இவங்க நிறைய மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு பாடலும் நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்காகவும் அடுத்தடுத்த பாடல்கள் காத்துட்ருக்கு நிகழ்ச்சியில். அடுத்த பாடலாக என்ன பாடல் நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. 18 வயது இளம் இது மொட்டு அப்படின்னு ஒரு பாடல் இல்லையா, எஸ் அந்த பாட்டு தான் காத்துட்ருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் எனக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் கேட்கலாம்னு நினச்சிருங்க. இசையரோட

நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கக்கூடிய தருணத்தில் இருக்கோம். உங்களுக்காக ரொம்ப அழகான பாடல் எடுத்து வச்சிருக்க நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக ஜென்டில்மேன் படத்துலேருந்து உசிலம்பட்டி பெண்குட்டி முத்துப்பேச்சு அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்டு இருக்கு. ஷாகுல் அமீத் மற்றும் ஷரலதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் வைரமுத்து அவங்களுடைய அழகானவர்களில் ஏராளமான அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க. திரும்பவும் நான் உங்களை 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: ஒவ்வொரு பாரதி தமிழ் பண்பலை 102.3 சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸ், தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: காற்றின் மொழி.
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. ஒன்னா

பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சி

புலவனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை

அரவு எட்டனா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா.

0: பாரதியார்
1: பேச்சில் உயர்ந்தவர் யார்?

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ?
1: பாஞ்சாலி பாஞ்சாலி,
2: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ?

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

நெஞ்சுக்குள்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகும். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக அகத்தியர் திரைப்படத்திற்காக நம சிவாய என சொல்வோம் எனும் பாடல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் குரலில் டி ஆர் மகாலிங்கத்துடன்

நேரம் 4:05. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கந்தன் கருணை திரைப்படத்திற்காக ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் எனும் பாடல் எஸ் ஜானகி மற்றும் சூலமங்கலம் ராஜலக்ஷ்மி மற்றும் ரேணுகா அவர்கள் குரலில்

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்களம். ஸ்ரீபெருமத்தூர் நாகேஷ் நாகஸ்வரம், மேல்சனக்குப்பம் ஜி முனுசுவாமி தவிழ். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக காலஹரணா எனும் பாடல், சுத்த சாவேரி ராகம், ரூபகம் தாளம், தியாகராஜர் சுவாமி சாகித்யம்.

4:21 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஆனந்தநாதம் ஆடுவார் எனும் பாடல், பூர்வி கல்யாணி ராகம், ரூபக தாளம், இசை நீலகண்டன் சிவன்.

4:35 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கதி என்னும் பாடல், நாட்டபைரவி ராகம், ஆதிதாளம், டி மகாதேவன், சாகித்யம்.

கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02 என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.

நேரம் 5 மணி. பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகும். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக எம் எஸ் சுபலட்சுமி அவர்கள் குரலில் காசி விஸ்வநாத சுப்பிரபாரதம் கேட்கலாம். இணைந்திருங்கள் இசையாயோடு.